0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவன் மாதம் 9 நாள், பராபவ வருடம் ஆடி மாதம் 15 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 31 நாள் வெள்ளிக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் எமது காலை ஒலிபரப்பு இனிதே துவங்குகிறது. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.

0: உடம்புக்குள் ஓர் ஒதுக்குப்புறத்தில் தங்கியிருந்து பெறுகிற உயிருக்கு உடம்பில் நிலையாக புகுந்து தங்கியிருக்க ஒரு சரியான வீடு அமையவில்லை போலும். குறள் எண் 340 அதிகாரம் நிலையாமை.
1: பூக்க

உடம்புக்குள் ஓர் ஒதுக்குப்புறத்தில் தங்கியிருந்து பெறுகிற உயிருக்கு உடம்பில் நிலையாக புகுந்து தங்கியிருக்க ஒரு சரியான வீடு அமையவில்லை போலும். குறள் எண் 340 அதிகாரம் நிலையாமை.

நேர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நேரம் காலை 5:55 ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் நாம் இனி கேட்க இருக்கின்றோம் நமது வானொலியில் இன்று இனி விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக இன்றைய நிகழ்ச்சிகள். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1669 கிலோஹெர்ட்ஸ். இன்று July 31 வெள்ளிக்கிழமை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, இதில் நான் நலம் பேணுவோம் என்ற தலைப்பில் தகவல்கள் வழங்க உள்ளார் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தி பகுதியில் மரவள்ளி கிழங்கு சாகுபடி குறித்து. மதுரை திருப்பரங்குன்றம் வட்டம் வேடர் புளியங்குளம் விவசாயி சகாதேவன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். காலை 7:00 காந்தி அஞ்சலி, 7:10 மதுரை தென்றல். 7:15 தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக 7:25 நலமாய்வாள, இதில் மருந்தின் மகத்துவம் பற்றிய தகவல்கள் தருகிறார் மருந்தாளுநர் ஏ கே ஞானச்சந்திரன் அவர்கள். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல், 8:00 மதுரை தென்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். டெலிஞ்சலாக 8:30 மதுரை தென்றல் தொடர்ச்சி கேட்கலாம். காலை 9:00 அரங்கி செய்தியில் சோழவரம் என் வெங்கடேசன் அவர்களின் நாதஸ்வரம், வேலூர் SMS ஜெகநாதன் அவர்களின் தவிழிசை. சென்னைஞ்சலாக காலை 10:00 எனக்கு பிடித்த பாடல், 11:00 இலக்கியம் பேசுவோம் பகுதியில் சென்னைஞ்சலாக விளம்பர காத்திருக்கின்றது. இதில் கதையின் நாயகிகள் பகுதி 1 பங்கேற்போர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள் உடன் உரையாடுகிறார் பொன் சந்திரன் அவர்கள். பகல் 12:00 நிகழ்ச்சி நேரமும் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லிஞ்சலாக 12:10 இசை மேடை பகுதியில் நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் அவர்களின் நாதஸ்வர இசை கேட்டு மகிழலாம். 12:40 தமிழ் செய்திகள் சென்னையில், 12:50 மெல்லிசை. இதில் பல தகவல்கள், மீனவர்களுக்கான வானிலை அறிக்கை முதலியன கேட்டு பயன்பெறலாம். சென்னைஞ்சலாக பிற்பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லிஞ்சலாக 1:10 எண்ணுயிர் தோழி சென்னை அஞ்சலாக. மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 பாரதியார் பாடல். பிற்பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக 2:15 மதுரை தென்றல், 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி, இதில் ஒடியா மொழி பாடல் சென்னை அஞ்சலாக. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:00 பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெற்று மாலை 5:27 ஒலிபரப்பு குரளமுதம் 340 தொடங்கி 5:30 மதுரை தென்றல் நிகழ்ச்சி. 6:00 நிகழ்ச்சியும் நேரமும் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக 6:10 ஒரு பட பாடல்கள் பகுதியில் இன்று இதய கோவில் திரைப்படத்திலிருந்து. 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், இரவு 7:00 மதுரை தென்றல், 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள் எழுதிய பரியம் தண்டபாணி அவர்கள் சென்னை அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 பண்ணை செய்தி கேட்கலாம். 7:30 மண்ணும் மணியும் பகுதியில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் அருண்ராஜ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல்கள், பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியன இடம்பெறும். இரவு 8:00 செய்தி அறிக்கை சினைஞ்சல். 8:00 அறிவியல் வெள்ளி பகுதியில் மாசுபாடுகளும் மனித நடவடிக்கைகளும் குறித்து தகவல்கள் வழங்குபவர் முனைவர் இ பிரேமா அவர்கள். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சலாக. 8:30 வானொலி நாடக விழா, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா, எழுதியவர் SL நானு அவர்கள். அமைப்பு கே பவானி மற்றும் ரமேஷ் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர் சென்னைஞ்சலாக. 9:30 அரங்கிசை சென்னைஞ்சலாக, இதில் திருப்பூந்துருத்தி வி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு, MS அனந்தராமன் அவர்களின் வயலினிசை, ராமையா விட்டல் அவர்களின் மிருதங்க இசை, KS ரங்காச்சாரி அவர்களின் கஞ்சிரா இசை. 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர பதிவுகள்.

லிஞ்சலாக 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் லிஞ்சலாக, 11:10 ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் காலை ஒலிபரப்பு. இன்று இரவு 11:10 இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெற்று மறுநாள் காலை 5:45 ஒலிபரப்பு துவங்கும். இவையாவும் நமது வானொலியில் இன்று இனி விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாகவும் இதுவரை கேட்டோம். இன்றைய நிகழ்ச்சிகள் நேரம் காலை 6 மணி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: Come on. Here we go. Do you wanna know? Fasten your seatbelts, let's take off now.
2: Oh, supernova. இது என்ன என்ன வானவி தீவா.

0: காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
1: நன்றி கவிஞர் வைரமுத்து அவர்களே.
2: நேரம் காலை 6:03 ஆகாஷ்வாணி நேர்களை நமது வானொலியில் இன்று காலை 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம் மருந்து பற்றிய மகத்துவம். மருந்து எதற்கெல்லாம் பயன்படுகின்றது, நமக்கு எந்தளவு மகத்துவமானது என்பது குறித்த தகவல்களை தரவுள்ளார் மருந்தாளுநர் ஏ கே ஞானச்சந்திரன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜி கீதா அவர்கள். வானொலியில் இன்று காலை 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
3: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
2: சில நொடிகளை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சலாக.
6: This is

0: പത്തനമഠം ആകാശവാണി.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க நான் நலம் பேணுவோம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள்.
2: தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை பயனில பல்லார் முன் சொல்லல் சொல்ல வல்லாயோ கிளியே சொல்ல நீ வல்லாயோ. இவை அனைத்துமே மூத்தோர் வாக்கு. எப்படி சொல்ல வேண்டும், யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுப்பவை சொற்கள்தான். சொல் என்பது வார்த்தை, அதிலும் அர்த்தம் செறிந்த வார்த்தையாகும். மனித நாகரிகத்தின் வளர்ச்சி சொல். ஆதி காலத்தில் ஒலியின் மூலமாகவும் சைகைகளின் மூலமாகவும் தனது கருத்துக்களை தெரிவித்த கற்கால மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி எழுத்து, சொல், சொற்றொடர் என்று அபரிமிதமான வளர்ச்சியடைந்தான். அறிவு விருத்திக்கும் எண்ண வெளிப்பாட்டிற்கும் உறவுகளின் ஒருமைப்பாட்டிற்கும் மொழிக்கு அடிப்படையாக விளங்கும் சொல்லே உதவுகின்றது. ஊக்கப்படுத்த முடியாவிட்டாலும் உற்சாகம் இழக்க வைக்கும் சொற்களை தவிர்த்தல் எல்லோருக்கும் நல்லது. எண்களை கொண்டு பணத்தை எண்ணுகின்றோம், எண்ணங்களுக்காக சொற்களை எண்ணி பேச வேண்டும். நாம் சிந்திக்கும் அளவுக்கு சொற்களோ வார்த்தைகளோ வடிவம் பெற்று பேச்சாக வெளிவருவது இல்லை. மனக்குகைக்குள் மனிதர் தொடமுடியாத ஏராளமான இரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றன. வெளியில் கொட்ட முடியாதவற்றை நாம் மனதிற்குள் பேசி ஆறுதல் அடைகின்றோம். ரோஜா மலர் மிகவும் அழகானதுதான், ஆனால் அதில்தான் கையை குத்தும் முள்ளும் சேர்ந்த அமைப்பாக இருக்கின்றது. சொற்களும் அப்படித்தான், அவை அழகானவை, ஆனால் அளவு தெரியாமல் பயன்படுத்தப்படும் பொழுது ஆபத்தானவையாக உருமாறுகின்றன. சில சொற்கள் நம் வாழ்க்கை பாதையையே திசை மாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்தவை. சோர்ந்து போய் விரக்தி மனப்பான்மையில் மனம் நொந்து புலம்புபவர்களிடம் கவலை வேண்டாம், உன்னால் முடியும், உன் நல்ல மனதுக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் என்று சொல்லி பாருங்கள். சத்து மிகுந்த பானத்தை பருகினால் எப்படி சத்து கிடைக்குமோ அதுபோல அவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் பெறுவதற்கான ஒரு உந்து சக்தி கிடைக்கும். சொல் என்னும் மந்திரம் ஆக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். தரமற்ற பண்டங்களுக்கு பொருட்சந்தையில் மதிப்பு கிடையாது, அதை யாரும் வாங்க துணிய மாட்டார்கள். அதுபோலவே மனிதர்களுக்கிடையே தரமற்ற வார்த்தைகளுக்கும் அவற்றை சொல்லும் தராதரம் தெரியாத மனிதர்களுக்குமான தரம் இறங்கி நிற்கும். எனவேதான் எந்த ஒரு கருத்தையும் பதிவு செய்யும் போது தரம் தாழ்ந்த சொற்களை புறந்தள்ளிவிட்டு பண்பட்ட சொற்களை கை கொள்ள வேண்டும். சொல்லிய சொல்லை திரும்ப பெற முடியாது. தீயினார் சுட்டபுன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்று சொல்லின் தன்மையை திருக்குறள் அழகாக சொல்லிக் கொடுக்கிறது. தீயினால் சுட்டதை புண் என்றும் சொல்லும் சொல்லினால் ஏற்படும் தாக்கத்தை வடு என்றும் அழகாக தரம் பிரிக்கிறார் ஐயன் வள்ளுவர். தீக்காயம் மூலமாக புண் ஏற்படும், ஆனால் குணமாகி மறைந்துவிடும். ஆனால் சொன்ன சொல்லினால் ஏற்பட்ட காயம் வடுவாக மாறி என்றும் மாறாமல் மறையாமல் இருக்கும். எனவே சொல் ஆட்சித்திறனை நல்லாட்சித்திறனாக வளர்த்து வாழ்க்கை வளம் பெற பாடுபடுவோம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: 69 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 6:15 ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் இந்த அற்புதமான காலை பொழுதை மேலும் பக்தி மனம் கமழச் செய்ய இது பக்தி மாலை.

வாழ்வை தந்தவனாம், அவன் பேரருள்மயமாய் இந்தவனாம், பேரருள்

0: மனை பொழுது நெடினை தந்து அழைக்கிறது, பாங்கின் ஓசை அழைக்கிறது, பாங்கின் ஓசை அழைக்கிறது, பாங்கின் ஓசை அழைக்கிறது, பாங்கின் ஓசை அழைக்கிறது.
1: நேரம் கலை 6:28 ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1669 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டிருந்திருக்கின்றோம் பக்தி மாலை. இன்றைய நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடலாக

0: இதுவரை கேட்டோம் பக்தி மாலை நிகழ்ச்சி. மீண்டும் நாளை காலை மணி 6:15 கேட்கலாம். நன்றி நேயர்களே. நேரம் 6:33:30 ஆயாச்சு. ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்திருக்கின்றோம். இந்த அற்புதமான காலை பொழுதில் இன்று July 31 இந்த நாள் சூப்பரான நாளாக துவங்கியிருக்கு. அடுத்ததாக நாம் கேட்க இருக்கின்றோம் பல்வேறு நிகழ்ச்சிகள். அதற்கு முன்பாக
1: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
2: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
3: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
2: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
1: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
2: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
3: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
2: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
2: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒன்னும் ஆகாது.
3: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு.

0: நாம் கேட்கின்றோம். இன்று பராபவரிடம் ஆடி மாதம் 15 நாள் வெள்ளிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் 2016 ஆண்டு முதல் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு, அதாவது 2026 முதல் 2027 வரை, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் மூலம் பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. வேளாண் பயிர்களுக்கு பயிர் காப்பீடு கட்டணமாக ஏக்கருக்கு மக்காச்சோளம் பயிருக்கு ரூபாய் 466, சோளம் பயிருக்கு 192, பாசிப்பயிறு உளுந்து பயிர்களுக்கு ரூபாய் 370, பருத்தி பயிருக்கு ரூபாய் 409, நிலக்கடலை பயிருக்கு ரூபாய் 431 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனவே 2026-27 ஆண்டின் நடப்பு காரிஃப் பருவத்தில் பயிர் காப்பீடு பதிவு செய்ய நிலக்கடலை பயிருக்கு ஆகஸ்ட் 31 தேதியும், உளுந்து, பாசிப்பயிறு, சோளம் மற்றும் பருத்தி வகைகளுக்கு செப்டம்பர் 16 தேதியும், மக்காச்சோளம் பயிருக்கு செப்டம்பர் 30 தேதி வரையிலும் காப்பீடு செய்ய கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழிவு விண்ணப்பத்துடன் பதிவு விண்ணப்பம், கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல் மற்றும் விதைப்பு அறிக்கை, வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றையும் இணைத்து கட்டண தொகையை செலுத்திய பின் அதற்கான ரசீதையும் பொது சேவை மையங்களிலும், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களிலும், வங்கிகளிலும் பெற்றுக்கொள்ளலாம். இதன் மூலம் விவசாயிகள் எதிர்பாராமல் ஏற்படும் இயற்கை பேரிடர்களையும், பூச்சி நோய் தாக்குதலால் ஏற்படும் இழப்புகள் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளை கருத்தில் கொண்டு தங்களது பயிர்களுக்கான காப்பீடை அருகிலுள்ள பொது சேவை மையங்களிலோ, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களிலோ அல்லது தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளிலோ உரிய காப்பீடு கட்டணம் செலுத்தி தங்களது பயிர்களை காப்பீடு செய்து பயனடையலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கிறார். இந்திய மத்திய அரசிடமிருந்து வந்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு. பாராகுவாட் டைக்ளோரைட் கலைக்கொல்லி மருந்தை உற்பத்தி, இறக்குமதி, விற்பனை, விநியோகம் மற்றும் பயன்படுத்துதல் ஆகியவற்றுக்கு தடை விதிக்க மத்திய அரசு வரைவு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மிகவும் நச்சுத்தன்மை கொண்ட ரசாயனமாகவும், விழுங்கினால் கடுமையான நச்சுத்தாக்கம் உயிரிழப்பை ஏற்படுத்துவதாலும், இதற்கு குறிப்பிட்ட எதிர்மருந்து இல்லாததாலும், மண், நீர் மற்றும் சுற்றுச்சூழலை தீவிரமாக பாதிப்பதாலும் பாராகுவாட் டைக்ளோரைட் கலைக்கொல்லி மருந்திற்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. தொழிற்சாலைகள், நீர்நிலைகள், போக்குவரத்து, சந்தை பகுதிகள், தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தும் பகுதிகளில் இந்த பாராகுவாட் டைக்ளோரைட் மண், நீர், உணவு ஆகியவற்றை மாசுபடுத்தி நீண்ட கால பாதிப்பை ஏற்படுத்துகிறது. பாராகுவாட் டைக்ளோரைட் கலைக்கொல்லி மருந்தின் உற்பத்தி, இறக்குமதி, விற்பனை, விநியோகம் மற்றும் பயன்பாடு தடை செய்யப்பட்டுள்ளது. தடையை மீறுபவர்கள் மீது 1968 ஆண்டு பூச்சிக்கொல்லி சட்டத்தின்படி 3 வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படும். பாதுகாப்பான மாற்று கலைக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துமாறு மத்திய அரசு கேட்டுக்கொள்கிறது. இதனால் பாராகுவாட்டின் ஆபத்துகளை அறிந்து மீதமுள்ள இருப்புகளை பாதுகாப்பாக அகற்றுமாறும், ஜூலை மாதம் 30 தேதிக்குள் பண்ணைகள் மற்றும் கிடங்குகளை உள்ள பாராகுவாட் இருப்புகளை அகற்றுமாறும், பாதுகாப்பான மாற்று மருந்துகளை பயன்படுத்துமாறும் அரசு வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்படுகிறது. இதனால் விவசாயம் மற்றும் விவசாயிகள் நலத்துறையில் பாராகுவாட் டைக்ளோரைட் கலைக்கொல்லி மருந்தை உற்பத்தி, இறக்குமதி, விற்பனை, விநியோகம் மற்றும் பயன்படுத்துதல் ஆகியவற்றுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் மரவள்ளி கிழங்கு சாகுபடி குறித்து மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் வட்டம் வேடர் புளியங்குளம் விவசாயி சகாதேவன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
2: மரவள்ளி கிழங்கு வந்து குச்சியில்தான் வந்து அதிகமா கண்டு வர வைக்க முடியும். குச்சிதான் பயிரிட்டோம். பயிரிட்டதுக்கு முன்னாடியே வந்து விவசாயம் வந்து நல்லா உழுவணும், நல்லா மண்ணை வந்து நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு கொஞ்சம் வந்து ஆட்டு சாணம், கொஞ்சம் மாட்டு சாணம் வந்து போட்டோம்னா கொஞ்சம் உரமா இருக்கும். அதை போட்டதுக்கு அப்புறம் ராமக்கரை சொல்லுவாங்க, அதாவது வெங்காயத்துக்கு கரை போடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பெரிய ஒரு கரையை ஒட்டி ஒட்டி கரை போடுவாங்க. அந்த மாதிரி கரை போட்டு அந்த கரையில ஊண்ணும் அப்படின்னா அதுல வந்து கிழங்கு வந்து நல்லா வைக்கும். மட்டமா மண் தரையில, சாதாரண தரையில ஊண்ணும் அப்படின்னா கிழங்கு அதிகமா வராது. கரை போட்டு அந்த கரையில ஊண்ணமாக்கும் நல்லா கிழங்கு வைக்கும். அந்த கப்பக்கிழங்கு

0: பயிரிடும் போதெல்லாம் வந்து அதிகமாக செலவு கம்மி தான். அதிகமாக மருந்து அடிக்கணும், கெமிக்கல் மருந்து அடிக்கணும் அவசியம் கிடையாது. கண்டு வச்ச பிறகு உரம் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. முத முத வந்து நல்லா மண்ணை கலையை விட்டு கரையை போட்டு கொஞ்சம் ஆட்டுசலம் மாட்டுசலம் போட்டு போட்டோம் அப்படின்னா கண்டு குச்சி ஊண்டினா நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு மாதம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நல்லா செடி ஒரு அஞ்சு அடி வரைக்கும் வளர்ந்துடும். வளர்ந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த திருவிட செடியை பிடுங்கணும் அப்படின்னா அதில் வந்து எப்படியா ஒரு அஞ்சு ஆறு கிழங்கு வரைக்கும் வரும். செடி பிடுங்கணும் அப்படின்னா ஒரு எட்டு கிலோ வந்து பத்து கிலோ வரும் ஒரு செடிக்கு வரும். நல்லா விளைச்சல் வளர்ந்துச்சு, சீக்கும் கிடையாது, நல்லா சூப்பராக தெளிவாக இருந்துச்சு. என்ன ஒன்று லாபம் கம்மியாக இருக்குது இல்லை எப்படின்னா வாங்கிட்டோம் அப்படின்னா நேராக வந்து நம்ம வியாபாரம் பார்க்கணும். ஸோ வேரம் பார்க்க முடியல அப்படின்னா நம்ம வியாபாரிட்டம் கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்போ மக்கள்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 30-40 ரூபா வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். ஆனால் வந்து முடியாத பட்சத்துக்கு வியாபாரிட்ட கொடுக்குற மாதிரி இருக்குது. அது வந்து லாபம் கொஞ்சம் கம்மியாக கிடச்சதுனால ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த செடிக்கு. மற்றபடி வந்து பெரிய அளவுக்குலாம் செலவு ஒன்றும் கிடையாது. ஒரு 6 மாதம் வரைக்கும் நிலத்தில் வச்சு நம்ம பராமரிக்கணும், தண்ணி சரியாக விட்டு பராமரித்தா போதும், சூப்பராக வந்து விளைச்சல் விளைஞ்சிச்சு. எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் விவசாய நிலம் வந்து மண் நல்லாயிருக்கும், எந்த விவசாயம் பார்த்தாலுமே சூப்பராக இருக்கும். தண்ணி வந்து தட்டுப்பாடு கிடையாது, நல்லா தண்ணி இருக்கும். அதிகமாக வந்து எங்கள் ஊரில் வந்து விவசாயம் பண்ணுற பார்த்துருக்கீங்க, மல்லிகைப்பூ அதிகமாக பண்ணுவாங்க. அடுத்து வந்து இந்தமாரியா கொய்யா, பிச்சிப்பூ, முல்லைப்பூ, நெல் அதிகமாக பயிரிடுவாங்க. அடுத்து வந்து பருத்தி எங்கள் ஊரில் பயிரிடுவாங்க. மழை டயத்தில் குச்சி ஊண்டிடலாம், கொஞ்சம் வெயில் காலத்தில் வந்து சொன்னால் நல்லா விளைச்சல் கொடுக்கும். வெயில்னு செஞ்சுக்கலாம், நல்லா செடி வளர்ச்சி வளரும், கிழங்கு நல்லா வச்சுருக்கோம். தண்ணியும் அதிகமாக தேவை கிடையாது. நம்ம வந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு ஒரு தண்ணி விட்டாவே போதும். டெய்லியும் தண்ணி விட்டு அவசியம் இல்லை. தண்ணி விட்டாவே வந்து கிழங்கு வந்து ஒரு நீர் சத்து மாரி ஆகிரும், காய் நல்லா பெருசாக இருக்கும். ஆனால் அது டேஸ்ட் கொடுக்காது, அந்த நீர் சத்து கலந்தது மாரியாக காய் வந்து சதசதன் ஆகிடும். அதனால் வந்து அதிகமாக தண்ணி விடணும்னு அவசியம் கிடையாது. 10 நாளைக்கு ஒரு தண்ணி விடுவோம். முடிஞ்சவங்க நல்ல விளைச்சல் விளைஞ்சா அப்படின்னா 5 மாதம் தான், 5 மாதம்லேருந்து 6 மாதத்தில் வந்து நம்ம பயிரிட்டலாம். அதுக்கு முன்பே வந்து காய் வச்சு தான் இருக்கும், 3-4 மாதத்துல காய் வச்சிடும். ஆனால் வந்து அதிகமாக வேக்காடு கொடுக்காது, டேஸ்ட் இருக்காது. அதனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது ஒரு 5 மாதம் இருக்கணும், அப்போ தான் வந்து காய் விளைச்சல் இருக்கும். 5-6 மாதம் வரைக்கும் சேர்ந்து பறிச்சோம்னா நல்லா விளைச்சல் கொடுக்கும், நல்லா காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். விவசாயம் பார்க்குற பொறுத்த வச்சுக்கலேன் எப்பயுமே வந்து காட்டுக்குள்ளே தான் இருப்பாங்கன்ட்டு ஏதோ ஒரு வேலையை பார்த்தே இருக்கணும். அதிகமாக வந்து களைகள் வந்து உள்ளே வரலாம் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 3-2 அடி ஒரு செடி வர வரைக்கும் களைகள் அதிகமாக வரும். அந்த அளவுக்கு வர வரைக்கும் உள்ள களை எடுத்தா இருப்போம். செடி கொஞ்சம் மேலே போயிருச்சு அப்படின்னா, ஒரு 4 அடிக்கு மேலே போயிருச்சு அப்படின்னா தரையில் நிழல் விழுந்துச்சு அப்படின்னா செடியில் வந்து வேற செடியில் எது வளராது. அதனால வந்து பராமரிப்பு கம்மி தான். ஆனால் வந்து அந்த 3 மாதத்துக்கு மேலே போயிருச்சு அப்படின்னா எலி தொலைகள் அதிகமாக இருக்கும். பெருச்சாலும் சொல்லும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அதிகமாக வந்து கிழங்க சாப்பிட்றதுக்காக இப்போ பக்கத்தில் பொந்து போட்டு காயை பாதி கடிச்சு அப்படின்னா காயை அழுகிடும். அந்தமாரியே எலிகளை வந்து அவாய்ட் பண்ணணும். மற்றபடி பெரிய அளவுக்கு வந்து பராமரிப்பு கிடையாது கப்பக்கிழங்களை. நம்ம வந்து கரெக்டாக தண்ணி விட்டு செடி பராமரிச்சா போதும். கப்பக்கிழம் வந்து அதிகமாக நோய் தாக்கல் அதிகமாக இருக்காது. கத்தாழை பூச்சி வரும், வெயில் காலங்களில் வரும். மற்றபடி வந்து அதில் மாதிரி சும்மா நார்மலாக தண்ணி ஊற்றி கழுவிட்டாலோ, மஞ்சள் பொடி இருக்கு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தண்ணி ஊற்றி கழுவுனாவே போயிடும். மற்றபடி பெரிய அளவுக்கு நோய் தாக்கல் கிடையாது. இந்தமாரி எலி தொலைகள் தான் அதிகமாக கிழங்குல இருக்கும்.
1: இதுவரை இன்று ஒரு செய்தியில் மரவள்ளி கிழங்கு சாகுபடி குறித்து மதுரை மாவட்டம் திருப்புறங்குன்றம் வட்டம் வேடர் புளியங்குளம் விவசாயி சகாதேவன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

0: வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மாநிலங்களவையில் இது தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இந்த மசோதா முக்கிய அம்சங்களை உள்ளடக்கியுள்ளதாக தெரிவித்தார். தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 10 கோடி ரூபாய் அபராதம் மற்றும் குற்றவாளிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்வது போன்ற கடுமையான தண்டனைகளை வழங்க இது வகை செய்வதாக கூறினார். வழக்குகளை விரைந்து முடிக்க மாநில அரசுகள் சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பதை இச்சட்ட மசோதா கட்டாயமாக்குவதாக அவர் குறிப்பிட்டார். தேர்வு முறைகேடுகள் முக்கியமான பிரச்சினை என்று அவர் தெரிவித்தார். வினாத்தாள் முன்கூட்டியே வெளியாவதை தடுப்பதற்கும் கல்வி முறையில் சீர்திருத்தங்களை கொண்டுவரவும் அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார். அமைச்சரின் பதிலுரையின் போது எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் இந்த மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் ஏற்கனவே இந்த மசோதா நேற்று முன்தினம் நிறைவேற்றப்பட்டது. தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை மேலும் வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். நம்பகமான தேர்வு முறையை உருவாக்க அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறியுள்ளார். கடந்த பல ஆண்டுகளாகவே வினாத்தாள் முறைகேடு பிரச்சினை நிலவுவதாகவும் இது மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கல்வி மற்றும் தேர்வு முறைகளில் சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியதன் அவசியத்தை அரசு உணர்ந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் கடுமையான சட்ட விதிகளை கொண்ட மசோதாவை நாடாளுமன்றம் நிறைவேற்றியுள்ளதாகவும் இது மாணவர்களின் நலனை பாதுகாத்து வெளிப்படையான தேர்வு முறையை ஊக்குவிக்கும் என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறை சார்பில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்த புள்ளிகள் அனைத்தும் இனி ஆன்லைன் முறையிலேயே மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: நிறைய கான்ட்ராக்ட்ஸ், பிரசாதம், ஸ்டால்ஸ் கொடுக்கறது, பூ பழங்கள் விற்பனை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட்ஸாக இருக்கட்டும், பார்க்கிங் கான்ட்ராக்ட்ஸாக இருக்கட்டும், அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்ற முறையில் நிறைய இந்த டெண்டர் கைட்லைன்ஸில் நம்ம மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். முதல்ல அனைத்து கோயில்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உறுதிமொழி படிவங்கள், டெண்டருக்கான அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ஒரே மாதிரியான படிவங்களை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இன்னொன்று, இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து டெண்டர்களுமே இனிமேல் ஆன்லைனில் வந்து நடக்க போகுது. ஆன்லைன்லேயே டெண்டருக்கான அந்த ஒப்பந்த புள்ளி கோருதலும் நடக்கும், அதற்கான ஏலமும் ஆன்லைன்லேயே நடக்கும். டெண்டர்கள் எடுக்கும் பொழுது லோயஸ்ட் வேல்யூ கொடுத்ததுக்கு பிறகு திரும்ப அவங்களுக்கு ஒரு நேரம் கொடுத்து அந்த வேல்யூவை வந்து மாற்றிக்கலாம், திரும்பவும் ஒரு லோயஸ்ட் வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம். இதன் மூலமாக மிக குறைந்த விலைக்கு நம்மளால் வந்து கோயில்களுக்கு தேவையான பொருட்களை வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண முடியும்.
0: தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மதுரை, கோபிச்செட்டிப்பாளையம், தேனி ஆகிய இடங்களில் அரசு மருத்துவமனைகளில் அலட்சியம் மற்றும் தவறான சிகிச்சைகள் குறித்த தகவல்கள் வெளியாகியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு மருத்துவமனைகளின் மேம்பாட்டிற்காக தாவேக்கு அரசு இதுவரை எந்தவொரு நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மாற்றம் என்று கூறிய ஆட்சிக்கு வந்த தாவேக்கு அரசு நிர்வாகம் தெரியாமல் திணறி வருவதாக அவர் கூறியுள்ளார். இனியாவது மக்களின் அடிப்படை தேவைகளையும் பிரச்சினைகளையும் அரசு கவனிக்க வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளில்

0: கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது. தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: வடலூர் சத்தியஞான சபையின் பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசு தெரிவித்துள்ளது. அங்குள்ள 70 ஏக்கர் பரப்பளவில் சர்வதேச மையம் அமைப்பது தொடர்பாக கடந்த 2023 பிறப்பிக்கப்பட்ட அரசாணைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன், திரு சவுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜோதி தரிசனத்திற்கு இடையூறு ஏற்படாத வகையில் மாற்று இடத்தில் நூலகம், யோகசாலை உள்ளிட்டவை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அறநிலைத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சத்திய ஞான சபை வசம் உள்ள 71 ஏக்கர் நிலத்தை சுற்றி சுவர் அமைக்கப்படும் என்றும் அரசு தரப்பில் கூறப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதிகள் வழக்கு விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். இந்நிலையில் இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ், பெருவள்ளியில் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்படுவதாக அரசு கூறியுள்ளதை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். வள்ளலாரின் நோக்கங்களுக்கு எதிராக முந்தைய திமுக அரசால் மேற்கொள்ளப்பட்ட இந்த திட்டம் கைவிடப்பட்டிருப்பது பாராட்டத்தக்கது என்று திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். அரசின் நலத்திட்டங்கள் கடைக்கோடி மக்களை சென்றடைவதில் செய்தியாளர்களின் பணி முக்கியமானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கூறியுள்ளார். நாமக்கல்லில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கில் பேசிய அவர், செய்திகளை நம்பகத்தன்மையுடன் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று கூறினார். நவீன தொழில்நுட்பங்களை செய்தியாளர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அத்துடன் செய்திகளை சரிபார்த்து துல்லியமாக மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் திரு பழனிசாமி அறிவுறுத்தினார். தமிழகத்தில் நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி ஆகிய 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களின் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 18 பேர் உயிரிழந்தனர். அடல் புதுமை கண்டுபிடிப்பு இயக்கத்தின் கீழ் புதுமை கண்டுபிடிப்பாளர்களுடன் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று கலந்துரையாட உள்ளார். ராஜஸ்தானின் கோட்டாவில் அமைக்கப்படும் விமான நிலைய பணிகளின் முன்னேற்றம் குறித்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மற்றும் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு ஆய்வு செய்தனர். ஐநாவின் சர்வதேச தொழிலாளர் அமைப்பும் இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பும் இணைந்து புதுதில்லியில் ஏற்பாடு செய்துள்ள சர்வதேச தொழிலாளர் நலன் தொடர்பான உச்சிமாநாட்டில் மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று உரையாற்றுகிறார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 2,467 கோடி ரூபாய் மதிப்பில் நவீனமயமாக்கல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல் கூறியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெறவுள்ள காவல்துறையினருக்கான பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்டு பதக்கங்களை வழங்கவுள்ளார். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்றுநர்களுக்கு கலந்தாய்வு மூலம் பதவி உயர்வு மற்றும் இடமாறுதலுக்கான ஆணைகளை மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் சென்னையில் நேற்று வழங்கினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள உணவகத்தை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் திறந்து வைத்தார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மீன் அங்காடி வளாகத்தில் வியாபாரிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள கடைகளுக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வழங்கினார். விளையாட்டுச் செய்தி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். பலுத்தூக்குதலில் ஆடவர் 110 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்பிரீத் சிங் வெள்ளிப்பதக்கமும் மகளிர் வட்டையறிதலில் சீமா வெண்கலப் பதக்கமும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 6:55.
3: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.
4: வருமுன் காப்பதே சிறந்த மருத்துவம் என்ற பழமொழி நமக்கெல்லாம் தெரியும். நோய் வந்த பிறகு சிகிச்சை பெறுவதை விட நோய் வராமல் தடுப்பதே சிறந்த வழி. அந்த தடுப்பு முறைகளில் மிகவும் பயனுள்ளதும் அறிவியல் உலகின் மிகச்சிறந்த சாதனைகள் ஒன்றுமான தடுப்பூசியாகும். ஒரு காலத்தில் சின்னம்மை, போலியோ, தட்டம்மை, பெரியம்மை, டிப்தீரியா, கக்குவான் இருமல், காசநோய் போன்ற பல நோய்கள் ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரை பறித்தன. காலரா போன்ற நோய்கள் மனித குலத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்களின் உயிரையே காலி செய்துவிட்டன. பல குழந்தைகள் நிரந்தர உடல் ஊனமுற்றனர். இன்று அவற்றில் பல நோய்களை கட்டுப்படுத்தியும் உலகிலிருந்து சில நோய்களை ஒழித்ததில் தடுப்பூசிகளின் பங்கு மிக முக்கிய பங்காகும். முதலில் தடுப்பூசி என்றால் என்ன? தடுப்பூசி என்பது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை முன்கூட்டியே உருவாக்க உதவும் மருத்துவ தயாரிப்பாகும். குறிப்பிட்ட நோயை ஏற்படுத்தும் கிருமியின் பல நவீனப்படுத்தப்பட்ட அல்லது செயலிழக்க செய்யப்பட்ட வடிவம் அல்லது அதன் ஒரு பகுதி அல்லது அதனை போன்ற பாதுகாப்பான கூறுகள் தடுப்பூசியில் இருக்கும். அவை உடலுக்குள் செலுத்தப்படும் போது உடல் எதிர்ப்பு அணுக்களை உருவாக்கி எதிர்காலத்தில் அந்த நோய்க்கிருமி தாக்கினாலும் அதை எதிர்த்து பாதுகாக்க தயாராக இருக்கும். எளிமையாக சொன்னால் தடுப்பூசி என்பது நம் உடலுக்கான ஒரு முன்பயிற்சி. போருக்கு முன் வீரர்கள் பயிற்சி அளிப்பது போல, ஒரு ஒத்திகை மேற்கொள்வது போல நோயை எதிர்கொள்ள நம் உடலையும் அது தயார்படுத்துகிறது. தடுப்பூசியின் வரலாறு என்ன? பல நூற்றாண்டுகளாக மனிதர்கள் தொற்று நோய்களால் பெரிதும் பாதிக்கப்பட்டன. மத்திய காலத்தில் ஐரோப்பாவில் பிளேக் நோய்களால் மனிதர்கள் பெருமளவில் மாண்டனர். பின்னர் அறிவியல் வளர்ச்சியால் தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதன் பிறகு உலக அளவில் நோய்களின் தாக்கம் கணிசமாக குறைந்தது. தடுப்பூசியை முதன் முதலில் கண்டறிந்து செயல்படுத்தியவர் எட்வர்ட் ஜென்னர் ஆவார். இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாற்றும் மருத்துவ சாதனைகளில் தடுப்பூசிக்கு மிக முக்கியமான இடம் உண்டு. தடுப்பூசி ஏன் அவசியம்? தடுப்பூசி செலுத்துவதன் மூலம் கொடிய நோய் தொற்று நோய்களை எதிர்காலத்தில் வராமல் தடுக்க முடியும். குழந்தைகளின் உயிர்களை பாதுகாக்க முடியும். எதிர்காலத்தில் நோய் தொற்று ஏற்பட்டு நோய் பரவுதலை குறைக்க முடியும். மருத்துவ செலவுகளை குறைக்க முடியும். குடும்பங்களையும் சமூகத்தையும் பாதுகாக்க முடியும். சில நோய்களை முற்றிலும் ஒழிக்க முடியும். குழந்தை ஆரோக்கியமாக வளர வேண்டுமெனில் சத்தான உணவு, தூய்மையான சூழல், அன்பான பராமரிப்பு ஆகியவற்றுடன் சரியான நேரத்தில் தடுப்பூசியும் அவசியம். குழந்தைகளுக்கான தடுப்பூசியின் முக்கியத்துவம். பிறந்த நாளிலிருந்து குழந்தைகளுக்கு பல்வேறு தடுப்பூசிகள் அளிக்கப்படுகின்றன. அவை காசநோயை தடுக்கும் தடுப்பூசி, போலியோ தடுப்பூசி, ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி, டிப்திரியா, கக்குவான் இருமல், டெட்டன்ஸ் தடுப்பூசி, தட்டம்மை மற்றும் ரூபல்லா தடுப்பூசி, மேலும் தேசிய தடுப்பூசி அட்டவணையில் பரிந்துரைக்கப்படும் பிற தடுப்பூசிகள். இந்த தடுப்பூசிகள் அனைத்தும் குழந்தைகளின் எதிர்கால ஆரோக்கியத்திற்கு வலுவான அடித்தளமாக அமைகின்றன. பெரியவர்களுக்கு தடுப்பூசி தேவையா? ஆம். தடுப்பூசி என்பது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, சில தடுப்பூசிகள் பெரியவர்களுக்கு, வயது வந்த பருவ மகளிருக்கு, முதியவர்களுக்கு, நீரிழிவு மற்றும் இதய நோய் போன்ற நீண்டகால நோய்கள் உள்ளவர்களுக்கும், மருத்துவ பணியாளர்களுக்கும், குறிப்பிட்ட சில மூன்றாம் உலக நாடுகளுக்கும் மற்றும் வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு பயணம் செய்பவர்களுக்கும் மிக அவசியமான ஒன்றாகவே உள்ளது. தேவையான தடுப்பூசிகள் குறித்து மருத்துவரின் ஆலோசனையை பெறுவதும் நல்லது. ஆகவே தடுப்பூசி போடுவோம், தொற்று நோய்களை தடுப்போம், ஆரோக்கியமான இந்திய சமுதாயத்தை உருவாக்குவோம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.
1: எவன் ஒருவன் தனக்குத்தானே மனக்கட்டுப்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்கிறானோ அவனே சுதந்திர மனிதனாவான். எவன் ஒருவன் தனக்குத்தானே மனக்கட்டுப்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்கிறானோ அவனே சுதந்திர மனிதனாவான். மகாத்மா காந்தியின் இந்த சிந்தனையுடன் துவங்குகிறது புத்தம் புது காலை. முதலில் இடம்பெறுவது காந்தி அஞ்சலி.

கோகலேயை சந்திக்க. இந்த தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் தனது சத்திய சோதனை நூலில் எழுதியுள்ள பகுதிகள் இன்று இடம்பெறுகின்றன. தென்னாப்பிரிக்கா பற்றிய நினைவுகள் பலவற்றை கூறாமல் விட்டுவிட்டே நான் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். 1914 சத்தியாகிரக போராட்டம் முடிவடைந்த சமயம் லண்டன் வழியாக இந்தியாவுக்கு திரும்புமாறு கோகலே எனக்கு அறிவித்திருந்தார். ஆகவே ஜூலையில் நானும் கஸ்தூரிபாயும் காலன்பாக்கும் இங்கிலாந்துக்கு பிரயாணமானோம். சத்தியாகிரகத்தின் போது 3வது வகுப்பு வண்டியில் பிரயாணம் செய்ய ஆரம்பித்தேன். ஆகவே இந்த பிரயாணத்திற்கும் 3வது வகுப்பிலேயே ஏற்பாடு செய்திருந்தேன். ஆனால் இந்த வழியில் செல்லும் கப்பல்களில் 3வது வகுப்பில் இருக்கும் வசதிகளுக்கும் இந்தியாவில் கடலோர கப்பல்களிலும் ரயில் வண்டிகளிலும் 3வது வகுப்பில் இருக்கும் வசதிகளுக்கும் அதிகமான வித்தியாசம் உண்டு. இந்தியாவில் இருக்கும் 3வது வகுப்பில் தூங்குவதற்கு மாத்திரமல்ல உட்காருவதற்கு கூட போதுமான இடம் கிடைப்பதில்லை, சுத்தமும் கிடையாது. ஆனால் இதற்கு மாறாக லண்டனுக்கு சென்றபோது கப்பலில் 3வது வகுப்பில் போதுமான

இடவசதி இருந்ததோடு சுத்தமாகவும் இருந்தது. கப்பல் கம்பெனியாரும் எங்களுக்கு விசேஷ வசதிகளை செய்து கொடுத்தனர். கம்பெனியார் எங்களுக்கென்று கழிப்பிட வசதிகளையும் செய்து கொடுத்தனர். நாங்கள் பழ உணவுகளை மாத்திரமே சாப்பிடுகிறவர்களாகையால் பழங்களும் கொட்டைப்பருப்புகளும் மாத்திரம் எங்களுக்கு கொடுக்க ஏற்பாடுகளை செய்திருந்தனர். வழக்கமாக 3ஆம் வகுப்பு பிரயாணிகளுக்கு பழமும் கொட்டைகளும் தருவதில்லை. இந்த வசதிகளெல்லாம் இருந்ததால் எங்களின் 18 நாள் கப்பல் யாத்திரை சௌகரியமானதாகவே இருந்தது. இப்பிரயாணத்தின் போது நடந்த சில சம்பவங்கள் குறிப்பிடத்தக்கவை. தொலைவில் உள்ளதை பார்க்க பயன்படுத்தப்படும் பைனாகுலர் என்ற கண்ணாடிகளில் ஸ்ரீ காலன்பாக்குக்கு விருப்பம் அதிகம். அவர் 2 விலையுயர்ந்த இந்த கண்ணாடிகளை வைத்திருந்தார். இவற்றில் ஒன்றை குறித்து நாங்கள் தினமும் விவாதித்து வந்தோம். இவைகளை வைத்து கொண்டிருப்பது நாங்கள் அடைய ஆசைப்பட்டு கொண்டிருந்த எளிய வாழ்க்கைக்கு உகந்தது அல்ல என்பதை அவர் உணரும்படி செய்ய வேண்டும் என்று நான் முயன்று வந்தேன். ஒரு நாள் நாங்கள் எங்கள் அறையில் காற்று துவாரத்திற்கு அருகில் நின்று பேசிக் கொண்டிருந்த போது இந்த வாதம் உச்ச நிலைக்கு வந்துவிட்டது. நமக்குள் இத்தகராறுக்கு இடம் தருவதாக இந்த கண்ணாடிகள் இருந்து வருவதை விட இவற்றை கடலில் எறிந்துவிட்டு அதோடு ஏன் விவகாரத்தை முடித்துவிடக்கூடாது என்றேன். நான் இந்த சனியன்களை எரிந்தே விடுங்கள் என்றார் ஸ்ரீ காலன்பாக். நான் சொல்வதும் அதுதான் என்றேன். நானும் அதைத்தான் சொல்கிறேன் என்று உடனே அவர் பதில் சொன்னார். அதை உடனே கடலில் வீசி எறிந்துவிட்டேன். அக்கண்ணாடியின் பெருமானம் 7 பவுன் தான். ஆனால் ஸ்ரீ காலன்பாக்குக்கு அதன் மீது இருந்த மோகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த 7 பவுன் மிக குறைவான விலை மதிப்புத்தான். என்றாலும் அதை விட்டுழித்த பிறகு அதற்காக அவர் வருத்தப்படவே இல்லை.

0: இனிய காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் 7:10. சிறிய விளம்பரத்தை தொடர்ந்து மதுர தென்றல் கேட்கலாம் நேர்களே.
1: எச்சரிக்கையா இருங்க.
0: மௌனராகம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. இளையராஜா இசையில் எஸ்

0: கேட்கலாம். மதுரத்தன்றில் 7:35 தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களின் சில இடங்களில் இன்னும் மிக கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு

0: அணியும் தெரிவித்துள்ளது. 16 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சத்தீஸ்கரில் பஸ்தர் பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின பிரதிநிதிகள் குடியரசுத் தலைவரை புதுதில்லியில் நேற்று சந்தித்தனர். பழங்குடியினரின் கலாச்சாரத்தை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் அப்போது கூறினார். அரசின் முயற்சிகளாலும் மக்களின் பங்கேற்பாலும் பஸ்தர் பகுதி வளர்ச்சிப் பாதையை நோக்கி முன்னேறி வருவதாக அவர் தெரிவித்தார். வன்முறை சூழலில் இருந்து இப்பகுதிகள் மாறி கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை நோக்கி முன்னேறுவதாக அவர் குறிப்பிட்டார். பஸ்தர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகள், மின்சாரம், குடிநீர் வசதிகள் உள்ளிட்டவை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பழங்குடியின மக்கள் தங்கள் கலாச்சார அடையாளத்தை பாதுகாப்பதோடு நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோ சாய் ஆகியோரும் பங்கேற்றனர். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேற்காசிய நிலவரம் தொடர்பாக விவாதிக்க பிரதமர் தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. மக்களின் நலன்களை பாதுகாக்க ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் அவசியம் என்று பிரதமர் இக்கூட்டத்தில் பேசும்போது கூறினார். கடல்சார் பணியாளர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகளை வழங்க அவர் உத்தரவிட்டார். உரங்களின் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். சம்பந்தப்பட்ட நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களின் நலன்களை பாதுகாக்க மேலும் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். பெட்ரோலிய பொருட்களின் தடையற்ற விநியோகம் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, திருமதி நிர்மலா சீதாராமன், திரு ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். கடல்சார் திட்டங்கள் தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் துறைமுகங்களின் திறன்களை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அரசின் முயற்சிகள் மூலம் 2030 ஆண்டுக்குள் மேலும் 700 மில்லியன் டன் சரக்கு போக்குவரத்து மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தின் மூலம் சரக்கு போக்குவரத்து தற்போது 200 மில்லியன் டன்னாக உள்ளது என்றும் இதனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலகளாவிய சிக்கல்களை கருத்தில் கொண்டு கடல்சார் செயல்பாட்டை மேலும் வலுப்படுத்த அரசு முடிவு செய்துள்ளதாக திரு சர்பானந்த சோனோவால் கூறினார். நாட்டில் மின்சார வாகன போக்குவரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், 2019 ஆண்டு மொத்த வாகனங்களில் 0.17% மட்டுமே மின்சார வாகனங்களாக இருந்தன என்று அவர் கூறினார். தற்போது அது 8.26% அதிகரித்துள்ளது என்று குறிப்பிட்டார். தற்போதைய நிலவரப்படி நாடு முழுவதும் 1,23,00,000 மின்சார வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் சுமார் 53,000 சார்ஜிங் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தொலைத்தொடர்பு கட்டமைப்பை மேம்படுத்த அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். குவாலியரில் தொலைத்தொடர்பு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், குவாலியர் நகரம் பல்வேறு துறைகளில் வேகமாக முன்னேறி வருவதாக கூறினார். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள் மத்திய பிரதேசத்தில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். புதிய திட்டங்களின் மூலம் தொலைத்தொடர்பு சாதனங்கள் உற்பத்தியில் குவாலியர்

0: நகரம் முக்கிய பங்காற்றும் என்று அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தின் காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் மைபாரத் சார்பில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் போட்டிகள் நடைபெற்றன. இதில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் தனியார் கல்லூரியில் இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் மை பாரத் அமைப்பும் இணைந்து ட்ரக் ஃப்ரீ யூத் ஃபார் விக்சித் பாரத் என்ற தேசிய இயக்கத்தின் ஒரு பகுதியாக மாவட்ட அளவிலான கலை மற்றும் இலக்கிய போட்டிகள் கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றன. நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு கல்லூரி மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். போதைப் பொருளின் தீமைகள், இளைஞர்களின் சமூக பொறுப்பு மற்றும் போதை இல்லா இந்தியா என்ற கருத்துக்களை மையமாக கொண்டு மாணவர்கள் தங்களது திறமைகளை
0: இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர்.
2: பேர் வந்து எஸ் ரித்திகா. எங்க காலேஜ்ல வந்து மை பாரத் இயக்கத்துல இருந்து போதை விழிப்புணர்வை பத்தி ஸ்பீச் கண்டக்ட் பண்ணிருந்தாங்க. அதுல நான் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தேன். ஒரு நல்ல இனிஷியேட்டிவா பாக்கப்படுது. இது போதை விழிப்புணர்வை பத்தி நாங்க எல்லாருமே வந்து நல்லா பேசியிருந்தோம். இதுக்கு வழிவகுத்த என்னோட காலேஜ்க்கும் மை பாரத் இயக்கத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.
3: என்னோட நேம் கிஷோர். இங்க வந்து இப்ப மை பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து கனெக்ட் பண்ணாங்க. இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா, ட்ரக் ஃப்ரீ யூத், இளைஞர்களோட திறமையும் அதுக்கப்புறமா வந்து இளைஞர்களுக்கு வந்து நம்ம ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்றோம். இதுல நிறைய ஈவெண்ட் நடந்துச்சு. இதுக்காக வந்து நான் மை பாரத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன்.
0: குஜராத் மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்களின் சில இடங்களில் இன்றும் மிக கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், கோவா, தெலங்கானா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. குஜராத்தின் 13 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாளை வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து கூடுதல் தலைமைச் செயலாளர் தலைமையில் காந்தி நகரில் உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து மழை நீடித்து வருகிறது. மும்பை உள்ளிட்ட பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒடிசா மாநிலத்திலும் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த மழையால் 20 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 7 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கேரளாவின் 5 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் சாலைகள் சேதமடைந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாகிஸ்தான் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. கடந்த சில நாட்களில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் 40 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போராட்டம் தொடங்கியதிலிருந்து இதுவரை 100 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 16 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அசர்பைஜானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 57 கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இதில் அமெரிக்காவின் எக்னேசா எலிசன் தங்கப்பதக்கம் வென்றார். மகாநதி நீர்பகிர்வு தொடர்பாக சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசா மாநிலங்களுக்கு இடையே புதுதில்லியில் நேற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இரு மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். குஜராத் மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்களின் சில இடங்களில் இன்று மிக கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 16 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ மருந்தின் மகத்துவம். தகவல் தருகின்றார் மருந்தாளுநர் ஏ கே ஞானச்சந்திரன் அவர்கள்.
3: நம்ம டாக்டர் எழுதிய சீட்டு அது ஒன்னான்னு பார்க்கணும்.

0: டாக்டர் வந்து கொடுக்குறாருனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி திரும்ப வந்து ஐ வில் சே கால்பால் டேப்லெட்ஸ், கால்பால் வந்து பாராசிட்டமால் டேப்லெட்ஸ், அதாவது தலையவலி காய்ச்சலே குறைக்க மாத்திரை. அவர் வந்து கால்பால் கொடுத்தா அவர் வந்து பல ஆண்டுகள் அந்த மருந்தை உபயோகப்படுத்தி அதனுடைய எஃபிகசி பலன்பாடு நல்லா இருக்குன்னா அதை எழுதி கொடுக்குறாங்க. அதனால் அந்த மருந்து அவர் சொன்ன மாத்திரையே நம்ம வாங்கி சாப்பிடணும். அதை வாங்கி சாப்பிட்டு எழுதி கொடுத்த மாத்திரையே அது ஒன்றா இருக்குன்னு பார்க்கணும். அப்புறம் வந்து எப்போ மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அந்த மாத்திரை, அப்புறம் டேட் ஆஃப் எக்ஸ்பைரி, ஒவ்வொரு மருந்துக்கும் ஒரு செல்ஃப் லைஃப் ஒன்று, ஒரு செல்ஃப் லைஃப் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அந்த மருந்தினுடைய வீரியம் குறையாமல் இருக்குவது வந்து ஒரு ரெண்டு ஆண்டுகள் இருக்கலாம், ஒரு ஆண்டுகள் இருக்கலாம், ஒரு மூணு ஆண்டுகள் இருக்கலாம். அந்த பீரியட்களில் இந்த மருந்தை உபயோகப்படுத்தி விட வேண்டும். ஏன்னா அதுதான் அந்த எஃபெக்ட் நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு உதாரணம், மருந்தின் பேரை சொல்ல விரும்பவில்லை. அந்த ஒரு மருந்து வந்து அல்சர், அல்சருக்கு நிறைய யூஸ் பண்ணாங்க ஒரு பீரியடில். அது என்னாச்சுன்னா ஒரு காலகட்டத்தில் ரொம்ப யூஸ் பண்ண போய் அந்த சரியாமல் பார்க்காம எக்ஸ்பைரி டேட் பார்க்காம யூஸ் பண்ணுறோம்னா, அது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சூரிய வெளிச்சத்தில் வச்சிருந்தால் அது என்ன ஆகும்னாக்கா அது வந்து டீகாம்போஸ் ஆகிடும், டில் ஃபார்ம் சம் இம்ப்யூரிட்டிஸ். அது நான் சொல்லுவோம் ஆங்கிலத்தில் ஃபார்மசியில் NDMA நைட்ரோசோ டைமீத்தைல் அமைன், இங்கே ஒரு இம்ப்யூரிட்டி ஃபார்ம் ஆகி அதே வந்து கார்சினோஜெனிக், அதாவது புற்றுநோயை உண்டாக்கும் ஒரு இதாகுது. இது வந்து அதனால் அமெரிக்காவில் அந்த பேன் பண்ணிட்டாங்க.
1: சரி,
0: ரொம்ப நாளாக வச்சிருந்து யூஸ் பண்ணோம்னாக்கா அதில் ஒரு இம்ப்யூரிட்டிஸ் ஃபார்ம் ஆகி அது ஒரு NDMA என்ற ஒரு இது ஃபார்ம் பண்ணி அது வந்து புற்றுநோய் உண்டாக்கும் சூழ்நிலை வந்து இருக்குது. எந்த ஒரு மருந்தையும் அதை நம்ம உபயோகப்படுத்தும் முன் அந்த எக்ஸ்பைரி டேட் முன் சாப்பிட வேண்டும். அதுதான் நம்ம நல்லது. ஆனால் அந்த மாதிரி சாப்பிட்டா தான் நமக்கு வந்து ஒன்று கேடு விளைக்காது. திரும்பவும் சொல்கின்றேன், ஒரு ஃபார்மசிஸ்டை அணுகுங்கள். ஃபார்மசிஸ்ட் வந்து உங்கள் நோயின் அறிகுறி அறிந்து உங்களிடம் முறையாக பேசி முறையான நல்ல மருந்துகளை கொடுப்பார்கள்.
1: என்னதான் வந்து மருத்துவர்களும் சரி மருந்தாளர்களும் சரி மருந்து கொடுத்தாலும் நமக்குன்னு ஒரு குணமாகணும்னு ஒரு மனநிலை என்றைக்குமே கண்டிப்பாக வேணும். அதற்கு மிக மிக உறுதுணையாக இருக்கக்கூடிய உங்களை போன்ற மருந்தாளுநர்களும் சரி மருத்துவர்களும் சரி செவிலியர்களும் சரி ஒருத்தவரை குணப்படுத்த வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடு இருக்கும் பொழுது இவர்களும் அதற்கு வந்து ஒத்துழைப்பு நல்க வேண்டும்ன்றதான் முக்கியமான விஷயம். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உயிர்கள் நம்மளை சுற்றி தான் இருக்குது. சில நேரங்களில் தொற்றை ஏற்படுத்தக்கூடிய நுண்ணுயிரில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றது உண்மை உன்னதமான விடயம் கூட. ஏன்னா சொல்லுவாங்க, உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்மை நாம் பாதுகாத்துக்கொள்ள வேண்டும். நல்ல ஆரோக்கியமான உணவுகள், தரமான நீர், சுத்தமான காற்று, இது எல்லாம் இருந்தால் தான் மனிதனுடைய ஆரோக்கியமும் கைகூடும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட தெரிவித்துக்கொண்டு, அதாவது இத்தனை நாட்களாக மக்களுக்கு இந்த நுண்ணுயிர்கள்னால் என்ன, நுண்ணுயிரை பற்றிய விவரங்கள் என்ன, மருந்துகள் நுண்ணுயிரை எப்படி வந்து அதை அழிக்கிறதுன்றது பல்வேறு தகவலை நேயர்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. நிலையத்திற்கு வந்து பல்வேறு தகவலை வழங்கியமைக்காக உங்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மருந்தின் மகத்துவம் தகவல் வழங்கினார் மருந்தாளுநர் AK ஞானச்சந்திரன் அவர்கள்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேரம் 7:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 kHz. தொடர்வது இன்று ஒரு தகவல். உரை வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன்.
2: அவர் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தவர். இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையும் வாரி வழங்கிவிட்டு காட்டுக்கு புறப்பட்டார். தவம் செய்கிறதுக்காக இருந்தது பூராவும் கொடுத்துட்டார். இனிமேல் எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு. அப்போது கடைசியாக ஒருத்தன் வந்து கையை நீட்டினான். ஐயா ஏதாவது கொடுங்கன்னா அவர் பார்த்தார். கட்டியிருக்கிற வேட்டியை தவிர வேறு எதுவுமே இல்லை. 8 முழம் பட்டு வேட்டி ஜரிகை கரையோடு இருக்குது. கடைசியாக அதை தான் எடுத்து கட்டிக்கிட்டு அவர் புறப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். அவர் பார்த்தார், எதிரில்லாமல் பரிதாபமாக நின்றுக்கிட்டு இருக்கிறான். அந்த 8 முழம் வேட்டியை 2 கிழிச்சார். 4 முழத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு மீதி 4 முழத்தை தன்னுடைய இடுப்பில் கட்டிக்கிட்டு அவர் காட்டுக்கு போயிட்டார். இவன் என்ன பண்ணான் தெரியுமா? கையில் கிடைச்ச 4 முழத்தை எடுத்துக்கிட்டு கடை வீதிக்கு போனான். பழைய பட்டு வேட்டி ஜருகை இதெல்லாம் விலைக்கு வாங்குகிற வணிகர் ஒருத்தர் இருந்தார்.

0: அவர்கிட்ட போனான். இதை விலைக்கு எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டான். அவர் வாங்கி பார்த்தார். ஆஹா, ரொம்ப அருமையான வேட்டி, விலை உசந்த ஜரிகை, இது ஏது உனக்குன்னு கேட்டார். அவன் நடந்ததை சொன்னான். அப்படின்னா ஒன்று செய், இந்த வேட்டியோட இன்னொரு பாதியையும் மெதுவாக வாங்கிட்டு வந்துடு, உனக்கு நிறைய பணம் தரேன் அப்படின்னார் அந்த வணிகர். இவன் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தான். கொஞ்சம் இருங்க, அதை வந்துவிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக காட்டுக்கு போனான். அவர் எங்கே இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சான். அவர் ஒரு இடத்துல தவக்கோலத்தில் இருக்கிறார். கட்டியிருந்த இடைவேட்டியும் அவரை அறியாமலே நழுவி கீழே விழுந்து கிடக்குது. இவனுக்கு ரொம்ப வசதியாக போச்சு. அவரை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, மெதுவாக சத்தம் போடாமல் அடிமேல் அடி வச்சு நெருங்கினான். அவர் கண்ணை மூடிக்கிட்டு அவர் பாட்டு நின்றுக்கிட்டு இருக்கார். இவன் மெதுவாக போய் கீழே கிடந்த அந்த துணியை எடுத்துக்கிட்டு சத்தம் போடாமல் திரும்பி நடந்தான். அப்படி கொஞ்சம் தூரம் நடந்திருப்பான். அப்படி ஓட ஆரம்பிக்கிற சமயத்தில் அவன் காலில் கீழே கிடந்த முள் ஒன்று நறுக்குன்னு தைச்சு விட்டுது. வலி தாங்க முடியாமல் அம்மானு கத்திவிட்டான். இந்த சத்தத்தினால கண்ணை மூடி நின்றுக்கிட்டு இருந்த அவர் தவம் கலைஞ்சிது. மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறார். தன் இடையில் இருந்த வேட்டி அவன் கையில் இருக்குது. இப்போது அவர் நினைக்கிறாரா, இந்த வேட்டி மேலே நான் வச்ச ஆசை அல்லவா அவனை வந்து திருடன் ஆக்கிவிட்டது அப்படின்னு நினச்சாரான். இது எப்போ ஏற்பட்ட மனநிலைங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தான் ஒரு பொருள் மேலே வைத்த பற்று இன்னொரு மனிதன் திருடனாக ஆகிறதுக்கு காரணமாக ஆயிட்டுதே அப்படின்னு நினைக்கிறார். அப்படி நினச்ச அவர் யார் தெரியுமா? அவர் தான் மகாவீரர். இழந்துட்டேன் இழந்துட்டேன் கிரியே, நீ என்னத்தை கொண்டு வந்த இங்கே இழக்கிறதுக்கு, நீ என்னத்தை உண்டாக்குன இது அழிஞ்சுட்டுதுன்னு சொல்கிறதுக்கு, இது அவருடைய சிந்தனை. இன்றைக்கி நம்ம சிந்தனையெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஒருத்தன் நடுத்தெருவில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். அந்த வழியாக வந்தவர் கேட்டார், ஏன்ப்பா அழற அப்படின்னு கேட்டார். 5 ரூபா சார், இந்த இடத்துல விழுந்துட்டுது, ரொம்ப நேரமாக தேடுறேன், கிடைக்காது போல இருக்கு அப்படின்னா. எப்போ தொலைஞ்சிது அப்படின்னு கேட்டார். அது எனக்கு தெரியாது சார், பணத்தை தொலைச்சவன் தேடி பார்த்துட்டு போயிட்டான், நான் அவனுக்கு பின்னாடி தேட வந்தவன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் தேட ஆரம்பித்தானா.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டோம். உரை வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். சோழவரம் என் வெங்கடேசன் அவர்கள் நாதஸ்வரம், வேலூர் SMS ஜெகநாதன் அவர்கள் தமிழ். முற்பகல் 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். கதையின் நாயகிகள் பகுதி 1, பங்கேற்பவர் கவிஞர் யாழினி முனிசாமி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனிய காலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் வலம் வர இருக்கிறது மதுரத்தின்று. மதுரத்தின்ற நிகழ்ச்சியில் இனிய சயான பாடல்களை கேட்கப் போகிறோம். முதல் பாடலாக மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 7:40. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மெல்லிசையான பாடல்களை மதுரை தென்றல் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடலா மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில், கே ஜே யேசுதாஸ் மற்றும் சித்ரா குரல்கள்ல கேட்கலாம்.

நேரம் 7:47. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரை தென்றல் தான் ஒழிச்சிட்டு இருக்கு. இன்னிசையான பாடல்களை மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடலா தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில கே ஜே யேசுதாஸ் மற்றும் சித்ரா குரல்களில் கேட்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: மெலிசையான மெட்டுகளுடன் இணைந்திருக்கிறோம். இது மதுரை தென்றல் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். அடுத்த பாடலாக சத்யா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கலாம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். அடுத்த பாடலாக

பாடல் மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில் ஹரிஹரன் மற்றும் சாதன சர்க்கம் குரலில் கேட்டோம். அடுத்த பாடலாக மின்னிலை திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் குரல் இசையில் தேவன் குரலில் கேட்கலாம்.

0: ഇതുവരെ മധുരത്തെന്റിൽ കേട്ടു.
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பே.
3: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
4: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
5: ஏங்க, செல்போன் வந்தேன்னா வண்டி ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
0: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
2: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்று பேசுப்பா.
3: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
5: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
6: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி
0: தொடர்வது. ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
7: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் அனுஜா குமார். தி ஹெட்லைன்ஸ். Parliament passes Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill with stricter punishment for paper leaks. Prime Minister Narendra Modi welcomes passage of the bill, saying it will make examination system more robust. Saudi Arabia and 13 other countries announce Maritime Defence Alliance to protect shipping in key waterways of West Asia. US President Donald Trump announces deal for complete disarmament of Hamas and other armed groups in Gaza. IMD forecasts extremely heavy rainfall in several parts of Gujarat during next 48 hours. Fishermen advise not to venture into sea till tomorrow. And weightlifter Lovpreet Singh wins silver medal at Commonwealth Games. Seema Kali Ramana bags bronze medal in discus throw. And now the news in detail. Parliament has passed the Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 with the Rajya Sabha approving it yesterday. The bill was passed by the Lok Sabha on Wednesday. The legislation incorporates several significant provisions, including stringent penalties such as imprisonment for up to 10 years, fines of up to 10 crore rupees, and the seizure of the properties of convicted offenders.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில முதல் பாடலா கர்ணா திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்கள்ல கேட்கலாம்.

ஒலித்த பாடல் இந்திரா திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரல்களில் கேட்டோம். அடுத்த பாடலா

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்து

உணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

நேரம் 8:42. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மெல்லிசையான பாடல்களை மதுரை தென்றல் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடலா வலம் வர இருக்கிறது ராசையா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இன்னிசையான பாடல்களை மதுரை தென்றல் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடலா செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில மனோ மற்றும் எஸ் ஜானகி குரல்கள்ல கேட்கலாம்.

நேரம் 8:53. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். கியாற்றின் கீதமாய் ஒழித்து கொண்டிருக்கிறது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் இன்னிசையான பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடலாக அவதாரம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் இளையராஜா குரலில் கேட்கலாம்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று சோழவரம் என் வெங்கடேசன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்கலாம். வேலூர் SMS ஜெகநாதன் அவர்கள் தவல். முதலில் பஜமானச விக்னேஸ்வரம், துளசிவனம் கிருத்தி, பகுதாரி ராகம் ஆதித்தாளம்.

அடுத்து ராஜராஜ ராஜதே. நிரோஷ்டாராகம், ஆதிதாளம் திசிற நடை, ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கிருதி.

நேரம் 9:25. அரங்கிசை நிகழ்ச்சியில் சோழவரம் என் வெங்கடேசன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வேலூர் SMS ஜெகநாதன் அவர்கள் தவில். தொடர்ந்து தாயே திரிபுர சுந்தரி, பெரியசாமி தூரன் பாடல், சுத்தசாவேரி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை சோழவரம் என் வெங்கடேசன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வேலூர் எஸ் எம் எஸ் ஜெகநாதன் அவர்கள் தவில்.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1869 கிலோஹெர்ட்ஸ். காற்றலையில் புதிய புத்துணர்ச்சியோடு எனக்கு பிடித்த பாடல் ஸ்டார்ட் பண்ணலாம். நிகழ்ச்சியில முதல் பாடலா எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து அனிருத் இசையில அனிருத் மற்றும் ஆதி குரல்களில் கேட்கலாம்.

நேரம் 10:05. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். காற்றின் கீதமாய் எனக்கு பிடித்த பாடல் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த பாடலா ராஜாராணி திரைப்படத்திலிருந்து கிளின்டன் கிரஜோ, அல்போன்ஸ் மற்றும் அல்கா குரல்களில் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். எனக்கு பிடித்த பாடல் தான் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடலாக தர்பார் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
0: என்ன தாயி தச புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா. என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ₹100,000? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமா தாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபாய் இப்பயே கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரம் வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிரலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுங்கத்தா.
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி? பாட்டி
0: ஆத்தடியாத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருகிட்ட?
2: பாட்டி
1: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: நேரம் 10:17. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். கிளாசிக்கான சாங்ஸ் தான் எனக்கு பிடித்த பாடல்ல கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடலா தசாவதாரம் திரைப்படத்துல இருந்து ஹிமேஷ் ரேஷ்மையா இசையில கமலஹாசன் மற்றும் மகாலட்சுமி குரல்கள்ல கேட்கலாம்.

ஒலித்த பாடல் பில்லா திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் நவீன் கே கே குரலில் கேட்டோம். அடுத்த பாடலா மாற்றன் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஃப்ரான்கோ ராஜு, சத்யன், சாருலதா, மணி, சுஜித்ரா குரல்களில் கேட்கலாம்.

நேரம் 10:33. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். கலர்ஃபுல்லான சாங்ஸ் தான் எனக்கு பிடித்த பாடலை கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடலா

நேரம் 10:38. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் எனக்கு பிடித்த பாடல் தான் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடலாக எல்கேஜி திரைப்படத்திலிருந்து சத்யபிரகாஷ் மற்றும் டியான் ஜி லியோன் ஜேம்ஸ் திரை குரல்கள்லேருந்து கேட்கலாம்.

0: தனியாவா ட்ரெயின்ல டெல்லி வரைக்கும் போற? பேசாம இங்கே இரு, அங்கெல்லாம் போய் நீ ஒன்னும் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேணாம்மா.
1: புரியாம பேசாதீங்கம்மா, இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
2: நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா?

0: என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
1: அது வந்துனே
0: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாதவனுக்கு இந்த ஒரே எண்ணில் பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்க இருக்கு, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டா அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால பயப்படாம நீ அனுப்பி வைமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகள்ல. மச்சான் யோசிக்காதீங்க, ரயில் பயணத்துல எல்லா வித பாதுகாப்பும் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு.
2: ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139, உங்கள் ரயில் பயணங்கள் இனிமையாகட்டும்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் 10:44. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கிளாசிக்கான சாங்ஸ் தான் எனக்கு பிடித்த பாடலை கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடலா நேற்று இன்று நாளை திரைப்படத்திலிருந்து ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையில சங்கர் மகாதேவன் மற்றும் பத்மலதா குரல்கள்ல கேட்கலாம்.

10:48 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இன்னிசையான பாடல்களை எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடலா அந்நியன் திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மான் இசையில கேட்கலாம்.

நேரம் 10:54. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். எனக்கு பிடித்த பாடல்ல ஒரு கிளாசிக்கான சாங் தான் கேட்க போறோம். அடுத்த பாடலா வளம் வர இருக்கிறது, ஆடுகளம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: இதுவரை எனக்கு பிடித்த பாடல் கேட்டீர்கள். எனக்கு பிடித்த பாடல் இனிதே நிறைவு பெற்றது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி
2: ஆகாஷ்வாணி
3: இலக்கியம் பேசுவோம். கதையின் நாயகிகள் பங்கேற்பவர் கவிஞர் யாழினி முன்னுசாமி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
4: நேயர்களே, நாம இன்னைக்கு தமிழ் கதைகளில், குறிப்பாக புதினங்களில், சிறுகதைகளில் படைக்கப்பட்ட பெண் பாத்திரங்களை பத்தி பேச போறோம். அவர்கள் கதையின் முதன்மை மாந்தர்களாக இருப்பாங்க. இப்படி படைக்கப்பட்ட பாத்திரங்கள் பெண் எழுத்தாளர்களால் எழுதப்பட்ட பெண் கதாபாத்திரங்கள். இன்னொன்று ஆண்களால் எழுதப்பட்ட பெண் கதாபாத்திரங்கள் அப்படின்ற இன்னொரு வகையாகவும் பிரிக்கலாம். இது இரண்டுலையும் வந்து பெண்களின் மனதை, பெண்களின் ஆசபாசங்களை, அவர்களின் சோகங்களை, அவர்களின் வாழ்வியல் முறைகளை யார் சரியாக படம் பிடித்தார் அப்படின்னு நம்ம சொல்ல நினைச்சோன்னா அது ஒரு கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா இரண்டு பக்கமும் ஒரு நியாயம் இருக்கு. பெண்களை புரிந்து கொள்ளாமல் எழுதின பெண்களும் இருக்கிறாங்க, ரொம்ப புரிந்து கொண்டு எழுதின பெண்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆண்கள் புரியாமல் எழுதின பெண்களும் இருக்கிறாங்க, ஆண்கள் புரிந்து கொண்டு பெண்களை விட நன்றாக எழுதினவர்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி எத்தனையோ வகைமைகள்ல நம்ம போகலாம். நம்மளுடைய இலக்கியங்களில், குறிப்பாக நவீன இலக்கியங்களில், குறிப்பாக சிறுகதைகள், புதினங்களில் பல பெண் கதாபாத்திரங்கள். அந்த கதாபாத்திரங்களுடைய ஆழ்மனத்து விஷயங்களை பல ரூபங்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அம்பை அவர்களுடைய ஒரு சிறுகதையில தோசையை வச்சு ஒரு கதையை சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு பெண் கேப்பா, நீங்க இது வரைக்கும் சுட்டு வச்ச தோசையெல்லாம் வந்து அடிக்க வச்சா எவ்வளவு தூரம் போகும் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்ம அது மாதிரி யோசிக்கவே மாட்டோம். பெண்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க, தோசை சுடுவாங்க, நம்மளுக்கு வந்து பணிவிடைகள் செய்வாங்க, அதோட கடந்து போயிட்டே இருப்போம். ஆனா இது ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை, அது அவர்களால் மட்டும்தான் எழுத முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ஜெயகாந்தன் அவர்களுடைய சில நேரங்களில் சில மனிதர்கள், புதினத்தில் வர கங்கா அப்படின்ற கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்தின் ஆக்ருதி, அதையெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கும் நினச்சி பார்க்குறோம். அந்த அளவுக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு கதாபாத்திரத்தை அவரால் படைக்க முடிஞ்சிருக்கு. தி ஜானகிராமன் அவர்களுடைய அம்மா வந்தாள் என்ற புதினத்தில் அலங்காரம் என்ற ஒரு பெண்ணின் கதை, அந்த கதை ஒழுக்க நெறிகள் மீறப்பட்ட ஒரு பெண்ணை பற்றிய ஒரு கதை. அப்படி பார்த்தால் அது வந்து ஒதுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அதையும் மீறி அது பேரிலக்கியமானது. அந்த பெண் கதாபாத்திரத்தை தி ஜானகிராமன் அவர்கள் வடிவமைத்த விதம்தான். அந்த கதையை படித்து முடிக்கும் பொழுது அவர் மேல் நமக்கு கோபமோ இல்லை ஒழுக்க நெறிகளுக்கு அவர் வந்து மீறி செயல்பட்டாருன்ற ஒரு ஆத்திரமோ வராமல், எந்த விதமான ஒரு அசூயையும் இல்லாமல் அவரை நம்மளுக்கு பிடித்த மாதிரி வந்து தி ஜானகிராமன் மாற்றியிருப்பார். அதுதான் அதோடைய ஒரு பெருமை. அது மாதிரி வண்ணதாசன் அவர்களுடைய நிலை என்ற சிறுகதையில் வர்ற கோமு என்ற அந்த சிறு குழந்தை, அதோடைய கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டது. பார்க்கடல் என்ற சிறுகதையில் லாசாரா அவர்கள் காட்டிய பல குடும்பத்து பெண்களின் கதைகள், கூப்பாரா அவர்கள் தன்னுடைய சிறுகதைகளில் ஆண் பெண் உறவுகளை எழுதியதோடு மட்டுமல்லாமல் ஒரு சக்தி

சக்திவாய்ந்த பெண் எப்படி இருப்பாள் அப்படின்றதையும் அவர் வந்து அழகாக காட்டியிருப்பார். அதே மாதிரி தஞ்சை பிரகாஷ் அவருடைய கதைகள்லையும் பல பெண்களுடைய வாழ்க்கை முறைகளையும் அவர்களுடைய உள்மன ஆசைகளையும் அவர்களுடைய வாழ்வியல் முறைகளையும் அவர் சொல்லியிருப்பார். இப்படி பல இதில் சொல்லிகிட்டே போகலாம். மேலை நாடுகளில் சொல்லப்படுற ஒரு நகைச்சுவை, குழந்தை பிறப்பு, மாதவிடாய் போன்றவை ஆணுக்கும் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஏன்னா மேலை நாடுகளில், குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகளில் கற்கலைப்பு போன்ற விஷயங்கள் ரொம்பவும் வந்து சட்ட சிக்கல், உணர்ச்சி மிகுந்த விஷயங்கள் அப்படின்னு பல தளங்கள் அங்கே இயங்கும். இரு பிரிவுகளாக வந்து பிரிந்து அங்கே பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் அங்கே அந்த ஒரு நகைச்சுவை உண்டு. ஆணுக்கும் மாதவிடாயும் கருக்கலைப்பு, கருவை சுமப்பது போன்ற ஒரு நிலைமை இருந்திருந்தா பேருந்து நிலையம், ரயில் நிலையம், விமான நிலையம், பொதுமக்கள் கூடும் இடம், சூப்பர் மார்க்கெட், எல்லா இடத்துலையும் கருத்தறைக்கான எல்லா உபகரணங்களும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்ணுக்கு அப்படின்றனால தான் அதை அவ்வளோ தடை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு, அது ஒரு நகைச்சுவைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம்தான். பெண்ணுக்கு என்ன தேவை அப்படின்னு கதையாசிரியர்கள் ஆணும் சரி பெண்ணும் சரி அவர்களுடைய படைப்புகளில் கொண்டு வர முயற்சி

0: விமான நிலையம், பொதுமக்கள் கூடும் இடம், சூப்பர் மார்க்கெட், எல்லா இடத்துலையும் கருத்தரிக்கான எல்லா உபகரணங்களும் அங்கே கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்ணுக்கு அப்படின்றனால தான் அதை அவ்வளோ தடை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு, அது ஒரு நகைச்சுவைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயந்தான். பெண்ணுக்கு என்ன தேவை அப்படின்னு கதையாசிரியர்கள் ஆணும் சரி பெண்ணும் சரி அவர்களுடைய படைப்புகளில் கொண்டு வர முயற்சி செய்திருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு வெற்றி அடைந்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்முடைய இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியில் சிறிய பகுதியாக அறிய முயற்சி செய்வோம். இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாட வந்துள்ளவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள். கவிஞர் அவர்கள் காட்டாங்குளத்தூரில் உள்ள எஸ்ஆர்எம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக உள்ளார். 21 ஆண்டுகள் கல்வி பணியில் உள்ளார். 4 கவிதை நூல்கள், 4 கட்டுரை நூல்கள் என்று பல நூல்களை அவர் வெளியிட்டுள்ளார். இதழாசிரியராகவும் அவர் அறியப்படுகிறார். பல பன்னாட்டு கருத்தரங்கங்களிலும் கலந்துள்ளார். பல கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ளார். ஈரோடு தமிழன்பன் விருது உட்பட பல விருதுகளையும் பெற்றுள்ளார். ஜே முனுசாமி என்ற இயற்பெயருடைய கவிஞர் யாழினி முனுசாமியிடம் இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் கதையின் நாயகிகள் என்ற தலைப்பில் உரையாட உள்ளோம். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: மறுபடியும் சந்திக்கிறோம், அதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கடந்த முறை கவிதைகளை பற்றி பேசினோம், இந்த முறை நம்ம புதிய ஒரு தலைப்பில் வந்திருக்கிறோம். பெண் கதை மாந்தர்கள், நம்ம இப்போ நிறைய கதையை நான் சொன்னேன், அதே மாதிரி பெண் கதை மாந்தர்கள் நடைமுறையில் உள்ள பெண்களுடைய பிரச்சனைகளை பிரதிபலிக்கிறாங்களா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா?
1: கண்டிப்பாங்க சார். சில நாவல்களை சொல்லி அதில் இருக்கிற கதாபாத்திரங்களை சொல்லி நம்ம தொடர்பு படி பேசலாம். அசோகமித்ரன் அவர் வந்து 1973 தண்ணீர் அப்படின்னு ஒரு நாவல் எழுதினார். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சினிமா மோகம் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக உண்டு,
0: எப்பவுமே உண்டு சார்.
1: ஆமாம். அதில் சென்னை போன்ற பெருநகரங்களில் இருக்கிற பெண்கள் அவங்க சினிமாவில் கதாநாயகி ஆகணும் என்கிற தீராத ஆசையோட சினிமா துறையில் போட்டு எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நான் கண்கூட நிறைய வந்து பார்க்கணும். ஏன்னா நீங்கள் சினிமா என்பது மிகப்பெரிய பணமும் புகழும் தரக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறதுனால நிறைய பேர் வராங்க. அதனால் அதில் வெற்றி அடைகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான நாட்கள் தான். நீங்கள் கோடம்பாக்கம் பகுதியிலாம் போனோம்னாக்கா எப்பவுமே ஒரு 2000 பேர் உதவி இயக்குனருக்கு தேடிட்டு கிடப்பான்னு சொல்லுவாங்க. இந்த 2000 பேர் ஒரு 10 பேர் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னா பெண்கள் அது மாதிரி தான். பெண்கள் அதோட குறைவாக இருக்கும் எண்ணிக்கை, ஆனால் வெற்றி பெறுகிறவங்க ரொம்ப கம்மி தான். இப்போ அது மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இல்லை ஜமுனா என்கிற ஒரு பெண்ணு. அவங்க இந்த சினிமா ஆசையினாலே அவங்க என்ன பண்ணுறாங்க, திருமணம் கூட பண்ணிக்காமல் தனியாக அறை எடுத்துருக்குறாங்க. வீட்டில் வந்து அம்மா வந்து உடம்புக்கு முடியாத அம்மா இருப்பாங்க, அவங்களோட கவனிக்காமல் பாட்டி அவங்க மாமா தான் பார்த்துப்பாங்க. ஆனால் இவங்க தனியாக அறை எடுத்து அவங்க கூட வந்து அவங்க தங்கச்சி இருப்பாங்க, அவங்க பேர் வந்து சாயங்கிறவங்க. இப்போ ஜமுனாங்கிறவங்க தான் அந்த கதையினுடைய முதன்மையான அந்த கதை மாந்திராக இருக்கிறாங்க. அந்த சினிமா மோகத்தில் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு இயக்குனர் வந்து அறிமுகமாகிறார், பாஸ்கர ராவ் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த பெண்ணுக்கு இருக்கிற அந்த கதாநாயகி ஆகணுங்கிற அந்த ஆசையை என்னால் என்ன பண்ணுறாரு, நான் அவனை எப்படி என் கதாநாயகி ஆக்கி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் ஆகிட்டு இருந்தாலும் அந்த பெண்ணை வந்து அவர் வந்து உடல் ரீதியான தொடர்பு வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக வந்து பயன்படுத்துகிறாரு. எப்பப்போ அவருக்கு தேவைப்படுது அப்போல்லாம் பயன்படுத்துகிறாரு. அவருடைய தயாரிப்பாளருக்கும் அவங்கள இது பண்ணி விட்றாரு. அப்படியான ஒரு மோசமான தன்மையில் இருக்கும்போதும் ஆனால் கடைசி வரைக்கும் ஒரு கதாபாத்திரத்தோடு நடிக்க கூட அவங்களை வாய்ப்பு தரலை, ஆனால் தொடர்ச்சி அவங்கள வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. இப்போ அவங்க தங்கச்சி அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, நீ அவனை நம்பிக்கிட்டு இருக்கிற, அவன் வந்து எதுவுமே செய்ய மாட்டான், உனக்கு உன்னை ஏமாத்துறவன், அது உனக்கு புரியாமல் அவனை கூட நீ சேர்த்து வச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக அவனை சண்டை போடுவாங்க. ஜாம்னாவுடைய தங்கச்சி அவங்க ரொம்ப கோபமாக சத்தம் போடுவாங்க, நல்லா சட்டையெல்லாம் பிடிச்சி கூட சண்டை போட்டுடுவாங்க. வீட்டுக்கு வராது, எங்கள் வீட்டுக்கு வராது, அறையில் தங்கியிருக்கிறாங்க, இங்கே வராது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க. அக்கா கூட சண்டை போட்டுட்டு விடுதியில் போய் தங்கிப்பாங்க. அந்த நேரத்தில் ஜமுனா என்ன பண்ணுவானாக்கா, தங்கச்சியும் போயிட்டாங்க, நம்மளால் வெற்றியும் பெற முடியல அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை முயற்சி பண்ணுவாங்க. அப்போ தற்கொலை முயற்சி பண்ணும்போது அந்த வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. வீட்டுக்கார அம்மாவை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவானாக்கா, நீங்கள் வீட்டுக்கு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போ இவன் மறுபடியும் போயிட்டு தங்கச்சிக்கிட்ட பேசிட்டு அவங்க வந்து மறுபடியும் வீட்டில் அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசி கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி இருப்பாங்க. தன்னை ஏமாத்திரம் அப்படின்னு தெரிஞ்சு கூட அவனை எதிர்த்து வந்து பேசாத ஒரு பெண்ணாக வந்து எப்படியாவது தன்னுக்கு வாய்ப்பு தருவானா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. கடைசி நேரத்தில் மறுபடியும் அவன் ஏமாத்துவான் வந்து, கதாநாயகி இல்லை வேற 2வது கதாநாயகி கூட ஒரு நடிக்க வாய்ப்பு தரேன் அப்படின்னு மாதிரி சொல்லி ஏமாத்துவான். அந்த நேரத்தில் தான் அவனை தங்கச்சி வந்து ஏமாத்திட்டு இருக்கிறனே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அவனை அனுப்பிச்சு விட்டுவாங்க. சென்னையில் இருக்கின்ற பெருநகரங்களில் சினிமா முகத்தில் சீர பெண்களுக்கான ஒரு எச்சரிக்கையாக அந்த ஜமுனா கதாபாத்திரம் வந்து இருக்கும். அதில் யாரையும் நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு எதிர் கேள்வி கேட்குற மாதிரி ஒரு தங்கச்சி கதாபாத்திரம் இருக்கும். அந்த இதில்
0: இரு பக்கமும் இருந்து பேசணுமா?
1: ஆமாம், இரு பக்கமும் அதில் இருக்கும். அதில் நீங்கள் அந்த குடும்ப உறவுகளை பற்றி ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அந்த இவர் சொன்னீங்க இல்லையா, லாசாரா கதை சொன்னீங்க இல்லையா, பார்க்கடல் மாதிரி ஏறக்குறைய நீங்கள் அந்த கதையை நான் படிக்கும்பொழுதும் நீங்கள் சொல்லி தான் அந்த கதையை நான் படித்தேன். அதில் ஒரு கதாபாத்திரம் அவங்க மாமியரை பற்றி சொல்லிட்டு வராங்க, அவங்க கணவனுக்கு கடிதம் எழுதுவாங்க. அதில் வந்து இவங்க குடும்பத்தை பற்றி அவங்களுடைய குடும்பத்தை பற்றியெல்லாம் வரிசையாக சொல்லும் பொழுது தான் அந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இதுவாக இருக்கும், ஒருத்தருக்கு துணியாக

0: இருக்கிறாங்க அப்படிங்கிறது பெண்களுடைய சிரமங்கள் அதெல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி தான் இதில் இருக்கும். வயசான அம்மாவை விட்டுட்டு இவங்க சினிமா முகத்தில் வந்துருவாங்க, ஆனால் அவங்க தாய் மாமன் தான் அக்காவை வந்து பார்த்துப்பாரு. அது மாதிரியான ஒரு இதுவாக இருக்கும் அதில்.
1: இப்போ அந்த பார்க்கடல் கதையிலே பார்த்தீங்கன்னா, அந்த தீபாவளி அன்னைக்கு இறந்து போகிற அந்த கணவன் அந்த பெண் வந்து தனியாக அந்த பையனோட எங்கேயாவது இருந்திருந்தா வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அவங்க வந்து அவங்க வீட்டிலேயே இருந்திருந்தா கூட கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் அவங்களுடைய மாமியார் கூட தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த தீபாவளி சமயத்தில் ஒரு திரும்ப அதை பற்றி நினைவு வரும்போது அவங்க மாமியார் தான் தேற்றுவாங்க. அது ஒரு அருமையான ஒரு பெண்களாலே கட்டமைக்கப்பட்ட ஒரு கதையாகவே இருந்துச்சு. அது லாசர் அந்த இடத்துல வந்து ஒரு உச்சத்தை தான் தொட்டிருப்பாரு.
0: ஆமா, அந்த குழந்தையை அடிச்சிடுவாங்க, அந்த குழந்தையை விட்டுட்டு அவங்க மருமகள் வந்து அணைச்சிப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த கதை ரொம்ப நல்லா இருக்கும்.
1: அது அருமையான ஒரு கதை.
0: பெண்ணுடைய பெண்கள் எழுதுகிற நாவல்கள் அப்ப அதுல பார்த்தோம்னாக்கா வாழ்க்கையில இருக்கிற அப்படியே நிறைய கதாபாத்திரங்கள் நம்ம அதுல வந்து பார்க்க முடியும். சிவகாமி, பாமா இவங்களுக்கு பண்ற நாவல்னா ரொம்ப யதார்த்தமான மனிதர்கள். அவங்களுடைய அந்த கதாநாயகிகளை தான் அவங்களுடைய படைப்புகள் வந்து நம்ம பார்க்கலாம். பெரும்பாலும் அப்படிதான் இருந்த வரலாற்று நாவல்களை தவிர்த்து மற்ற அனைத்து நாவல்களுமே நம்ம நடைமுறையில் இருக்கிற கதாபாத்திரங்களை தான் நம்ம பார்க்க முடியும்.
1: வரலாற்று நாவல்கள் போனா கூட அங்கேயும் பெண்கள் தான் ஒரு
0: இருக்கிறாங்க, நடைமுறையில் இருக்கிற பெண்களாக இருக்க முடியாது என்ற அதுக்காக தான் சொல்றேன். நம்ம இதில் சிவகாமியின் சபதம் கல்கி, இதில் மற்ற கதாபாத்திரங்கள்லாம் இருக்கும். அதில் மாமல்லன் இருப்பான், அப்புறம் அவருடைய அப்பா எல்லாம் இருப்பாங்க, பல்லவர் மன்னர்கள்லாம் வருவாங்க, பரஞ்சோதி அவரெல்லாம் வரும், எல்லாரும் வருவாங்க. ஆனால் சிவகாமி கிட்ட மட்டும் அதில் கற்பனையாக உருவாக்கியிருப்பாரு.
1: நேயர்களே, ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இப்ப பெண் கதை மாந்தர்கள் அப்படின்னு நம்ம போகும்போதே பெரும்பாலும் அவர்களை வந்து மன ரீதியில் அவர்களுடைய கதைகளை சொல்வதை விட உடல் ரீதியாக அணுகுவதுதான் வந்து எழுத்தாளர்களிடம், ஆணோ பெண்ணோ அவர்களிடம் அது வந்து ஒரு மேலோங்கி இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது ஒரு புனை கதைக்குள்ள அந்த பெண் கதை மாந்தர்கள் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெறுகிறார்கள், எந்த வகை முக்கியத்துவம் பெறுகிறார்கள்?
1: அம்மவந்தல் நாவல்ல அலங்காரம் கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த கதாபாத்திரமும் பள்ளிகொண்டபுரம் நீலபத்மநாபன், அதுல வந்து காத்தியாயினி அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் வரும், அந்த கதை நாயகனுடைய துணைவேற வருவாங்க. இந்த ரெண்டு கதாபாத்திரமும் பாத்தீங்கன்னாக்கா அந்த கணவர்களாலே மிகவும் ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களா இருக்கும். ஆனா ரெண்டு பேருமே பார்த்தோம்னாக்கா கணவனை விட்டுட்டு திருமணத்தை தாண்டிய ஒரு தொடர்புள்ள போற மாதிரி இருக்கும் அந்த இதுல. அப்போ இந்த அழகும் சம்பந்தப்படுத்தி இதோ இது இருக்கும். அதே நேரத்துல ஏதோ ஒரு இயலாமை, அந்த கணவர்கள் கிட்ட ஒரு இயலாமை வரும்பொழுதுதான் இந்த பெண்கள் வந்து திருமணம் தாண்டிய உறவுக்கு போறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம இந்த நாவலாசிரியர்கள் பார்க்கலாம். அந்த இதுல கொஞ்சம் மறை குறியீடா சொல்லப்பட்டிருக்கும், வெளிப்படையா சொல்லாம சொல்லப்பட்டிருக்கும். பள்ளிகொண்டபுரத்துல வெளிப்படையாவே சொல்லியிருப்பாரு என்னன்னாக்கா, அந்த காத்தியாயினி அவருடைய கணவன் அனந்த நாயர் அவருக்கு என்னன்னாக்கா நல்லா இருப்பாரு, திடீர்னு வந்து காசு நோய் தாக்கிடும் அவருக்கு. அப்ப அந்த காசு நோய் தாக்கி மருத்துவமனையில சேர்ந்து அதுல இருந்து விடுபட்டு வர்றது கொஞ்சம் நாள் ஆகும் இல்லையா. அந்த நேரத்துல இன்னொருத்தர் வந்து அறிமுகம் வர்றாரு அவருக்கு, அதாவது ஒரு பணக்காரனா இருப்பான் தாசில்தார் அவரு, விக்ரமன் தம்பின்னு சொல்லிட்டு அவருடைய அறிமுகம் அந்த கார்த்திகாயனுக்கு கிடைக்கிறது. அப்ப என்னன்னாக்கா இயல்பாவே கணவனோட உறவு இல்லாம இருக்கிறதுனால அவன் காசு நோய் வந்ததுனால மன ரீதியா ஒரு இடைவெளி வந்தது. அந்த நேரத்துல இவன் வந்து அவன் கொஞ்சம் நெருக்கமா பேசும்பொழுதும் ஒரு இயல்பான தொடர்பா அவனா கூட வந்து போகுது. அப்புறம் போயிட்டு என்னக்கா அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றனாக்கா அந்த கார்த்திகாயினி மனசு புரிஞ்சி துணையா வந்து ஏத்துக்கலாம். அவனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆனம் இருக்கும், ஆனா துணையா மனசு புரிஞ்சு ஏத்துக்காம அவருடைய அழகுக்காகவும் அந்த உடம்புக்காகவும் தான் அவன் ஏத்துக்கிறான். அது மட்டும் இல்லாம எப்படி அந்த தண்ணீர்ல அந்த பாஸ்கர் ராவ் வந்து அந்த ஜமுனாங்கிறவர் அவனுடைய தயாரிப்பாளருக்கு அவனை இது பண்ணுவான், அதே மாதிரி எவன் என்ன பண்ணுவான்னாக்கா அவனுடைய மனைவியை ஏத்துக்கிட்டான், குடும்பம் நடத்துறாங்க, முதல் கணவனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கும், இவனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கும், ஆனாலும் இவன் என்ன பண்ணுவான், நண்பர்கள் யாராவது இந்த பெண்ணு கிட்ட தவறா நடந்துக்கிறாங்க அப்படின்னு இவங்க முறையீடு பண்ணாக்கா அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதுன்னு அவன் சொல்றான். அப்ப அவனுடைய மன ரீதியா என்னன்னாக்கா அவனை வந்து ஒரு அழகான ஒரு பெண்ணு அவனுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கலான்ற மாதிரியான ஒரு மோசமான தன்மையில தான் இருப்பான் அந்த தாசில்தார். அவன் பேர் வந்து விக்ரமன் தம்பின்னு சொல்லிட்டு இது புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவன் என்ன பண்றான்னாக்கா இந்த வாழ்க்கை வந்து மோசமா இருக்குது, இவன் வசதியா இருக்கிறான், நல்ல வேலையில இருக்கிறான் அப்படின்னு தான் வந்தோம். காரணம் என்னன்னாக்கா இவனுக்கு தொடர்பு ஏற்படும் பொழுது கணவன் வந்து இந்த பெண்ணை வந்து சந்தேகப்படுவான், அதனாலதான் அவளுக்கு வந்து இந்த மனசு மாறத்துக்கு ஒரு காரணமா இருக்கு. அது ஒரு உளவில் ரீதியான இதுவா இந்த நாவல்கள்ல அதை சொல்லியிருப்பாங்க. ஒண்ணுமே இல்லாம சந்தேகப்படும் பொழுதும் அப்ப இவனுக்கு ஒரு காசு நோய் வருது, ஒரு சபல புத்தியில அந்த பெண்ணை வந்து போறான். ஆனா கடைசியா இவனை விட இவன் வறுமையில இருந்தாலும் நேர்மையா இருக்கிறான், இவன் வந்து மோசமா இருக்கான்னு தெரிஞ்சு அனந்த நாயரா கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவன் கேட்கும் பொழுதோ அனந்த நாயரால ஏத்துக்க முடியாது, அவள் தன்னை துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்தவங்க போயிட்டு திரும்ப வரா
0: அப்படின்னு காட்டிடுறாங்க. என்னுடைய கருத்து என்னன்னா அலங்காரம் அவர்கள் வந்து இன்னொருவரோட தொடர்புல இருக்கிறது அவங்களோட கணவருக்கு

0: தெரியும்.
1: ஆமாம்.
0: ஒன்று, அதுவும் இல்லாமல் அலங்காரம் அவர்கள் கணவரை வெறுக்கவோ இல்லை வந்து மன ரீதியாக உடல் ரீதியாக இந்த பிரச்சனையும் அங்கே இருக்காது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் சூரியன் மாதிரி அவன் கணவனை பற்றி சொல்லும்போது அதுக்கிட்ட நான் கருகாமல் இருந்தது பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப உயர்ந்த இடத்துல தான் வச்சுருப்பாங்க.
1: ஆமாம்,
0: ஆனாலும் இன்னொருடன் அவங்க பழகுனது வந்து அது என்ன காரணம், மனிதனின் உளவியல் ரீதியான ஒரு பிரச்சனையா அப்படின்றதெல்லாமே நம்ம அதில் வந்து கண்டே பிடிக்க முடியாது. எனக்கு படிக்கும்போது ஜானகிராமன் அவர்கள் வந்து என்ன சொல்ல வரார் ஒரு பெண்ணுடைய இடத்துல இருந்து அப்படின்னு அவர் வெளிப்படையாக சொல்லலை. ஆனால் அந்த பெண்ணையும் வந்து குற்றவாளியாக்காமல் அந்த ஆணையும் வந்து ரொம்ப ஒரு இயலாமத ஒருத்தர் அப்படின்ற ஒரு இதில் ஏதாவது காசநோய் இருந்தது இயலாமை இருந்தது ஒன்று சொல்லலாம். அதில் எதுவும் இருக்காது, அவர் நல்ல ஒரு கணவராக இருப்பார், அவர் மூலமாக ஒரு குழந்தைகளும் இருக்கும்.
1: இல்லை, அதில் என்னன்னாக்கா அவருடைய கணவர் வந்து சொல்லுவார் ஒரு இடத்துல, என்னால் வந்து முழுமையாக அவளை ஆள முடியல அப்படின்னு ஒரு வரி வருமா, அதில் வந்து அவர் குறிப்பாக ஏதோ சொல்கிறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு
0: அப்படி சொல்கிறீங்க.
1: ஆமாம், என்னால் அவளை முழுமையாக ஆண்டு விட முடியல அப்படின்னு சொல்லி,
0: அது நான் மன ரீதியாக தான் பார்த்தேன், மேபி வேற ரீதியாக இருக்கான்னு தெரியல, அதுக்குள்ள நம்ம இன்னும் டீப்பாக போகல.
1: எனக்கு
0: எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணுடைய மனதை வந்து ஒரு ஆண் எழுத்தாளர் வந்து இந்த அளவுக்கு படம் பிடித்திருக்காங்கன்றதே ஒரு பெரிய விஷயம்தான். இதுல ஓரளவுக்கு அவங்க வந்து அந்த இதுல முயற்சியில வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம்.
1: கண்டிப்பா. அதுல என்னன்னாக்கா ரெண்டு பேருமே ரொம்ப ஆளுமை உள்ள ஒரு பெண்ணா அலங்காரத்தை வந்து படைச்சிருப்பாங்க. என்னன்னாக்கா கணவன் கிட்டயும் அவங்க ரொம்ப ஒரு மனைவி மாதிரி ரொம்ப அடிபணிஞ்சு போற அந்த தன்மை கிடையாது, ரொம்ப டாமினேட்டடா தான் இருப்பாங்க, அதிகாரம் பண்ணவங்களதான் இருப்பாங்க. காதலரா காட்டப்பட்டிருக்கிற அதுல சிவசுப்பிரமணியம் சொல்லிட்டு அவனை விவரிக்கும் போது அவன் வந்து ரொம்ப ஆஜான பாகவான தோற்றமா இருக்கிறான், ரொம்ப வசதியானவன. அவனுடைய தங்கச்சிக்கு ஜாதகம் பார்க்கறதுக்காக தான் இவருடைய கிட்ட வருவான், அலங்காரம் அம்மகம் அவருடைய கணவர்கிட்ட வருவான். அந்த தொடர்புகள் வரும்பொழுது அதுல நான் பார்க்கும் பொழுது எந்த ஒரு செய்தி தான் தெரிஞ்சு, நீங்க சொன்ன மாதிரி அவர் கணவரை உயர்வா நினைக்கிறாங்கிறதுக்காக தான், இப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு நம்ம துரோகம் செஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு தான் அவருக்கு பிறந்த கடைசி அந்த குழந்தை அப்புங்கிற பையனை தான் வேதம் வந்து படிக்க அனுப்புவாங்க அவங்க. அதாவது இவங்க செஞ்சு பாவத்த பையனை வேதம் படிக்க வச்சு
0: அந்த காலத்துல வந்து இலக்கிய உலகிலும் சரி பொது ஜனமிடமும் பெரிய பிளவை ஏற்படுத்திய ஒரு நாவல். இன்று வந்து அது வந்து காலத்தை கடந்து ஒரு செவ்வியல் படைப்பா இருக்கு. அருமை அருமை. நேயர்களே, ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்களுடன் கதையின் நாயகிகள் என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு இது முக்கியமான கேள்வி. ஆண் படைப்பாளர்கள் படைக்கும் பெண் கதை மாந்தர்களுக்கும் பெண்கள் வந்து படைக்கும் பெண் கதை மாந்தர்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்குதா இல்லை இல்லையா? நான் சொன்ன மாதிரி இவங்க அவங்கள மிஞ்சிருக்காங்களா, அவங்க இவங்கள மிஞ்சிருக்காங்களான்னு ஒரு போட்டு ஆரம்பிச்சேன், அதே மாதிரியே சொல்லலாமா?
1: கண்டிப்பா கண்டிப்பா. என்னன்னா கண்டிப்பா அதுல வேறுபாடு இருக்கும். சில பேர் உணர்ந்து எழுதும்போது ஓரளவுக்கு எழுத முடியும், ஆனா ரொம்ப துல்லியமா நீங்க பெண் படைப்பாளிகளை விட்டு பெண்களை தான் எழுத முடியும். ஏன்னா நீங்க இந்த தோசை பத்தி சொன்னீங்க இல்லையா, வீட்டின் மூலையில் ஒரு சமையல் அறை, அந்த நூல்லதான் அந்த கதை இருக்குது. அதை வந்து இவர் ஆணால வந்து எழுத முடியாது இல்லையா, அது மாதிரி வந்து எழுத முடியாது. ஆமா, இன்னொன்னு அம்பையுடைய காட்டில் ஒரு மான் ஒரு கதை இருக்கும். அதுல அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்தும் பெண்கள் வந்து பருவம் அடையாத இருப்பாங்க, அது வந்து அதிகமா நிறைய பேருக்கு தெரியாது. இத வந்து அந்த கதையில வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, காட்டில் ஒரு மானுங்கிற கதையில வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த கதா தங்கம்னு ஒரு கதாபாத்திரம், தங்கம் அத்தைன்னு சொல்லிட்டு அவங்களேதான் அவங்களுடைய இது வந்து சொல்ற

0: இருக்கும் அல்ல. இப்போ இந்த விஷயம் வந்து ஒரு ஆணால் வந்து உணர்ந்து வந்து எழுத முடியாது அதில். அதில் வந்து சொல்லுவாங்க அவங்க, எனக்கும் உடம்பு தான், நானும் பூ பூத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு குழந்தைகள் எல்லாம், குழந்தைகள் எல்லாம் பிறக்காமல் போனான்னா உறவினர் குழந்தைகள் எல்லாம் வீட்டில் முழுக்க அவங்கள நிறைய அன்பாக பார்த்துப்பாங்க, இதெல்லாம் என்னுடைய குழந்தைகள் தான், அப்போ எனக்கு குழந்தை பிறக்காதுங்கிறதையே ஒரு உணமாக பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி அந்த கதாபாத்திரம் சொல்லுவோம் அதில். இப்போ இது மாதிரியான ஒரு கதையை வந்து நீங்கள் ஆணால் வந்து அப்படி எழுத முடியுமா அப்படின்றது சாத்தியம் கிடையாது. அதே மாதிரி இந்த நேரத்தில் தான் ஞாபகம் வருது, குழந்தை பிறந்துட்டு பெண்கள் பால் கட்டிக்குதுன்னு சொல்லுவாங்க, சரியா பால் கொடுக்கலாம் அந்த பால் கட்டிக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிரச்சனையை பற்றி ஆண்களால் வந்து எழுத முடியுமோன்னா அவ்வளோ துல்லியமாக வந்து எழுத முடியாது. ஆனால் ஒரு பெண்ணாக வந்து எழுதுவதற்கும் ஆணாக எழுதுவதற்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆண் வீடு கட்டுவதற்கும் ஒரு பெண்ணை வீடு கட்டுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு ஆனால் ஆண்களை எளிய அணுகிட முடியும், மேஸ்திரியோ வேலை செய்யறவங்களோ எளிய அணுகி ஒரு எளிமையை வீடு கட்டிட முடியும். பாமா வந்து மனுஷன் ஒரு நாவல் எழுதியிருக்கிறாங்க, அதுல ஒரு பெண்ணு அவங்க தனியா வீடு கட்டும் பொழுது அவங்களுக்கு ஏற்படுற அந்த நெருக்கடிகள் அது வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அப்ப அதுல வர பாத்திரங்கள் எல்லாமே வீடு படம் பாக்குற மாதிரி இருக்கும். அது அந்த படம் பாத்தீங்கன்னாக்கா வீடு ஒரு படம் வந்தது இல்லையா, அது மாதிரி இந்த நாவல் வந்து இருக்கும். ஏன்னா அவங்க வீடு கட்டும் போது ஒரு பெண்ணுக்கு ஏற்படுற அனுபவங்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க. அது ஒரு ஆணால இதெல்லாம் இப்படி யோசிக்க முடியாது நான் நினைக்கிறேன். இவ்வளவு துல்லியமா அவங்களுடைய வழியை வந்து சரியா சொல்ல முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: எஸ்ரா அவர்கள் கூட தன்னுடைய ஒரு கதையில எனக்கு உடனே ஞாபகம் வரல, அதுல வந்து ஒரு பெண் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கும் பெண் தனியாக ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து அவங்க மட்டும் போய் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அது கடைசியில் அவங்க கணவருக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அந்த வீடை வந்து விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை விட்டு அந்த வீட்டிலே இருந்துக்கோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து திரும்ப வருவாங்க. அந்த பெண்களோட மனசுல இருக்கிறது வந்து ஒரு வீடுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம், அது சரியா அமைந்து விட்டால் எல்லாமே அமைந்துவிடும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணம். அதுபோல் தனக்குன்னு ஒரு வீடு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு கற்பனையே வந்து ஒரு அதீதமாக இருந்துச்சு. அது நிறைய பெண்களுக்கு அது வந்து புரிஞ்சுது. நம்மளுக்கு படிக்கும் போது புரியுமா தெரியல, ஆண்களுக்கு புரியுமா தெரியல, பட் பெண்களுக்கு அது புரியும் அப்படின்றது அந்த இதில் சொல்லப்பட்டது. அடுத்ததுதான் முக்கியமான கேள்வி, பொன்னியின் செல்வன் நாவலில் முதன்மை அமைச்சர் அனிருத்தர் அவர் சொல்வார், ஆணாக பிறந்திருந்தால் பல நாடுகளை ஆண்டிருப்பீர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு நந்தினி தேவி என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கும் அப்படிதான் ஆசை இருந்தது, பெண்ணாக இருந்து நான் பின்னாடி இருந்து ஏக்கலான்னு கூட நான் நினைச்சேன், ஆனா பெண்கள் ராஜ்ய விஷயங்களை தலையிடக்கூடாதுன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. பொன்னியின் செல்வரை வந்து சூடாமணி விகாரத்துல இருக்க வச்சிருப்பாங்க, அங்க வந்து பெருமழை பெஞ்சிருக்கும், ஒரு புயல் அடிச்சிருக்கும், ஸோ அந்த விகாரம் வந்து அடித்து செல்லப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி அங்க. அப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பெண்கள் ராஜ்ய விவகாரங்களில் தலையிடக்கூடாது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அது அவங்களே அவங்களை கொஞ்சம் கீழே போட்டுக்கிட்ட மாதிரி இருக்கும். இது ஏன் இப்படி இங்க சொல்றேன் அப்படின்னா, வரலாற்று நாவல்களில் வர்ற பெண் கதை மாந்தர்களுக்கும் நவீன நாவல்களில் நவீன புதினங்களில் சிறுகதைகளில் வரும் பெண் கதை மாந்தர்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கா இல்லையா?
0: மிகப்பெரிய வேறுபாடு வேறுபாடு வந்து இருக்கு. இப்ப நீங்க கல்கியுடைய அந்த பொன்னியின் செல்வன் சொன்னீங்க, நான் கல்கியுடைய இன்னொரு நாவல் சொல்றேன், சிவகாமியின் சபதம் அப்படிங்கிறது அவருடைய பல்லவர்களை பற்றின ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல நாவல் தான். அதுல மகேந்திரவர்ம பல்லவன், நரசிம்ம பல்லவன் இவங்கெல்லாம் வருவாங்க, அதுல எல்லாமே அப்புறம் பரஞ்சோதி இவங்கெல்லாம் வருவாங்க. நிறைய செய்திகள் பார்த்தீங்கன்னா வரலாற்றுல இடம்பெற்றிருக்கிற செய்திகள் அந்த நாவல்ல ஆண் கதாபாத்திரங்களை வரதெல்லாம் வரலாற்றுல இடம்பெற்ற இந்த பல்லவ மன்னர்கள் எல்லாமே வருவாங்க. அப்புறம் சைவ சமயம் அந்த திருநாவுக்கரசரும் ஒரு கதாபாத்திரமா அதுல வந்து வருவாரு. ஆனா அந்த கதை நாயகியா இருக்கிற சிவகாமி பாத்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க கற்பனை கதாபாத்திரம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னாக்கா இதுல சொல்ற மாதிரி நல்ல திறமையான ஒரு நாட்டிய மங்கையா இருப்பாங்க அவங்க. ஆனாலும் அந்த அரசனுடைய மகன் இளவரசன் மாமல்லன் நரசிம்மவர்மன் சிவகாமியை காதலிப்பான். ஒரு நாட்டியக்கார பெண்ணு அரச பரம்பரையில இளவரசி ஆகக்கூடாது அப்படின்றதுனால அந்த இளவரசனே இந்த பெண்ணை தீவிரமா காதலிப்பான், எவ்வளவு காதலிப்பான். ஆனா கடைசி கட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா அவனுக்கு வேற ஒரு பாண்டிய மன்னனுடைய பெண்ணை திருமணம் பண்ற மாதிரி அதுல வந்து வந்து முடிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப நடைமுறையில் சாதாரண ஒரு வேற கதாபாத்திரம் மாதிரி இருந்தாக்கா இயல்ப நடைமுறை என்ன இருக்கோ அதுதான் இருக்கும். ஆனா இந்த வரலாற்று கதாபாத்திரங்கள்ல முழுக்க முழுக்க கற்பனையா இருக்கும் போது அது ஆசிரியருடைய அவருடைய எண்ணத்துக்கு ஏற்ப அது வந்து கதாபாத்திரங்கள் மாத்தி அமைச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுதான் முக்கியமான வேறுபாடா நான் வந்து பாக்குறேன். அதுல மற்ற நாவல்கள் இருக்கிற இப்ப நீங்க அந்த அலங்காரமா இருக்கட்டும், அந்த கார்த்திகாயன் இருக்கட்டும், இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். திருமணத்தை தாண்டிய உறவுங்கிறது அது மாதிரி பாக்குறோம். நீங்க சொல்ற மாதிரி அரசு பரம்பரையில் இருக்கிற பெண்களும் ஆட்சியாளராக வந்திருக்கிறாங்க இல்லையா, அது மாற்றி கதாசிரியர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரியும் இந்த ஒரு தந்திரம் வந்து அதுல இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
1: ஆட்சிக்கு வந்தாலும் சதி செஞ்சு அவங்களை இறக்கி. தில்லி சுல்தானியர்கள் நேரத்துல வந்து ரசியா சுல்தானா அப்படின்னு ஒரு அரசி, அது மாதிரிதான் அவர்கள் ஆட்சிக்கு வந்து முகத்துக்கு எந்த மறைப்பும் இல்லாம அவங்க ஆட்சி நடத்துறாங்க. அந்த காலத்துல பெண்கள் முகத்தை மறைத்திருப்பார்கள், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம ஆட்சி நடத்தினாங்க. ஆண்கள் மாதிரியே ட்ரெஸ் போட்டுட்டு போவாங்க அப்படின்னு நிறைய உண்டு. ஆனால் அதுக்கப்புறம் அவர்கள் வந்து சதி செயலால் கொல்லதான் பட்டார். அதனால அந்த மாதிரியும் இருந்திருக்கு. அதே மாதிரி

0: எண்ணங்கள் தான் நம்மளுடைய புதினங்கள்லயும் வந்து வருது.
1: புதினங்களையும்
0: இதனால
1: வந்திருக்கு.
0: நவீன இலக்கியங்கள்ல அது மாறி இருக்கா வரலாற்று இலக்கியங்கள்ல இருந்து பார்க்கும்போது?
1: நவீன இலக்கியங்கள்ல நீங்க ஆரம்ப காலத்துல வந்த முதல் நாவல்ல கொஞ்சம் கற்பனை கலந்திருக்கும், வேதநாயகி பிள்ளைகள் அதுல வர ஒரு அந்த கதாநாயகி பேர் எனக்கு கொஞ்சம் உடனே ஞாபகம் இல்லை. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த பஞ்சதந்திர கதைகள்ல வர மாதிரி சாகசம் செய்யக்கூடிய ஒரு ஆளா இருப்பாங்க. இயல்பான பெண்ணால முடியாத சாகசங்கள்லாம் அவங்க வந்து செய்வாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்த நாவல்கள்லாம் நீங்க அது மாதிரி பார்க்க முடியாது. அடுத்து ரெண்டாவது வந்த நாவல் கமலாம்பாள சரித்திரத்துல பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப இயல்பான இருக்கிற வீடுகள்ல நம்ம சுற்றி இருக்கிற பெண்கள்ல தான் அவங்க கிட்ட இருக்கிற அந்த நிறை குறையோட தான் இந்த நவீன நாவல்கள் வந்து படைக்கப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா நீங்க வரலாற்று நாவல்கள்ல அவங்களை அதிகமான ஒரு வீர பெண்மணியா ஒண்ணு காட்டுவாங்க, அது வந்து யதார்த்தத்துக்கு பொருந்தாது. ஆனா யதார்த்தமான நாவல்கள் அவங்க கிட்ட என்ன குறைகள் இருக்கோ நிறைகள் இருக்கோ அதோடு தான் படைப்பாங்க.
0: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இப்ப நம்ம வரலாற்று நாவலோட நவீன புதினங்களையோ சிறுகதையோ நம்ம வந்து ஒரு ஒப்பீடு நோக்கில பார்க்கும்போது நவீன சிறுகதையும் புதினங்களும் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லலாம்.
1: கண்டிப்பா
0: பெண்களுடைய கதாபாத்திரங்களை வடிவமைப்பதை பொறுத்துல வரையில ஆண் எழுத்தாளர்களா இருந்தாலும் சரி பெண் எழுத்தாளர்களா இருந்தாலும் சரி ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, காலத்துக்கு ஏற்ப வந்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இதுவே பின் நவீனத்துவ புதினங்கள் குறிப்பாக பல்வேறு இலக்கியங்கள், இப்போ வந்து பெண்கள் இலக்கியம் இருக்கு, தலித் இலக்கியம் இருக்கு, பல வகையில் இலக்கியங்கள் வந்து அதுலயும் நிறைய சர்ச்சைகளும் இருக்கு. பெண்கள் இலக்கியத்தை பெண்கள் அல்லாதவர்கள் படைக்கலாமா அப்படின்ற ஒரு இது இருக்கு, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி வரும்போது பின் நவீனத்துவ காலத்துல வந்த கதைகள் அதையும் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கா? இப்ப நம்ம பின் நவீனத்துவத்தை தான் வந்துகிட்டு இருக்கோம்.
1: அது பின் நவீனத்துவத்தை ரெண்டு வகையா பார்த்தோம் நம்ம, என்னன்னா அரசியல் ரீதியான பின்னவினத்துவம் ஒரு வகை, இலக்கிய ரீதியான பின்னவினத்துவம் ஒரு வகை. இலக்கியத்தில இரண்டு வகையான பின்னவினத்துவம் போக்கு வந்திருந்தது. சாரு நிவேதிதா போன்றவர்கள் இந்த பாலியல் முன்னிறுத்துவது, அது கட்டற்ற பாலியல் என்கிற ஒரு தன்மையில அவங்க போனாங்க. அது இல்லாம மற்ற சிலதெல்லாம் புரியாத தன்மையில, இப்ப கோணங்கியும் பின்னவினத்துவத்தாளர்னு சொல்லுவாங்க, புரியாத தன்மையில போகிறது, மாய யதார்த்தவாதம் பேசுறது, அப்போ கோணங்கி போன்றவர்கள், அப்புறம் தமிழவன், தமிழவன் ஏற்கனவே சொல்லப்பட்ட நாவல்கள், ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்கள், அந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்களை படிச்சோம்னாக்கா அதுல தலைமுறை தலைமுறையா வந்துகிட்டே இருக்கும். அதுல வந்து எளிமையா வந்து புரிஞ்சிடாது. 138 வயசு இருக்கிற ஒரு பெண்மணி எல்லாம் அதுல பாட்டி வருவாங்க, அவங்க சொல்ற அந்த நினைவுகள் பல கதைகளை வந்து அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அதுலாம் பாத்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சி இல்லாத மாதிரியான ஒரு போக்கு வந்து இருக்கும். அது மாதிரியான இதுல இப்ப அதெல்லாம் கடந்து இப்போ மறுபடியும் அந்த யதார்த்தவாதம் என்கிற கட்டத்துலதான் நம்ம நாவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அரசியல் அடிப்படையில இந்த விளிம்பு நிலை பேசுவது என்கிற கோட்பாடுல அடிப்படையில இந்த பெண்களுடைய படைப்புகள், அப்புறம் தலித்து படைப்புகள், அதெல்லாம் அரசியல் ரீதியில இருந்து அந்த விளிம்பு நிலையை பேசுவது, மையத்தை விட்டுட்டு மையமே பேசி கொண்டிருக்காம விளிம்பு நிலையம் பேசுவது அப்படிங்கிறது. இப்போ ஆரம்பத்தில் இது மாதிரி இருக்கும்போது இப்போ இந்த நவீனத்துவம் இந்த பின்னணித்துவம் பேசப்பட்டதுக்கு அப்புறம் அரசியல் ரீதியான புரிதல் எடுப்படுறவங்க இந்த வகையை முன்னோக்கி போயிருக்கு. வடிவம் மட்டும் எடுத்துக்கிட்டவங்க அதுக்கு வந்து ஒரு தொடக்கம் வளர்ச்சி முடிவு இப்படியெல்லாம் இருக்கணும்னு இல்லாம எந்த அத்தியாயம் எப்படி வேணாலும் படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த வடிவத்தை கழிச்சு போட்ட ஒரு முயற்சியும் நடந்தது நமக்கு. அந்த மாதிரியான முயற்சி எல்லாம் இப்ப வந்து இல்ல, சிலது ஒன்று ரெண்டு வந்துட்டு இருக்கு, இப்பவும் வருது, தொடர்ச்சியும் இருக்கு, அதிகமா இல்லானா.
0: நேயர்களே, கவிஞர்

0: புரட்சிகரமான எழுத்தாளர் அப்படின்னு அறியப்பட்ட ஜெயகாந்தன் அவர்கள் கூட அவரோட கதைகள் முடிக்கும்போது சமூக கட்டமைப்பு, சமூகத்தின் ஒழுக்க முறைகளை வந்து தாண்டி அவரோட கதைகள் போகாது. சில நேரங்களில் சில மனிதர்களே சொல்றேன், அந்த கங்கா என்ற பெண் பல விஷயங்களை உடைத்து வருவாள், தன்னுடைய மனதிற்கு ஏற்ற மாதிரி கடைசி வரைக்கும் வாழ்வா, ஆனா கடைசியில அவ வாழ்க்கை வந்து துயரமா முடியற மாதிரி தான் முடிச்சிருப்பார். ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி, ஒரு பெண் வந்து தன்னுடைய இரு கரைகளை தாண்டி அந்த நதி போனுச்சுன்னா அந்த அழிவு தான் அப்படின்றதுதான் அதோடைய இதுவா இருக்கும். ஆனா இப்போ பின் நவீனத்துவ காலத்துல வந்த இந்த படைப்புகள், எனக்கு எது சரின்னு படுதோ அதுதான் சரி, நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, என்னுடைய நியாயங்கள் தான் நியாயம், வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயங்கள் அப்படின்னு ஜெயகாந்தன் அவர்கள் சொன்ன மாதிரி அதை வந்து நடைமுறையில வந்து கதையாம எழுதுறாங்க. ஒரு சில விஷயங்கள் எழுத ஆசைப்பட்டாலும் அந்த காலத்துல எழுதாம அப்படியே மூடி கொண்டு போயிருவாங்க. இப்ப நம்ம வந்து அம்மா வந்தால் எடுத்தா கூட அந்த காலத்துல அது ஒரு புரட்சிகரமான நாவல், அதனால தி. ஜானகிராமன் அவர்கள் பட்ட வேதனை நம்மளுக்கும் தெரியும். ஆனா இப்ப அந்த நாவலை எடுத்து படிக்கும் போது அவ்வளவு ஒண்ணும் புரட்சிகரமா இல்லையா அப்படின்னு யோசிப்போம். இது ஒரு சில இடங்கள் சாதாரணம் நடக்கதானே இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அதையும் தாண்டி இன்னும் பல தளங்கள்ல வந்து பின்னவின்னு நாவல்கள் போயிடுச்சு. எழுத்து முறையிலையும் நம்ம பேச்சு வழக்குல வந்து எழுத்து இப்ப மாறிடுச்சு. முன்னாடி அது பேச்சு வழக்கு எழுதுற எழுத்து வந்து எழுத்துனே சொல்ல மாட்டாங்க. வட்டார வழக்கு, வட்டார வழக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து இலக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதை உடச்சு போடுறதும் இன்னைக்கு பின்னவின்னுத்துவ நாவல் புதினங்களும் சிறுகதைகளை தான் இது பண்ணிட்டு இருக்கு. பாப்போம் இன்னும் அடுத்த கட்டம் எப்படி போகுது அப்படின்னு பாப்போம். நம்மள தமிழ் இலக்கிய சூழல்ன்றது வளமாக இருக்கிறது, அதுல இன்னைக்கு நம்ம அதுல ஒரு பகுதி எடுத்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் இதே அலைவரிசையில் இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம்.
1: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். கதையின் நாயகிகள் பங்கேற்றவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள், உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: திரையிசை எஸ் ஜானகி பாடியுள்ள பாடலை இப்போது கேட்க உள்ளோம். படம் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ட்ரெயின்ல டெல்லி வரைக்கும் போற, பேசாம இங்கே இரு. அங்கெல்லாம் போய் நீ ஒண்ணு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வேணாம்மா.
2: புரியாம பேசாதீங்கம்மா. இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
3: நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா.
4: என்ன என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
1: அது வந்துனே,
4: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாத உனக்கு இந்த ஒரே எண்ணில் பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்க இருக்கு, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டா அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால பயப்படாம நீ அனுப்பி வைமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகள்ல. மச்சான் யோசிக்காதீங்க, ரயில் பயணத்துல எல்லா வித பாதுகாப்பும் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு.
2: ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139. உங்கள் ரயில் பயணங்கள் இனிமையாகட்டும்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
7: அண்ணே, என் கடையில

0: எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
0: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 12 மணி. இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 12:10 இசை மேடை நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் நாதஸ்வரம். 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:50 மெல்லிசை. பிற்பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 1:10 என்னுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் சொல்லும் கதை முனைவர் என் சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள். நலமாய் வாழ யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள். தொடர்ந்து கதை அரங்கம் வழங்குபவர் கே வித்யா அவர்கள். தொகுப்பு எம் விஜயகாந்த் அவர்கள். அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி அவர்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 பாரதியார் பாடல். பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 2:15 மதுரை தென்றல். 2:35 சேர்ந்து இசை பாடப்பயிற்சி ஒடியா மொழி பாடல் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். பிற்பகல் 3 மணிக்கு பகல் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மாலை 5:27 குரல் அமுதம். 5:30 மதுரை தென்றல். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 ஒரு பட பாடல்கள் இதய கோயில் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரை தென்றல். 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். எழுதியவர் எம் தண்டாயுதபாணி அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:25 பனை செய்தி. 7:30 மண்ணும் மணியும் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் அருண்ராஜ் அவர்கள் வழங்கும் தகவல். மேலும் வேளாண் தகவல், தொடர்ந்து பழமொழி சிந்தனை, தொடர்ந்து விடைபெறும் முன் ஆகியன. இரவு 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 அறிவியல் வெள்ளி மாசுபாடுகளும் மனித நடவடிக்கைகளும் தகவல்கள் வழங்குபவர் முனைவர் இ பிரேமா அவர்கள். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 8:30 வான்நூலி நாடக விழா இதுக்கு போய் அலட்டிக்கலாமா. எழுதியவர் எஸ் எல் நானு. அமைப்பு கே பவானி, எம் சுரேஷ் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை திருப்பூந்துரத்தி வி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு. எம் எஸ் அனந்தராமன் வயலின், ராமையா விட்டல் மிருதங்கம், கே எஸ் ரங்காச்சாரி கஞ்சிரா. 10:00 நாடாளுமன்றத்தின் கேள்வி நேர பதிவுகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:10 இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:10.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் அவர்களின் நாதஸ்வர இசை கேட்கலாம். முதலாவதாக நாதலோலுடை என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் கல்யாண வசந்தம், ரூபக தாளம்.

0: இதுவரை நாமகிரி பேட்டை கிருஷ்ணன் அவர்களின் நாதஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: டெல்லி வரைக்கும் போற, பேசாம இங்கே இரு. அங்கெல்லாம் போய் நீ ஒன்னும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வேணாம்மா.
3: புரியாம பேசாதீங்கம்மா. இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
4: நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா.
5: என்ன என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
2: அது வந்துனே,
5: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாத உனக்கு இந்த ஒரே எண்ல பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்க இருக்கு, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டா அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால பயப்படாம நீ அனுப்பி வைமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகள்ல. மச்சான் யோசிக்காதீங்க, ரயில் பயணத்துல எல்லா வித பாதுகாப்பும் இப்ப நமக்கு

0: ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர்
1: தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
2: என்னாச்சு சார், வரல லைட் வரலாம்?

Vamos a meterla. 6 வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுதந்திர போராட்ட தியாகி உதம்சிங்கின் வீரமும் தியாகமும் தலைமுறைகளை தாண்டி மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் தேர்வு கட்டமைப்பில் மாபெரும் மாற்றத்தை அரசு கொண்டு வந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேசார் நம்கைல் வாங்சுக்குடன் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சுதந்திர போராட்ட தியாகி உதம்சிங்கின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் உதம்சிங்கின் வீரமும் தியாகமும் தலைமுறைகளை தாண்டி மக்களிடையே தேசப்பற்றை ஊக்குவித்திருப்பதாக கூறியுள்ளார். நாட்டின் பெருமையையும் இறையாண்மையையும் பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வை மக்களிடையே உதம்சிங் ஏற்படுத்தியிருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் முக்கிய பங்கு வகித்துள்ள உதம்சிங்கின் துணிச்சலும் தியாகமும் போற்றத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். காலத்தால் அழியாத புகழை பெற்றவர் சுதந்திர போராட்ட தியாகி உதம்சிங் என்றும் திரு ராஜ்நாத் சிங் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நிகழ்த்திய மைக்கேல் டயர் என்ற ஆங்கிலேய அதிகாரியை தனியொரு நபராக வீழ்த்திய பெருமையை பெற்றவர் உதம்சிங் என்றும் இதன் மூலம் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு சுதந்திர போராட்ட வீரர்கள் சார்பில் கடும் எச்சரிக்கையை அவர் விடுத்ததாகவும் கூறியுள்ளார். நாட்டின் விடுதலைக்காக தேசப்பற்றோடு போராட வேண்டும் என்ற உணர்வை மக்களிடையே அவர் ஏற்படுத்தினார் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டிருப்பது நாட்டின் தேர்வு கட்டமைப்பில் கொண்டுவரப்பட்டுள்ள மாபெரும் சீர்திருத்த நடவடிக்கை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடுமையாக உழைத்து சாதிக்க துடிக்கும் இளைஞர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு இந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். புலனாய்வு மற்றும் நீதிமன்ற விசாரணையை விரைவு நீதிமன்றங்கள் மூலம் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிப்பதற்கு இந்த சட்டத்திருத்தம் வகை செய்வதாகவும் அவர் கூறியுள்ளார். தேர்வு முறைகேடுகளை சட்டப்பூர்வமாக தடுப்பதற்கும் விரைந்து நீதி கிடைப்பதற்கும் இந்த சட்டத்திருத்த மசோதா வகை செய்வதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நேர்மையான வெளிப்படையான மற்றும் பாதுகாப்பான தேர்வு கட்டமைப்பை கொண்டுவரும் முக்கிய முயற்சியாக தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மாணவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து அவர்களுக்கான பாதுகாப்பை உருவாக்கித் தரும் முயற்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் இந்த சீர்திருத்த நடவடிக்கையை பிரதமர் மேற்கொண்டுள்ளார் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் தேர்வு முறைகேட்டிற்கு எதிராக தில்லியில் நடைபெற்ற போராட்டத்தின்போது மாணவர்கள் காவல்துறையினரால் தாக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச முற்பட்டனர். இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அவர்கள் அமளியில் ஈடுபட்டனர். கடும் அமளிக்கிடையே அமைச்சர்கள் பல்வேறு துறைகளின் அறிக்கையை தாக்கல் செய்தனர். ஊரக மேம்பாடு மற்றும் பஞ்சாயத்ராஜ் குறித்து நாடாளுமன்ற நிலைக்குழு அளித்த அறிக்கை அவையில் தாக்கல் செய்யப்பட்டது. தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் குறித்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் 22வது அறிக்கையை தாக்கல் செய்தார். இதில் போலியான செய்திகளை தடுப்பதற்கான பரிந்துரைகளும் இடம்பெற்றுள்ளன. கடும் அமளிக்கிடையே கேள்வி நேரத்தை தொடங்குவதாக அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அறிவித்தார்.

0: இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று காலை தொடங்கியதும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் கேள்வி நேரத்தை தொடங்க இயலாத நிலை ஏற்பட்டது. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷமிட்டனர். அரசு தரப்பில் முக்கிய அலுவல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருப்பதால் அவையை நடத்த அனுமதிக்குமாறு அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டனர். அவையின் மாண்புகளை உறுப்பினர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து அமளி நீடித்ததால் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: பைக்லாம் போவோன்னு தெரியல, போட்டுருவோம். திருப்பூர் தானே, ஒரு பைக் போட்டுட்டு.
0: வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேஷா நம்கைல் பாங்சுக்கை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து திம்புவில் ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து பூட்டானில் உள்ள இந்திய தூதரகம் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் பூட்டான் மன்னர் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நம்பகமான பொது ஒலிபரப்பு சேவையை வழங்கி ஆகாஷ்வாணி மக்களின் பேராதரவை பெற்றுள்ளதாக அதன் முதன்மை தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் தெரிவித்துள்ளார். மிசோரம் மாநிலம் ஐஸ்வால் ஆகாஷ்வாணி நிலையத்தின் 60 ஆண்டுகால சிறப்பான சேவையை பாராட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் பன்முக கலாச்சாரத்தையும் வளமான பாரம்பரியத்தையும் மக்களிடையே எடுத்துச் செல்வதில் இந்நிலையம் முக்கிய பங்காற்றி வருவதாக கூறியுள்ளார். ஐஸ்வால் ஆகாஷ்வாணி நிலையம் மக்களிடையே நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மிசோரம் மாநிலத்தின் கலாச்சார அடையாளத்தை இந்த நிலையம் பிரதிபலிப்பதாகவும் அதன் வளர்ச்சிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ராஜீவ்குமார் ஜெயின் கூறியுள்ளார். போதைப்பொருள் பழக்கமில்லா இளைஞர்கள் இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மறுநாள் தொடங்கி வைக்கவுள்ளார். இதனையொட்டி மத்திய அரசின் மை பாரத் அமைப்பு சார்பில் தமிழகத்தின் திருப்பூர் மாவட்டத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பூர் மாவட்டம் தனியார் கல்லூரியில் மத்திய அரசின் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை மை பாரத் மற்றும் கல்லூரி நிர்வாகம் இணைந்து நஷாமுக் அபியான் இயக்கத்தின் கீழ் போதை இல்லா இளைஞர்கள் வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற கருப்பொருளில் மாவட்ட அளவிலான பல்துறை போட்டிகள் நடத்தின. ஓவியம், குறும்படம்,
3: நடனம் உள்ளிட்ட போட்டிகளில் திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று போதை ஒழிப்பின் அவசியத்தை கலை வழியாக வெளிப்படுத்தினர். போதை இல்லா இளைஞர்கள் வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற விழிப்புணர்வு செய்தியை வலியுறுத்திய இந்த நிகழ்ச்சி இளைஞர்களின் சமூக பொறுப்புணர்வை மேலும் வலுப்படுத்தியது.
4: திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரிஷ்.
0: ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகளை தேடும் பணியை முடுக்கிவிட்டுள்ளனர். பாங்காய் வனப்பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்தை அவர்கள் சுற்றி வளைத்துள்ளனர். அந்த இடத்திலிருந்து தீவிரவாதிகள் வைத்திருந்த உணவு மற்றும் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களையும் அவர்கள் பறிமுதல் செய்துள்ளனர். அந்த இடம் தீவிரவாதிகளின் தற்காலிக முகாமாக பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். அரிசி, உணவுப் பொருட்கள், கேஸ் அடுப்பு உள்ளிட்டவைகள் அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 5-7, 11-9 என்ற செட் கணக்கில் இத்தாலியின் சிமோனே ஆஞ்சியா வவசோரி இணையை வென்றது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா ஈக்வடரின் கான்சலோ எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-1 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் லூயிஸ் கார்லோஸ் அலன் மடாகன் இணையை வென்றது. அமெரிக்காவின் ஃப்ளோரன்ஸில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிரிஷ் மகேந்திரன் அமெரிக்காவின் அல்ஜா ஆன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்தியாவின் லவ்பிரீத் சிங் மற்றும் சீமா ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்.

0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுதந்திரப் போராட்ட தியாகி உத்தம்சிங்கின் வீரமும் தியாகமும் தலைமுறைகளை தாண்டி மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் தேர்வு கட்டமைப்பில் மாபெரும் மாற்றத்தை அரசு கொண்டு வந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேசார் நம்கைல் வாங்சுக்குடன் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்தினார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:40. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்றும் வரும் 2ஆம் தேதியன்றும் 3ஆம் தேதியன்றும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். நாளை முதல் தேதியன்று பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகளில் வீசும் வாய்ப்புண்டு. இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். இன்று தொடங்கி வரும் 3ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வடகிழக்கு அரபிக் கடற்பரப்பு, கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். இன்று 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 70 கிலோமீட்டர் வேகத்திலும் இக்கடற்பரப்புகளில் வீசக்கூடும். நாளை இக்கடற்பரப்புகளில் 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் வாய்ப்புண்டு. காற்று இதே வேகத்தில் மேலும் மத்திய மற்றும் தென்மேற்கு, தென்கிழக்கு, வடமேற்கு அரபிக் கடற்பரப்பிலும் வீசும் வாய்ப்புண்டு. தென்மேற்கு வங்க கடற்பரப்பில் காற்று இதே வேகத்தில் சில பகுதிகளில் வீசக்கூடும். 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கர்நாடக, கேரள, லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் வீசும் வாய்ப்புண்டு. இக்கடற்பரப்புகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மீண்டும் வானிலை அறிக்கை. 2:55 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். பா காளியப்பன் இயற்றிய பாடல். முதலில் டி ஆர் பாப்பா இசையமைப்பில் பாடியவர் பி ஜெயச்சந்திரன்.

0: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
1: அட காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கவுண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
2: பேங்க் அக்கவுண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
1: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
0: உத்கம்ல இருந்து RBI யோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கவுண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கி அணுகி உங்க அக்கவுண்ட்டை மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
1: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
0: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: அப்பா, பாதே கிழிஞ்சிரும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ! இத கேக்க யாருமே இல்லையா? நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டியை விட்டுருவாங்க.
6: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
5: ஏன் அப்படி சொல்றீங்க?
6: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா பதறாம மெதுவா தான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
5: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின்படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹25,000 அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
7: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
8: வணக்கம், நான் ஆசர் பேசுறேன்.
9: ஹரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆச, நானும் அடவு கட்டி ஆட்டம் போடங்க ஆச.
8: வானொலி இசையும் தமிழும் காற்றின் மொழியில் நம் இதயங்களில் வாழ்த்துக்கள்.
10: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: சொல்லும் கதை வழங்குகிறார் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள்.
1: இன்றைக்கு நாம் பார்க்க போகும் ஒரு ஊர், ஒரு நல்ல வெயிலும் மணல் பாங்கான இடத்துக்கு தான் போக போகிறோம். அதாவது பாலைநிலப்பகுதி. ஏன் பாலைநிலம் பேர் வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப, அது வந்து மணலும் மணல் சார்ந்த பகுதி தான் பாலை. அதாவது குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்தது தான் பாலை என்று இலக்கியங்கள் சொல்லும். அப்படியாக பழங்காலத்தில் பாலை வந்து ஒரு தனி நிலமாகவே கருதலை. அது வந்து சரியான காடு சார்ந்த நிலப்பகுதியாகத்தான் இருந்திருக்கு, வறண்டு போய் இருந்திருக்கு. அதனால தான் பால் அப்படின்னு ஒரு சொல்லும், பாலா போச்சு அப்படின்னு சொல்லுவோம், பால்பட்ட நிலம் அப்படின்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் ஒன்றுமே விளைவிக்க முடியாது, அப்படியான ஒரு நிலம்தான் பாலை நிலம் என்று சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட பாலை நிலத்தின் அடிப்படையாக நிறைய ஊர் பேர்கள் அமைந்திருக்கிறதை பார்க்குறோம். அப்படி பாலை நிலத்தில் தொழில் என்பது போகிறவங்க வர்றவங்ககிட்ட வழிப்பறி கொள்ளை செய்வது தான் தொழிலாக இருந்திருக்கும். ஏன்னா அங்கே தான் ஒரு வாழ்க்கையினுடைய மேம்பாட்டுக்குரிய எந்த ஒரு தொழிலும் இல்லாத காரணத்தினால் இதுதான் மக்களுடைய வாழ்வியலாக இருந்திருக்கிறது என்பதை சங்க இலக்கியங்கள் வழி நாம் அறிகிறோம். அப்படியாக தமிழ்நாட்டில் பாலை என்ற பெயரில் ஊர்கள், அதாவது வறட்சி நிறைந்த ஊர்கள் எல்லாம் இருக்கிறது. அப்படின்னு கொங்கு நாட்டின் வட எல்லையாக பெரும்பாலை என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அதே போல் சிதம்பரத்திற்கு அருகே திருக்கழிப்பாலை என்ற ஒரு சிவன் தலம் இருக்கிறது. மதுரை பக்கத்தில் திருப்பாலை என்ற ஒரு இடம் இருக்கிறதையும் நாம் அறியலாம். பாண்டிய நாட்டில் அதாவது அருப்புக்கோட்டை பக்கத்தில் பாலவநத்தம் அப்படின்னு ஒரு ஊர் பெயர் இருக்கிறது. அதை பாலை வனம் நத்தம் என்பதுதான், அதாவது பாலைவனமாக இருந்த இடம் குடியிருப்புக்கேற்ற நத்தமாகி பின்பு அது ஊராகி வளர்ந்து ஓங்கிய வரலாறு தான் பாலவநத்தம் என்று பெயர் பெற்றிருக்கிறது. அதாவது பாலவநத்தம் என்பதிலேயே மூன்று சொல் சேர்க்கை இருக்கிறது, பாலை வனம் நத்தம். அப்படியாக வனமாயிருந்த இடம் குடியிருப்புக்கு ஏற்ற வாழிடமாகி பின்பு ஊராகி வளர்ந்தோங்கிய வரலாறு தான் பாலவநத்தம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல தொண்டை நாட்டிலும் ஊற்றுக்காட்டு கோட்டத்தில் பழங்காலத்தில் பாலையூர் என்றே ஒரு ஊர் இருந்திருக்கிறது. அதுதான் இன்னைக்கு காலகட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பாலூராக விளங்குகின்றது என்பதை அறிய முடிகிறது. நாம் பாலூர் என்றால் உடனே ஏதோ பால் உற்பத்தி அதிகமாக நடைபெறும் ஒரு வணிக இடம் என்று எண்ணிவிட முடியாது. அதாவது பாலையூர், அது பாலைவனமாக இருந்த ஊர் என்பதுதான் இங்கே பாலூர் என்று பெயர் பெற்றிருக்கிறதை நாம் அறியலாம். திருப்பாலைவனம் என்னும் ஒரு ஊரும் செங்கல்பட்டில் இருக்கிறதை நாம் அறியலாம். அதே போல நெல்லையை சுற்றியுள்ள இடங்களில் தேரிக்காடு உண்டு. அந்த தேரிக்காடு என்பது இன்றைக்கு தமிழருடைய தொன்மைக்கும் பண்பாட்டுக்கும் சான்றாக விளங்கக்கூடிய பாலை நில பகுதியாக நாம் பார்க்கிறோம். சங்க காலத்தில் பாலை என்று சொல்லப்பட்டுதான் இன்னைக்கு அங்கே இருக்கும் தேரிக்காடு மணற்பாங்கான இடம் தேரி என்று பெயர் பெற்று விளங்குகிறதை நாம் பார்க்கலாம். அதாவது கோடை காற்றால் தேரியின் தோற்றம் மாற்றமடையும். இடையன் குடி தேரியும் குதிரை மொழி தேரியும் சாத்தான்குள தேரியும் இப்படி தேரி என்ற பெயரில் நெல்லை மாவட்டத்தை சுற்றி ஊர் பெயர்கள் அமைந்திருக்கிறதை நாம் அறியலாம். அதிலும் முக்கியமாக தொல்லியல் சான்றாக சங்ககாலத்தில் சொல்லப்பட்ட பாலை நிலப்பகுதியாக இருப்பது அந்த தேரிக்காட்டை நாம் இன்றைக்கு சுற்றலாம். அதாவது நெல்லை தூத்துக்குடி வட்டங்களில் இருக்கும் நாம் தொல்லியல் சான்றுகளை வைத்து நாம் பார்க்கும் பொழுது ஐந்திணைகளும் ஒரு சேர இருக்கும் தமிழகத்தில் இருக்கும் நிலப்பகுதியாக தூத்துக்குடியையும் நெல்லை மாவட்டத்தையும் நாம் சொல்கிறோம். அப்படிதான் அங்கே குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை காடு காடு சார்ந்த இடமும் மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமாக கொற்கையும் பாலைக்கு மணலும் மணல் சார்ந்த இடமாக தேரியும் விளங்குகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். மலை என்று சொல்றப்ப அங்க குற்றாலம் இருக்கிறது. அதே போல காடு என்று சொல்றப்ப ஆதிச்சநல்லூர் இருக்கிறது, சிவகலை இருக்கிறது. நெய்தல் என்று சொல்றப்பையும் கொற்கை இருக்கிறது. இப்படியாக ஐந்திணைகளையும் ஒரு சேர இருக்கும் மாவட்டம்தான் தூத்துக்குடியும் நெல்லை இணைந்த மாவட்டமாக இருக்கிறப்ப நெல்லை மாவட்டம் என்று சொல்லப்பட்டது. இன்று அது இருவேறு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறதை நாம் காணலாம். தமிழர்களுக்கு தொன்மைக்கும் பண்பாட்டுக்கு சான்றாக சங்க இலக்கிய பாலைத்திணையை உறுதி செய்யும் ஒரு இடம்தான் தேரிக்காடு.

0: எழுத்தின் இசை பகுதியில் கவிதை வழங்குகிறார் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள்.
1: கவிதையின் தலைப்பு தனித்து விடப்பட்ட வீடு. விதையின் பூர்வீகம் இது என காலடி தடமில்லாத வீட்டில் வேரூன்றி படர்ந்த கொடி கொஞ்சம் அஸ்திவாரத்தை அசைத்து பார்க்கிறது. விதையின் பூர்வீகம் இது என காலடி தடமில்லாத வீட்டில் வேரூன்றி படர்ந்த கொடி கொஞ்சம் அஸ்திவாரத்தை அசைத்து பார்க்கிறது. தலைவாசல் கூட நிமிர்ந்து நிற்க இயலாமல் கேள்விக்குறியாய் கூன் போடுவதை நிமிர்த்த எவரும்

வரவில்லை. இன்னும் கொஞ்சம் வேகமாக முட்டி முன்னேறுகிறது செடி. தலைவாசல் கூட நிமிர்ந்து நிற்க இயலாமல் கேள்விக்குறியாய் கூன் போடுவதை நிமிர்த்த எவரும் முன்வரவில்லை. இன்னும் கொஞ்சம் வேகமாக முட்டி முன்னேறுகிறது செடி. இந்த வீட்டின் முன் நின்று என்றோ ஒரு நாள் சாம கோடாங்கி சொல்லியிருக்க கூடும், நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது என்று. இந்த வீட்டின் முன் நின்று என்றோ ஒரு நாள் சாம கோடாங்கி சொல்லியிருக்க கூடும், நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது என்று. இன்று வரை பகலுக்கு நாலு சாமம், இரவுக்கு நாலு சாமம் கடந்து போயிருக்கும். இன்று வரை பகலுக்கு நாலு சாமம், இரவுக்கு நாலு சாமம் கடந்து போயிருக்கும். சாட்சியாக நிற்கும் சுவரிடம் கேட்டு பார்த்தால் சொல்லும், எத்தனை நல்லது எத்தனை கெட்டதை பார்த்த வீடு என்று. சாட்சியாக நிற்கும் சுவரிடம் கேட்டு பார்த்தால் சொல்லும், எத்தனை நல்லது எத்தனை கெட்டதை பார்த்த வீடு என்று. இன்னும் சில நாட்களில் சாட்சியங்கள் அளிக்கப்பட்டு தடயமில்லாமல் போவது தெரிந்தும் ஓர் உண்மை காற்றைப் போல் கடந்து போகும். இன்னும் சில நாட்களில் சாட்சியங்கள் அளிக்கப்பட்டு தடயமில்லாமல் போவது தெரிந்தும் ஓர் உண்மை காற்றைப் போல் கடந்து போகும். தனித்து விடப்பட்ட வீடு.

0: நலமாய் வளமாய் வழங்குபவர் யோக கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப பழமையான மூச்சு பயிற்சி இது, பிராமரி பிராணயாமா. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து பி பிராணயாமா, இல்லைன்னா தேனி பிராணயாமா கூட சொல்லுவோம் நம்ம. தேனி மாதிரி அந்த சவுண்ட் போடுறது, அந்த பஸ்ஸிங் சவுண்ட், இந்த பிராணாயாமாவோட ஒரு முக்கியமான பாட்டு இது. இந்த பிராணாயாமம் பண்ணுறது மூலமாக நமக்குள்ளே இருக்கிற மன அழுத்தம் வந்து குறையும், நர்வஸ் சிஸ்டம் வந்து நல்லா காம் டவுன் ஆகும். காம் டவுன் ஆகும்போது நம்ம மைண்டுமே நல்லா காம் டவுன் ஆகும். இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ்லாம் இல்லாமல் பார்த்துக்கலாம். உங்கள் யோகா மேட்டை ரெடியாக வச்சுக்கோங்க. இது உட்கார்ந்து தான் பண்ண போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு கீழே உட்கார முடியல அப்படின்னா ஒரு சேரில் கூட உட்காந்துக்கலாம். பட் சேரில் உட்காந்துட்டு உங்கள் காலை வந்து வெறும் தரையில் வைக்காதீங்க. நீங்கள் மேட்டை விரித்து அந்த மேட்டுக்கு மேலே வச்சுக்கோங்க. ஈவன் நார்மல் காட்டன் மேட்டுக்கு மேலே கூட உங்கள் பாதத்தை வச்சுக்கலாம். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு மெயினாக வந்து நம்ம ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காந்துக்கணும். நிறைய பேர் இருக்கிற கச்ச கச்சான்னு இருக்கிற இடமோ, இல்லை யாராக பேசிகிட்டு இருக்காங்க டிவி பாட்டுருக்காங்களா, அந்த இடத்துல பண்ணாதீங்க. நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி கூட பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணோன்னா, கீழே உட்காரனீங்க அப்படின்னா சுகாசனம், நம்ம சமணாங்கால் அதில் உட்காந்துக்கலாம். இல்லை பத்மாசனம் உங்களுக்கு நல்லா போட வரும் அப்படின்னா பத்மாசனத்தில் உட்காந்துக்கலாம், இல்லை வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு உங்கள் முதுகெலும்பை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. உங்களோட விரல்களால் வந்து உங்களோட முகத்தில் வந்து ஒரு ஒரு பொசிஷனில் வைக்க போகிறீங்க. நான் இப்போ சொல்ல போகிறேன் என்னென்ன பொசிஷன் சொல்லிட்டு, அது உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நான் ஆல்டர்னேட்டும் சொல்கிறேன். கண்ணை மூடிக்கோங்க. உங்களோட பெருவிரல், உங்களோட காது அந்த ஹோல் இருக்கு இல்லைங்களா, அதில் மெதுவாக நீங்கள் ப்ரெஸ் பண்ண போகிறீங்க. க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அழுத்தாதீங்க, மெதுவாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் ஃபிங்கர், உங்களோட ஆள்காட்டி விரல் வந்து ரெண்டு புருவத்துக்கு மேலே வைக்க போகிறீங்க, ரெண்டு விரலுமே. உங்களோட நடுவிரல் வந்து உங்கள் கண்களுக்கு கீழே உங்களோட மூக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த மூனோட ஸ்டார்டிங் பாயிண்ட், அந்த ரெண்டு சைடு வச்சு ஸ்லைட்டாக அழுத்த போகிறீங்க. உங்களோட நடுவிரல் வந்து மூக்குக்கு கீழே வரணும். உங்களோட மோதிர விரல் அது வந்து நல்லா உங்களோட ஜா லைனில் வச்சுக்கோங்க. உங்களோட சிறுவிரல் வந்து உங்களோட வாய்க்கு கீழே வச்சுக்கணும். ஸோ உங்களோட தம் பெருவிரல் வந்து காது, உங்களோட பாயிண்ட் ஆஃப் ஃபிங்கர் கால்காட்டி விரல் வந்து ஐப்ரோஸ்க்கு மேலே, உங்களோட நடுவிரல் வந்து கண்ணுக்கு கீழே அந்த நேசல் போன் ஸ்டார்ட் ஆகிற இடம், அண்ட் உங்களோட பாயிண்டர் ஃபிங்கர் வந்து உங்களோட மூக்குக்கு கீழே, அண்ட் உங்களோட லிட்டில் ஃபிங்கர் வந்து உங்களோட ஜா லைனில் உங்களோட வாய்க்கு கீழே வச்சுக்க போகிறீங்க. ஸோ இது வந்து இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ். இல்லை எனக்கு இந்த மாதிரி வைக்கிறது கஷ்டமாக இருக்குது, இல்லை புரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட பெருவிரல் மாத்திரம் காதில் வச்சுட்டு மிச்சம் நாலு விரலும் உங்களோட ஃபேஸில் கண்ணை மூடின மாதிரி வச்சுக்கோங்க. உங்களோட ஷோல்டரை மாத்திரம் நல்லா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. சின்ன ஸ்லைட்டாக ரேஸ்டாக வைங்க. இப்போ நல்லா மூச்சை உள்ளே வாங்கி வெளியில் விடும்போது சவுண்டு போட போகிறீங்க. எப்படி ஒரு தேனி வந்து இந்த ரீங்காரம் அந்த சவுண்டு கொடுக்குமோ, அந்த ஒளியை கொடுக்குமோ, அதே மாதிரி நீங்கள் போட போகிறீங்க. நீங்கள் இதை பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப நல்லது. அதாவது உங்களோட நர்வஸ் சிஸ்டம் ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகும், உங்கள் மைண்ட் நல்லா காம் டவுன் ஆகும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு அந்த சவுண்ட் எப்படி இருக்கோன்றது நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ தட் நீங்களும் அதே மாதிரி பண்ணணும். இது ஒரு 5 to 6 டைம்ஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஒரு டைமும் பண்ணும்போதுமே வந்து அந்த பொசிஷன், கை பொசிஷன் அங்கேயே தான் இருக்கணும், எடுத்து எடுத்து வைக்கக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட் டைமோட செகண்ட் டைம் வந்து இன்னும் டீப்பராக ஆழமாக பண்ணணும். நல்லா உங்களோட மூச்சு உள்ளே வாங்குறதும் வெளியில் விடுறதும் இன்னும் ஆழமாக இருக்கணும். தேர்ட் டைம் செகண்ட் டைமோட பெட்டராக இருக்கணும். ஃபோர்த் டைம் தேர்ட் டைமோட பெட்டராக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஒரு டைமும் நீங்கள் பண்ணும்போது நல்லா ஆழமாக பண்ண உங்களுக்கே நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ரத்த ஓட்டம் உங்கள் ஃபேஸில் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் மைண்ட் காம் டவுன் ஆகிறதுமே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இப்போ அந்த சவுண்ட் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். நல்லா மூச்சை உள்ளே வாங்கிக்கோங்க. வெளியில் விடும்போது ஸோ உங்கள் ரெண்டு வாயை நார்மலாக க்ளோஸ் பண்ணி தான் நீங்கள் அந்த சவுண்ட் போட போகிறீங்க. ஸோ நீங்கள் வாயை திறந்து நம்ம பேசுகிற மாதிரி சவுண்ட் போடக்கூடாது. ரெண்டு வாயும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா மூச்சை உள்ளே வாங்கிட்டு வெளியில் விடும்போது

ஸோ இந்த மாதிரி தேனீ எப்படி சவுண்ட் போடுமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டை நீங்கள் உருவாக்கி போடணும். ஸோ 5-6 தடவை வரலும் இதை நீங்கள் பண்ணலாம். ஸோ இது பண்ணுறது மூலமாக உங்களோட நரம்பு மண்டலம் நல்லா அமைதியாகும், நல்ல தூக்கம் வரும், உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு நல்லா குறையும், பதற்றம் மற்றும் கோபம் எல்லாமே வந்து குறையும், உங்களோட குரல் வளம் நல்லா மேம்படும், அதே மாதிரி தொண்டை தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் வந்து தீர்ந்து போகும். ஸோ யார் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காது பிரச்சனை இருக்கிறவங்க, இல்லை தலைவலி இருக்கிறவங்க, ஹை பிபி இருக்கிறவங்க வந்து இந்த பிராணாயாமாவை பண்ணக்கூடாது. மற்றபடி எல்லாருமே பண்ணலாம். சாப்பிட்டதுக்கு ஒரு 2 hours அப்புறம் பண்ணுறது பெட்டர். நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் பண்ணலாம். பட் வயிறு வந்து ஃபுல்லாக இல்லாமல் இருந்ததுன்னா இந்த பிராணாயாமம் பண்ணும்போது அதோட எஃபெக்ட் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி வந்து மூச்சு பயிற்சி பிராமரி பிராணாயாமா பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இதோட நம்ம வந்து அந்த ப்ரீ மென்சுரல் சிண்ட்ரோமோட சிம்டம்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நம்ம நிறைய ஆசனாக்கள் பார்த்துருக்கோம், மூச்சு பயிற்சி பார்த்துருக்கோம். இதெல்லாம் நீங்கள் வந்து தினமும் ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வர முடியும். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட் 1 or 2 months பார்த்தீங்கன்னா இரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ரெகுலரைஸ் ஆகி உங்களுக்கு இருக்கிற அந்த பிஎம்எஸோட சிம்டம்ஸ் எல்லாம் போய் நீங்கள் ஹெல்த்தியாக பார்ப்பீங்க, உங்களோட ஹெல்த் எவ்வளோ அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ யோகான்றது வந்து ஒரு நேச்சுரலான வந்து வே ஆஃப் ட்ரீட்டிங் அவர் பாடி. ஸோ அதனால் வந்து மெடிசன்ஸ் மாத்திரமே நம்பி இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி நேச்சுரல் கியூர் பண்ணும்போது ஹெல்த் வைஸும் சரி எனர்ஜி வைஸுமே சரி நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ யோகான்றது வந்து நம்ம சரியான ஒரு ட்ரெயினர் கிட்டேயோ இல்லை யோகா ப்ரொஃபஷனல் கிட்டேயோ இல்லை ஒரு யோகா இன்ஸ்டிடியூட் போயிட்டு முறைப்படி நம்ம கற்றுக்கணும். ஸோ நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கிற வீடியோஸ் பார்த்தோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த வீடியோஸ் மேலே வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் பண்ணுறதுமே கரெக்டாக தப்பான்றது தெரியாது. லெசன்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல நெகட்டிவாக நடக்கிறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்களாக செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டு ஒழுங்காக கற்றுக்கோங்க, அதுக்கப்புறமா உங்களோட செல்ஃப் ப்ராக்டிஸை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷனல் கிட்டே போயிட்டு அவங்க கைடன்ஸோட யோகா பண்ணுங்கள், அப்போ தான் அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ யோகா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. எல்லாருக்கும் நன்றி.

கதையரங்கம் தமிழ்நாட்டில் ஒரு அழகான கிராமத்தில் ஒரு பெரிய குளம் இருந்துச்சு. அந்த குளக்கரையில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. அந்த ஆலமரத்துக்கு பக்கத்திலே ஒரு வேப்ப மரம், ஒரு மாமரம் அப்படின்னு நிறைய மரங்கள் செழித்து இருந்தது. அந்த மரங்களுக்கு நடுவிலே குளக்கரையோரமாக ஒரு சின்ன பனங்கன்றும் இருந்தது. அந்த பனங்கன்று தினமும் மற்ற மரங்களை பார்த்து ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு. ஆலமரம் எவ்வளோ பெரிய மரமா இருக்கு, நிறைய நிழல் கொடுக்குது. இந்த மாமரம் இனிப்பான பழங்களை கொடுக்குது. இந்த வேப்ப மரம் மருந்தா பயன்படுது. நான் மட்டும் ஏன் இப்படி சாதாரணமா இருக்கேன் அப்படின்னு அந்த பனங்கன்றுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தன்னைத்தானே நொந்துகிட்டு இருந்துச்சு. வேப்ப மரம் சொல்லிச்சான், குட்டியே, ஒரு ஒரு மரத்துக்கும் ஒரு தனிப்பட்ட பயன் இருக்கு, அவசரப்படாத, பொறுமையாயிரு அப்படின்னு வேப்ப மரம் சொல்லுது. ஆலமரமும் சொல்லுதான், காலம் வந்தா உன் சிறப்ப நீயே தெரிஞ்சுக்க. ஆனா பனங்கன்றுக்கோ மனசு அமைதியாகவே இல்லை. காற்று வந்து சொல்லுச்சான், ஏன் சோகமா இருக்கிற பனங்கன்றே அப்படின்னு கேட்டதுக்கு, நானும் ஆலமரம் மாதிரி அகன்ற கிளைகளோட பெரிய மரமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா நான் இப்படி குட்டியா இருக்கனே அப்படின்னு புலம்பிச்சான். அதுக்கு காற்று சொல்லிச்சான், இயற்கை ஒவ்வொருவருக்கும் தனித்தனி வழியை தான் கொடுத்துருக்கு, மற்றவங்களை பார்த்து நீ வருத்தப்படாத அப்படின்னு காற்று சொல்லியும் பனங்கன்று கேட்கவே இல்லை.

0: மாதங்கள் கடந்துச்சு. மழைக்காலம் வந்தது. ஆலமரம் இன்னும் விரிவாச்சு. இன்னும் நிறைய விழுதுகளை விட்டு பெரிய மரமாச்சு. மாமரம் பழங்களால குலுங்கிட்டு இருந்தது. பனைமரம் மட்டும் அமைதியா மேல மேல அப்படின்ட்டு நெடுநெடுன்ட்டு வளர்ந்துக்கிட்டே போச்சு. நான் உயரமா மட்டும் வளர்ந்துக்கிட்டே இருக்கேன். ஆனா மற்ற மரங்களைப் போல எனக்கு கிளைகளும் கிடையாது, என்கிட்ட இருந்து பெரிய நிழலும் கிடையாது அப்படின்னு பனைமரம் தினமும் தன்னைத்தானே நொந்துக்கிட்டே இருந்துதான். ஆண்டுகள் உருண்டோடிட்டே இருந்தது. அந்த சிறிய பனங்கன்று கிராமத்திலேயே மிக உயரமான பனை மரமா வளர்ந்து நின்னுச்சு. தொலைதூரத்துல இருக்கிற பயணிகள் கூட முதல்ல பாக்குறது அந்த கிராமத்துல அந்த பனைமரத்தை தான். அந்த பனைமரம் தெரியுது பாருங்க, அதுதான் எங்க கிராமம். அதுவும் அந்த பனைமரம் இருக்கு பாருங்க, அதுக்கு பக்கத்துலதான் எங்க வீடு அப்படின்னு ஒவ்வொருவரும் அந்த பனைமரத்தை தான் தன்னுடைய கிராமத்தின் அடையாளமாகவே சொல்ல ஆரம்பிச்சாங்க. பறவைகள் அதனுடைய உச்சியில வந்து ஓய்வெடுக்க ஆரம்பிச்சது. கிராம மக்கள் அதனுடைய நுங்க சாப்பிட்டாங்க, பதநீரை குடிச்சாங்க, கருப்பட்டி செஞ்சாங்க, அதனுடைய ஓலைகளால கூரை வேந்து வீடுகளுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க, கூடைகள் பின்னினாங்க. இது மட்டுமா, பழங்கால ஓலைச்சுவடிகளை புதுப்பிக்கிறதுக்கு அந்த பனைமரத்துடைய ஓலைகளை பயன்படுத்தினாங்க. ஒரு நாள் கிராம பெரியவர் குழந்தைங்களோட சேர்ந்து அந்த பனைமரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருந்தார். அதுல இருந்த குழந்தை ஒண்ணு கேக்குது, தாத்தா இந்த பனைமரம் ஏன் இவ்வளோ உயரமா வளர்ந்துட்டு இருக்கு? மற்ற மரங்களை போல இது அகலமா இல்லையே, பறந்து விரிந்து நிக்கலையே அப்படின்னு கேக்குறான் அந்த குழந்தை. அதுக்கு அந்த தாத்தா சொல்றார், இந்த பனைமரம் நெடுநெடுன்னு வளர்ந்து நிக்கிறதுக்கு அது வானத்தை போய் தொட வேணும் அப்படிங்கறதுக்காக கிடையாது, மனிதர்களுக்கு அதிக பயன்பட வேண்டும் அப்படிங்கறதுக்காக தான். பனைமரத்துடைய ஒவ்வொரு பகுதியும் பயன் தருது. நுங்கு உணவாகுது, பதநீர் பானமாகுது, கருப்பட்டி இனிப்பாகுது, ஓலை வீடாகுது, மரம் பாலமாகுது. அதனாலதான் தமிழர்கள் பனைமரத்தை கற்பக விருட்சம் அப்படின்னு போற்றுனாங்க. குழந்தைகள் வியப்போட அந்த பனைமரத்தை பார்த்தாங்க. இதையெல்லாம் கேட்ட அந்த பனைமரத்துக்கு அவ்வளவு சந்தோஷம். இத்தனை வருஷமா நம்ம நாமே நொந்துக்கிட்டு இருந்தோமே, நம்மால இவங்களுக்கு இவ்வளவு பலன் இருக்கா அப்படின்னு யோசிச்சுது. அன்னைக்கு ராத்திரி மறுபடியும் காத்து மெல்ல வீச இரவின் அமைதியை கலைக்கிற மாதிரி அந்த காத்து பனைமரத்துக்கிட்ட வந்து பேசிச்சான். இப்போயும் நீ ஆலமரமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறியா, இல்ல வேற மரமா இருக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு காத்து கேட்டது. அதுக்கு பனைமரம், இல்ல ஒவ்வொருவருக்கும் இயற்கை ஒரு தனி பணியை கொடுத்துருக்கு. இப்பதான் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நானாக இருந்தா மட்டும்தான் மற்றவங்களுக்கும் உதவியா இருக்க முடியும் அப்படிங்கறத நான் இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு பனைமரம் சொல்லிச்சான். இந்த கதை நமக்கு சொல்ற பாடம் என்ன? பிறரை போல இருக்க முயல்வதை விட நமக்குள் இருக்கிற தனித்திறமையை வளர்த்துக்கிறதே நம்முடைய உண்மையான உயர்வு. மீண்டும் வேறொரு கதையோடு உங்களை அடுத்த வாரம் கதையரங்கத்தில் சந்திக்கிறோம். கதையரங்கத்திலிருந்து விடைபெறுவது வித்யா. தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR Chennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
2: தொகுப்பில் உதவி எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி,
0: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு கூடுதல் மின்கட்டணம் செலுத்துவோரின் எண்ணிக்கை

0: எண்ணிக்கை குறைந்துள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். வேளாண் நிதிநிலை அறிக்கையில் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யும் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கோவை, திருநெல்வேலி, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று கூடியதும் பல்வேறு துறை சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் சார்ந்த போலி செய்திகளை களைவது தொடர்பான பரிந்துரைகளை உள்ளடக்கிய அறிக்கையை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவையில் சமர்ப்பித்தார். இதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் விவகாரத்தில் மாணவர்கள் தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி முழக்கமிட்டனர். இதனால் நிலவிய அமளி காரணமாக மாநிலங்களவை வரும் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் கேள்வி நேரத்தை அவைத்தலைவர் தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சியினர் நீட் விவகார தாக்குதல் பிரச்சினையை எழுப்பி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இது தொடர்பாக அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கோரினார்கள். இதனால் நிலவிய கூச்சல் குழப்பங்களால் மக்களவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடிய போது ஜம்மு காஷ்மீர் மறு சீரமைப்பு 130வது சட்டத்திருத்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசத்தை வரும் குளிர்கால கூட்டத்தொடர் முதல் வாரம் வரை நீட்டித்து அவை அனுமதி வழங்கியது. அதனைத் தொடர்ந்து பிறப்பு இறப்பு பதிவேடு சட்டத்திருத்த மசோதா பலத்த அமளியினூடே மக்களவையில் விவாதம் எதுவுமின்றி நிறைவேறியது. அமளி தொடரவை அவை வரும் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பயங்கரவாதத்தை வேரோடு களையும் வகையில் 31 நாடுகளுடன் இணைந்து கூட்டு பணிக்குழுவை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் இதற்காக 6 பல்முனை குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். பாகிஸ்தான் தனது எல்லைப் பகுதிகளை எவ்வகையிலும் தீவிரவாதத்திற்கு பயன்படுத்த அனுமதிக்க கூடாது என்று இந்நாடுகள் கோரியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா தனது எல்லைப் பகுதிகளை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்க மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை பல நாடுகள் அங்கீகரித்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நீடித்த பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு அரசு மற்றும் தொழில் நிறுவனங்கள், உரிமையாளர்கள், பணியாளர்களிடையே சுமூக நட்புறவின் அவசியத்தை மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தினார். புதுடெல்லியில் உலகளாவிய தொழில் நிறுவன நட்புறவு தொடர்பான உயர்நிலை கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அமைச்சர் மாறிவரும் தொழில்நுட்பங்களும் சர்வதேச அணுகுமுறைகளும் தொழில் நிறுவனங்களில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மத்திய அரசின் தொழிலாளர் நல சீர்திருத்தங்கள் பணியாளர்களின் உரிமைகளை பாதுகாத்து சமூக பாதுகாப்பை வலுப்படுத்தி தரமான வேலைவாய்ப்பை உருவாக்கும் சூழலை நோக்கமாக கொண்டது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஆயுஷ் துறையில் புதுமையான கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆயுஷ் அமைச்சகம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு இந்தியா அமைப்பின் இடையே கையெழுத்தாகியுள்ளது. ஆராய்ச்சி, மின்னணு சார்ந்த சுகாதாரம், ஆயுஷ் துறையில் புதுமையான கண்டுபிடிப்புகள், திறன் கட்டமைப்பு போன்றவற்றை முன்னெடுத்து செல்லும் வகையில் இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. 2025-26ஆம் ஆண்டிற்கான வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. தனிநபர், வரி செலுத்தும் ஊழியர், வரி தணிக்கை தேவைப்படாதோருக்கு மட்டுமே இது பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், தலைமைச் செயலாளர், துறை சார்ந்த செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகள்

0: இதில் பங்கேற்றுள்ளனர். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவில் நாளை மறுநாள் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுவதை அடுத்து இன்றைய ஆலோசனைக் கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. இதனிடையே காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் அம்மாநில நீர்வளத்துறையினருடன் அவசர ஆலோசனையை இன்று மேற்கொண்டுள்ளார். காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரைப்படி தமிழகத்திற்கு 3500 கனஅடி தண்ணீரை 15 நாட்கள் கர்நாடகம் விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ள பின்னணியில் இந்த கூட்டம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. காவிரியில் கர்நாடகா தண்ணீர் திறக்காதது குறித்து ஓரிரு நாட்களில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், தமிழ்நாட்டில் கூடுதல் மின்கட்டணம் தொடர்பாக 3,70,000 பேர் புகார் அளித்திருப்பதாக வாட்ஸ்அப் செய்திகளை மேற்கோள் காட்டி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருப்பது தவறான தகவல் என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு கூடுதல் மின்கட்டணம் செலுத்துவோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார்.
1: 2 மடங்கு 3 மடங்கு எவ்வளவு பில் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு அசஸ்மெண்ட் பண்ணதுல கடந்த வருஷம் வந்து 1,50,000 பேருக்கு வந்து 3 மடங்குக்கு மேல பில் வந்திருக்கு. இந்த வருடம் வந்து 9,60,000 பேருக்கு தான் அந்த மாதிரியான ஹைப்போ. ஸோ ஒரு ரேஷியோ பார்க்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்மியா தான், 2 லட்சம் பேருக்கு கம்மியா தான் வந்து 2-3 மடங்கு மேல வந்திருக்கு. அதுலயும் ஒரு சில பேருக்கு ரொட்டீன் செக்அப், ஏன்னா அசஸ்மெண்ட் சரியா இருக்கா என்னன்னு சொல்லி ரொட்டீன் செக்அப் தான் பண்ணிருக்கு.
0: வேளாண் நிதிநிலை அறிக்கையில் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யும் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த கர்நாடகம் செல்லும் முடிவை முதலமைச்சர் மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரமான காவிரி நீர் உரிமையை பாதுகாக்க அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி மயிலம் சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மாநில ஊரக வளர்ச்சி நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் புதிய கட்டிடங்களை இன்று திறந்து வைத்துள்ளார். டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் பல்வேறு பிரிவுகளில் முதல் மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகளுக்கு ஊக்கப்பரிசுகளையும் அவர் வழங்கினார். கண்டமான அடி ஆரம்ப சுகாதார மருத்துவமனையில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஹோமியோபதி மருத்துவமனையையும் கொய்யாத்தோப்பு பகுதியில் புதிய அங்கன்வாடி மையத்தையும் அவர் திறந்து வைத்துள்ளார். ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியை கைது செய்ய உச்சநீதிமன்றம் இன்று இடைக்கால தடை பிறப்பித்துள்ளது. திரு செந்தில் பாலாஜி தமது பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உப்பு உற்பத்தி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 1 டன் உப்பு 1,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகசியம்பள்ளி கடினவயல் கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றோட்டார பகுதிகளில் 9,000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. கடந்த 1 மாத காலமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் உப்பு உற்பத்தி அதிகரித்து முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. வெயிலின் தாக்கத்தினால் அதிகாலை 3 மணி முதல் உப்பு வார்த்தல், உப்பை சுமந்து பாத்திகளில் இருந்து கரையேற்றி சேகரித்தல் உள்ளிட்ட பணிகளில் உப்பள தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். 1 டன் உப்பு 1,500 ரூபாய்க்கு தற்போது விற்பனையாகி வருகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: திருச்சி அஞ்சல் கோட்டத்திற்குட்பட்ட 5 அஞ்சல் நிலையங்களில் சர்வதேச பார்சல் சேவைக்கான பேக்கிங் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக இதன் முதுநிலை அஞ்சலக கண்காணிப்பாளர் திரு பிரகாஷ் கூறியுள்ளார்.
3: திருச்சிராப்பள்ளி அஞ்சல் கோட்டத்தில் திருச்சிராப்பள்ளி தலைமை அஞ்சலகம், லால்குடி தலைமை அஞ்சலகம், அரியலூர் துணை அஞ்சலகம் மற்றும் கீழப்பழுவூர் துணை அஞ்சலகங்களில் டாக்கர் நிராயத் கேந்திரா டிஎன்கே மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. அதிக மதிப்புள்ள பொருட்கள் மற்றும் முக்கிய ஆவணங்களை அனுப்புபவர்களின் நம்பிக்கையை உயர்த்தும் வகையில் சர்வதேச பார்சல் சேவையில் காப்பீட்டு வசதியும் வழங்கப்படுகிறது. அனுப்பப்படும் பொருள்களின் மதிப்பிற்கு ஏற்ப காப்பீடு செய்து அனுப்புவதன் மூலம் கூடுதல் பாதுகாப்பையும் மன நிம்மதியும் பெறலாம்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக கோவை திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் காற்றுடன் கூடிய கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளையும் இப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இம்மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரம் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் தென்மேற்கு வங்கக்கடல் அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இதற்குட்பட்ட பகுதிகளுக்கு வரும் 3 தேதி வரை செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதியில் உன்னட்டி ஹூடா தேவிகா ஷிகாகை தற்போது எதிர்கொண்டுள்ளார். மற்றொரு போட்டியில் தன்வி சர்மா தாய்லாந்தின் சுப்பனேடாவுடன் மோதுகிறார். ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் ஜப்பானின் யுடாய் ஒகிமோட்டோவை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுமை

0: இருக்கும் என்று ஒத்திவைக்கப்பட்டன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு கூடுதல் மின்கட்டணம் செலுத்துவோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். வேளாண் நிதிநிலை அறிக்கையில் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யும் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் காற்றுடன் கூடிய கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:56.
2: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்திற்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இனி கேட்கலாம் பாரதியார் பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 2:15. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். இந்த மதியமும் மணக்கும் மதுரத்தென்றல நிகழ்ச்சியில முதல் பாடலா கேட்கலாம் காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மான் இசையில, எஸ்.பி. பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா குரல்ல கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் கேட்டுட்டு இருக்கோம். மதுரை தென்றல் இன்னிசையான பாடல்களை மதுரை தென்றல் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடலா பிரியமுடன் திரைப்படத்திலிருந்து தேவா இசையில ஹரிஹரன் குரல்ல கேட்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 2:30. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில அடுத்த பாடலா ஜோடி திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மான் இசையில ஹரிஹரன் குரல்ல கேட்கலாம்.

நேர்களை மீண்டும் திரைப்பட பாடல்களை மாலை 5:30 கேட்டு ரசிக்கலாம். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 2:35. ஆகாஷ்வாணி சேர்ந்திசை பாடற்பயிற்சி ஒடிய மொழி பாடலை இன்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். இயற்றியவர் கே சி பாணிகிரகி அவர்கள், இசையமைத்திருப்பவர் அக்ஷய்குமார் மொகந்தி அவர்கள்.

0: வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நாம கேனு நாம் தாரி அப்படிங்கிற ஒரு ஒடியா மொழி பாடலை கற்றுக்க போகிறோம். பாடலை எழுதியிருப்பவர் காளிந்தி சரண் பாணிகிரகி. இது ஒரு பக்தி பாடல். இந்த பாடலுக்கு இசை அமைத்திருப்பவர் அக்ஷய் குமார் மோகந்தி. சரி, இப்ப பாடலை எழுதிப்போமா?
1: তুমি যে সর্বনাম,
2: তুমি যে সর্বনাম,
1: কেউ নাম ধরি,
2: কেউ নাম ধরি,
1: ডাকিবি তোমাকু,
2: ডাকিবি তোমাকু,
1: তুমি যে সর্বনাম,
2: তুমি যে সর্বনাম.
0: ইদে পল্লবী. ইপ মুদল চরণম.
1: আলোক তোমাকু,
2: আলোক তোমাকু,
1: নপারে দেখাই,
2: নপারে দেখাই,
1: তুমি যে দেখাও তাহারে,
2: তুমি যে দেখাও তাহারে,
1: আলোক তোমাকু,
2: আলোক তোমাকু,
1: নপারে দেখাই,
2: নপারে দেখাই,
1: তুমি যে দেখাও তাহারে,
2: তুমি যে দেখাও তাহারে,
1: তুমি যে বেড়িছ,
2: তুমি যে বেড়িছ,
1: কোটি বিশ্বর,
2: কোটি বিশ্বর,
1: সবুরি ভিতরে বাহারে,
2: সবুরি ভিতরে বাহারে,
1: তুমি যে বেড়িছ,
2: তুমি যে বেড়িছ,
1: কোটি বিশ্বর,
2: কোটি বিশ্বর,
1: সবুরি ভিতরে বাহারে,
2: সবুরি ভিতরে বাহারে.
0: இதுவரைக்கும் நீங்க எழுதிக்கிட்டது முதல் சரணம். இனி இரண்டாவது சரணம்.
1: லுஹ ஹோய் துமி,
2: லுஹ ஹோய் துமி,
1: ஜரி பட பரா,
2: ஜரி பட பரா,
1: கெத்தே நயனர கோணரு,
2: கெத்தே நயனர கோணரு,
1: லுஹ ஹோய் துமி,
2: லுஹ ஹோய் துமி,
1: ஜரி பட பரா,
2: ஜரி.

0: କେତେ ନୟନର କୋଣରୁ ହସ ହୋଇ ପୁଣି ଫୁଲ ପରି ଫୁଟ କେତେ ଯେ ନରମ ଅଧରୁ ହସ ହୋଇ ପୁଣି ଫୁଲ ପରି ଫୁଟ କେତେ ଯେ ନରମ ଅଧରୁ କେଉଁ ନାମ ଧରି ଡାକିବି ତୁମକୁ ତୁମେ ଯେ ସର୍ବନାମ।
1: பாடல முழுச எழுதி முடிச்சாச்சு। ஆறு அக்ஷரம் கொண்ட தாத்ரா தாளத்தில் அமைஞ்சிருக்கு இந்த பாடல். இப்ப எப்படி பாடுறதுன்னு கத்துப்போமா?
0: 1 2 3 4

0: நல்ல பாட்ட கத்துக்கிட்டீங்க. இப்ப ஒரு முறை முழு பாடலையும் இசைக்கருவிகளோடு சேர்ந்து பாடி பாப்போமா?
1: 1 2 3 4

0: சப்பாஷ் குழந்தைகளே, என்ன ஒரு அருமையான பாடல். நீங்களும் அதை ஸ்ரத்தையா கத்துக்கிட்டு பிரமாதமா பாடினீங்க. உங்களோட ஒருமித்த குரல்ல சேர்ந்து செய்யல இந்த பாட்டை கேட்கும் போது மனசுக்கு எவ்வளவு இதமா இருக்கு தெரியுமா? இசைக்கு மொழி பேதமே இல்லைங்கிறது உண்மைதானே? மீண்டும் சந்திப்போமா? வணக்கம் குழந்தைகளே.
1: சேர்ந்து செய் பாடல் பயிற்சி கேட்டீர்கள். ஒடிய மொழி பாடலை இயற்றியவர் கே சி பாணிகிரகி அவர்கள். இசையமைத்திருப்பவர் அக்ஷய்குமார் முகந்தி அவர்கள்.
2: வானொலி நாடக விழா 2026. வானொலி நாடக விழாவில் நிறைவு நாள் நாடகமாக இன்றிரவு 8:30 ஆகாஷ்வாணி சென்னை படைப்பில்.
3: ஆபீஸ் வேலை மாதிரியே வீட்டு வேலையை சமாளிக்கிறதும் கஷ்டம் தாங்க.
4: ஒத்துக்க முடியாது. ஆபீஸ் வேலைனா கஷ்டம்.
3: நமக்குள்ள எதுக்கு வாக்குவாதம்? ஒரு டீல் வச்சுப்போமா?
4: டீலா?
3: சரி, சவால்னே வச்சுக்கங்களேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் லீவ் எடுத்துக்கிறேன். சமையல்ல இருந்து எந்த வேலையும் பண்ண மாட்டேன். நீங்க சொன்னீங்களே விரல் சொடுக்கிற மாதிரி, ஜஸ்ட் லைக் தட்னு, ரொம்ப சுலபமா பண்ற வீட்டு வேலைகள், அத நீங்களே சமாளிங்க பாப்போம்.
2: இதுக்கு போய் அலட்டிக்கலாமா? நாடகம் கேட்கலாம். எழுதியவர் எஸ் எல் நானு அவர்கள். தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் இன்றிரவு 8:30 கேட்டு மகிழலாம்.
5: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
6: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள்.
7: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு 10 சென்டிமீட்டர், சின்கொனா, உப்பாசி, வால்பாறை ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், சின்னக்கல்லாறு 7 சென்டிமீட்டர், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி 6 சென்டிமீட்டர், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் 5 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் பெரியாறு, நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், விண்ட்வர்த், அவலாஞ்சி, கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவாணி அடிவாரம், தேனி மாவட்டம் தேக்கடி, நீலகிரி மாவட்டம் மேல்பவானி, தேவாலா ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், ஹாரிசான், உட்பிரையர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரிய

0: அரியலூர் நீலகிரி மாவட்டம் குடலூர் பசார் திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு தென்காசி மாவட்டம் அடவிநயினார் கோவில் அணை மேல்கூடலூர் பார்வுட் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வேங்கூர் கோயம்புத்தூர் மாவட்டம் மக்கினம்பட்டி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு அதிகரித்திருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு குறைந்திருந்தது. கரூர் திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை நீலகிரி கடலூர் ஈரோடு திண்டுக்கல் மதுரை நாகப்பட்டினம் திருச்சிராப்பள்ளி திருவள்ளூர் ராமநாதபுரம் வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு இன்று நீலகிரி தேனி கன்னியாகுமரி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திருநெல்வேலி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த முதல் மிக பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோர தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் நீலகிரி தேனி கன்னியாகுமரி கோயம்புத்தூர் திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோர தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோர தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமானது முதல் பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.5 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை 26.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி நேர்களே.

நேயர்களுக்கு எமது இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய மாலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. ஒளிபரப்பின் தொடக்கமாக குறளமதம் கேட்கலாம். குறளமதம் எண் 340.

0: உடம்புக்குள் ஓர் ஒதுக்கு புறத்தில் தங்கியிருந்து பெறுகிற உயிருக்கு உடம்பில் நிலையாக புகுந்து தங்கியிருக்க ஒரு சரியான வீடு அமையவில்லை போலும். குறள் எண் 340 அதிகாரம் நிலையாமை.
1: பூக்கில் அமைந்தின்று கொள்ளோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு.
0: உடம்புக்குள் ஓர் ஒதுக்கு புறத்தில் தங்கியிருந்து பெறுகிற உயிருக்கு உடம்பில் நிலையாக புகுந்து தங்கியிருக்க ஒரு சரியான வீடு அமையவில்லை போலும். குறள் எண் 340 அதிகாரம் நிலையாமை.
2: நேர்களே, இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றலில் முதல் பாடலாக பெரியண்ணா திரைப்படத்திலிருந்து

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படும்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சியாக நாம் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றலில் அடுத்ததாக மலரவிருக்கும் பாடல் சிட்டிசன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் மாலை 5:49. அக்காஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மனம் மகிழ்ந்து கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றலில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் அன்பு திரைப்படத்திலிருந்து.

நேரம் மாலை 6:01. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1869 கிலோஹெர்ட்ஸில் இனி வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் நேரம் குறித்து அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 ஒரு பட பாடல்கள், இதில் இதய கோவில் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். இன்று மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள், இரவு 7:00 மதுரை தென்றல். இன்று இரவு 7:10 தர்மபுரி மாவட்ட செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்று இரவு 7:25 பண்ணை செய்தி கேட்கலாம். 7:30 மண்ணும் மணியும், ஒருங்கிணைந்த உரம் மேலாண்மை. தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் அருண்ராஜ் அவர்கள் வழங்கும் தகவல் கேட்கலாம். தொடர்ந்து வேளாண் தகவல் பழமொழி சிந்தனை விடைபெறும் முன் கேட்கலாம். இன்று இரவு 8:00 செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:05 அறிவியல் வெள்ளி, மாசுபாடுகளும் மனித நடவடிக்கைகளும், தகவல் வழங்குபவர் முனைவர் இ பிரேமா அவர்கள். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கை குறித்து விமர்சனம் கேட்கலாம். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய இன்று இரவு 8:30 வானொலி நாடக விழா, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா? சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்று இரவு 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக. 9:15 செய்தி சுடர், சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:30 அரங்கிசை, சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:45 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:10 ஒளிபரப்பு நிறைவு பெறும். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1869 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும்.

0: கண்ணமாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா

0: பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
3: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் இல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
2: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
4: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:10. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒரு பட பாடல்கள் தான் கேட்க இருக்கோம் நேர்களே. அந்த வகையில் இதய கோவில் திரைப்படத்திலிருந்து தான் பாடல்கள் கேட்க போகிறோம். இதய கோவில் திரைப்படம் 1985 செப்டம்பர் 14 அன்று வெளியான காதல் மற்றும் இசையை மையமாக கொண்ட திரைப்படமாகும். மோகன் மற்றும் அம்பிகா நடித்த இதய கோவில் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம் நேர்களே.

நேரம் மாலை 6:17. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹிட்ஸில் ஒரு பட பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம் நேர்களே. இதய கோயில் திரைப்படத்திலிருந்து இது ஒரு அழகான பாடல்.

நேரம் மாலை 6:22, ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் ஒரு பட பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம் நேர்களே. இதய கோயில் திரைப்படத்திலிருந்து இது ஒரு அழகான பாடல்.

0: வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான பதக்கங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் வழங்கினார். மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கரூர் உள்ளிட்ட 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் அறிவிப்பை வெளியிடுவதற்கான தடையை சென்னை உயர்நீதிமன்றம் அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் பெற்றார். இனி விரிவான செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதற்காக 3,15,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 4,47,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாற்றியமைக்கப்பட்ட கேலோ இந்தியா திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறிய அவர், அடுத்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்திற்காக 36,441 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தேசிய விளையாட்டு அமைப்புகளுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இதற்கிடையே விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு விவசாயிகளின் பொருளாதார பாதுகாப்பை மேலும் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வரலாற்று சிறப்பு மிக்க இந்த முடிவை மேற்கொண்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். காவல்துறையினருக்கான பதக்கங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் வழங்கினார். காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான குடியரசுத் தலைவர், உள்துறை அமைச்சர் மற்றும் முதலமைச்சரின் விருதுகள் இந்த நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவல்துறையின் சாகச நிகழ்ச்சிகளும் இதில் இடம்பெற்றதாக அவர் மேலும் கூறுகிறார். மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த நிலைப்பாட்டில் முதலமைச்சர் திரு விஜய் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் காரணமாக தொழில் முதலீடுகள் அதிகரிக்கும் என்றார். உயர் மருத்துவ படிப்பிற்கான இடங்களை தாவேக அரசுதான் மத்திய அரசுக்கு விட்டுக் கொடுத்துள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளது தவறானது என்றும் திரு அருண்ராஜ் தெளிவுபடுத்தினார். உரங்கள் மற்றும் வேளாண் இடுபொருட்களின் விநியோகம் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். விவசாயிகளுக்கு சிறந்த சேவைகளை இந்த நிறுவனம் வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் தெரிவித்து வரும் கருத்துக்கள் ஏற்புடையது அல்ல என்று கூறினார். மேகதாது போன்ற முக்கிய பிரச்சினைகளில் கூட முதலமைச்சர் திரு விஜய் கருத்துக்களை தெரிவிக்காமல் மௌனம் காப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு

0: பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: திருச்சி கிழக்கு, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை மற்றும் கரூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள் முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. கோடியக்கரை அருகே நடுக்கடலில் 2 நாட்களாக தத்தளித்த ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 6 மீனவர்களை நாகை மீன்வளத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். நாட்டுப்படகு பழுதானதன் காரணமாக அந்த மீனவர்கள் நடுக்கடலில் சிக்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிபுரம் மீனவ கிராமத்தை சேர்ந்த பிரபாகரன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 6 மீனவர்கள் கடந்த 27ஆம் தேதி தங்கச்சி மடத்திலிருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அவர்கள் நாகை மாவட்டம் கோடியக்கரைக்கு அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது கடந்த 29ஆம் தேதி படகு இன்ஜின் பழுதானதால் 2 நாட்களாக கடலில் தத்தளித்தனர். இதில் அந்த பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மாவட்டம் மக்கரைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சுந்தரவள்ளி என்ற விசைப்படகிற்கு தகவல் கொடுத்தனர். அவர்கள் மீன்வளத்துறையினருக்கு தகவல் கொடுத்ததின் பேரில் மீன்வளத்துறையினர் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த சாமிநாதன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் சென்று அவர்களுக்கு குடிநீர், உணவு வழங்கி மீட்டு நாகை மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து வந்தனர். நடுக்கடலில் தத்தளித்த 6 மீனவர்களும் பத்திரமாக கரைக்கு வந்து சேர்ந்ததை அடுத்து மீனவர்கள் படகினை பழுது பார்த்து சீர் செய்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்தனர். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி ஆடுகள் சந்தையில் இன்று 1 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனையாயின. மதுரை, திருச்சி, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் ஆடுகளை வாங்க குவிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திண்டுக்கல் அருகே உள்ள செம்பட்டியில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஆட்டுச்சந்தையானது நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு இன்று ஆட்டுச்சந்தையானது களைகட்டியது. குலதெய்வ வழிபாட்டிற்காகவும் நேர்த்திக்கடனுக்காகவும் வெள்ளாடுகளை வாங்க பொதுமக்கள் திரளாக குவிந்தனர். திண்டுக்கல், மதுரை, திருச்சி, தேனி மாவட்டங்களிலிருந்து வந்த வியாபாரிகள் போட்டி போட்டு ஆடுகளையும் வாங்கிச் சென்றனர். எடைக்கேற்ப ஒரு ஆடு 10,000 ரூபாய் முதல் 15,000 வரை விற்பனையான நிலையில் ஒரே நாளில் 1 கோடிக்கும் அதிகமாக வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
4: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பாதை சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து வடக்கு கேரளா வரை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். விழுப்புரம் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்ட அரசு கட்டிடங்களை மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு முகத்வாரத்தில் மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கோவையில் முன்னாள் படைவீரர் அலுவலகத்தில் மாநில அமைச்சர் திரு சரத்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் தலைமையில் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் தரிசன நேரம் குறைக்கப்படவில்லை என்று கோவில் நிர்வாகம் கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பிளிட்ஸ் டெஸ்ட் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் பெற்றார். ஹாங்காங்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் பெற்றது. கனடாவின் ஆன்டாரியோவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 23-21, 21-16 என்ற செட்கணக்கில் இந்தியாவின் தேவிகா சிஹாகை வென்றார். மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற்று தன்வி சர்மாவும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளாா். பிலிப்பைன்ஸ் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆலாப் மிஸ்ரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் பிலிப்பைன்ஸின் கிளாரன்ஸ் வில்லஃப்ளாரை வென்றார். இந்தியாவின் கின் பால்சோனா, ஆரியமான் டாண்டன், பிரணய் கட்டா ஆகியோரும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க

மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான பதக்கங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் வழங்கினார். மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கரூர் உள்ளிட்ட 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் அறிவிப்பை வெளியிடுவதற்கான தடையை சென்னை உயர்நீதிமன்றம் அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. ஆசிய பிளிட்ஸ் டெஸ்ட் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுர தென்றல் நிகழ்ச்சியில் பாடலின் மென்மையை நாம் உணர்வோம், அதன் மென்மையை நாம் அறிவோம். இதோ ஞாபகங்களின் சங்கமங்களாக இந்த பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்ற நிகழ்ச்சியின் வண்ணங்கள் கண்ணெதிரே தோன்றி உங்கள் செவி வழியாக கனவை களையாமல் இசைக்கச் செய்கிறது.

0: இனி தொடர்வது சேவை செய்திகள்.
1: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

நேரம் மாலை 6:52. விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்துள்ள செய்திகள். தமிழ்நாடு பழங்குடியினர் நலவாரியம், தமிழ்நாடு நரிக்குறவர் நலவாரியம், தமிழ்நாடு புதிரை வண்ணார் நலவாரியம் மற்றும் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரியம் ஆகிய வாரியங்களில் உறுப்பினர்களாக பதிவு செய்யப்படாமல் உள்ளவர்களை புதிய உறுப்பினர்களாக சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது. இந்த முகாமானது 100% உறுப்பினர் சேர்க்கையை உறுதி செய்யும் பொருட்டு மாவட்டந்தோறும் 1/8/2026 மற்றும் 8/8/2026, 16/8/2026 ஆகிய நாட்களில் கீழ்கண்ட இடங்களில் நடத்தப்பட உள்ளது. 1/8/2026 அன்று ராஜபாளையம் வட்டம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம், திருச்சூழி வட்டம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம், சாத்தூர் வட்டம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களிலும், 8/8/2026 அன்று வெம்பக்கோட்டை வட்டம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இந்த சிறப்பு முகாமானது நடைபெற உள்ளது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இத்தகவலை தெரிவித்துள்ளார்.

0: நேரம் மாலை 6:54. இதுவரை கேட்டீர்கள் சேவை செய்திகள்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும்

சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: அந்திப்பூக்கள் பாடல் ஒழித்து சென்றது. நேரம் 7:09. இனி கேட்கலாம் செய்தி, மாவட்ட செய்திகள். தருமபுரி மாவட்ட செய்திகளை கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: மத்திய அரசின் புதிய வழிகாட்டுதலின்படி கிராமப்புற மேம்பாட்டிற்காகவும் வாழ்வாதார

0: செயல்பாட்டுக்கு வரும் திட்டத்தின் மூலம் பொதுமக்களுக்கு பல்வேறு பயன்கள் கிடைக்கும் என தருமபுரி மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இப்புதிய திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் ஆண்டிற்கு 125 நாட்கள் சட்டப்பூர்வ வேலை வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. வேலை செய்வதற்கான ஊதியம் குறிப்பிட்ட காலத்திற்குள் வழங்கப்படாவிடில் அதற்கான தாமத ஊதிய இழப்பீடு சட்டப்படி வழங்கப்படும். விண்ணப்பித்த 15 நாட்களுக்குள் வேலை வழங்காத பட்சத்தில் பயனாளிகளுக்கு தகுந்த வேலையின்மை உதவித்தொகை வழங்க வழிவகை இச்சட்டத்தில் செய்யப்பட்டுள்ளது. நேரடி பயன் பரிமாற்றம் மற்றும் நிதி வெளிப்பாட்டு தன்மை, 100% இடைத்தரகர்கள் இல்லாத பரிமாற்றமாக இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. நிதி நேரடியாக கிராம ஊராட்சி கணக்குகளுக்கும் பயனாளிகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுவதால் உள்ளாட்சி அமைப்புகள் கூடுதல் நிர்வாக தன்னாட்சியை பெறுகின்றன. வெறும் வேலைவாய்ப்பாக மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்களில் நீண்ட காலம் நிலைத்து நிற்கக்கூடிய நீடித்த வாழ்வாதார சொத்துக்களை உருவாக்குவதில் இத்திட்டம் கவனம் செலுத்துகிறது. தருமபுரி மாவட்டம் கடத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கடத்தூர் மற்றும் போ மல்லாபுரம் ஆகிய பேரூராட்சிகளின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பணிகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கான பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருவதையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது அனைவரும் விடுபடாமல் முழுமையாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் என களப்பணியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுரை வழங்கினார். இப்பயிற்சியில் வீடு வீடாக சென்று டிஜிட்டல் முறையில் தரவுகளை சேகரிப்பது மற்றும் துல்லியமாக பதிவேற்றுவது குறித்து களப்பணியாளர்களுக்கு கணக்கெடுப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. இம்மக்கள் தொகை கணக்கெடுப்பு பயிற்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அலுவலர்களும் சிறப்பான முறையில் பயிற்சி எடுத்துக்கொண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியினை சிறப்பாக செயல்படுத்துமாறு மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் கேட்டுக்கொண்டார். மேலும் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர், மாணவர்கள் விளையாட்டு, கல்வி, வாசிப்பு உள்ளிட்டவைகள் மீது ஆர்வம் செலுத்த வேண்டும் என்றும், போதைப் பொருள்களுக்கு எதிரான மாவட்ட நிர்வாகத்தின் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு பொதுமக்கள் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார்.
1: இன்னைக்கு உலக அச்சுறுத்துற மிகப்பெரிய அரக்கன் எது தெரியுமா? அது போதைப் பொருள் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, விதை நெல் சிதைந்து போனால் அடுத்த போகத்திற்கு அறுவடை கிடையாது. அதே மாதிரிதான் இன்றைய தலைமுறை போதையில் அழிந்தால் இந்த நாட்டுக்கு எதிர்காலமே கிடையாது. நோ டு ட்ரக்ஸ் சொல்லி பழகுங்க. உங்க கவனத்தை விளையாட்டு, கலை, வாசிப்புன்னு பயனுள்ள வழிகளில் திருப்புங்க. நம்ம தருமபுரி மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை மூலமா போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வாரந்தோறும் தீவிரமா இப்ப நடந்துகிட்டு வருது. கடைகள் மற்றும் வீடுகள்ல யாராவது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செஞ்சா உடனே மாவட்ட நிர்வாகத்திற்கோ காவல்துறைக்கோ தகவல் கொடுங்க. அதற்கான எண்கள் கட்டணமில்லா தொலைபேசி எண் 10581, வாட்ஸ்அப் எண் 94 98 41 05 81, ட்ரக் ஃப்ரீ டிஎன் ஆப் அப்படிங்கிற மூலமாகவும் நீங்க உங்களோட புகார்களை பதிவு செய்யலாம். சுய கட்டுப்பாடும் விழிப்புணர்வும் இருந்தா மட்டும்தான் போதையில்லா ஆரோக்கியமான வலிமையான தருமபுரியை நம்மளால உருவாக்க முடியும்.
0: தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு சீரான குடிநீர் வழங்கும் பணிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் பைரநாயக்கன்பட்டி ஊராட்சியில் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வின் போது பிரதான குடிநீர் விநியோகிக்கும் குழாயில் இருந்து சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டிருந்த ஒரு தனிநபர் குடிநீர் இணைப்பு கண்டறியப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உடனடியாக அந்த சட்டவிரோத இணைப்பு துண்டிக்கப்பட்டு வெங்கடாபுரம் மற்றும் நாகமரத்து பள்ளம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு வடிவமைக்கப்பட்ட அளவில் குடிநீர் சீராக வழங்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் பொதுமக்களின் கவனத்திற்காக சில விளக்கங்கள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் விடுக்கப்பட்டுள்ளது. பிரதான குடிநீர் குழாய்களில் சட்டவிரோதமாக இணைப்பு எடுப்பது சட்டப்படி குற்றமாகும். இது போன்ற செயல்கள் காரணமாக பிற பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கல் பாதிக்கப்படுவதுடன் பொதுமக்களுக்கு கடுமையான சிரமம் ஏற்படுகிறது. இனி அனைத்து ஊராட்சிகளிலும் திடீர் ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும். சட்டவிரோத குடிநீர் இணைப்பு எடுப்போர் மீது குடிநீர் இணைப்பு துண்டிப்பு, அபராதம் மற்றும் நடைமுறையில் உள்ள விதிகளின்படி சட்ட ரீதியிலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது.
2: தருமபுரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் தண்டபாணி. தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நீர்நிலைகளுக்கான சூரிய மின் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதிய தொழிலாளர் நல

சட்டங்கள் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக ஐநா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நீர்நிலைகளுக்கான சூரிய மின் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 5,070 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் 1 மெகாவாட்டிற்கு 1 கோடி ரூபாய் என்ற அடிப்படையில் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெட்ரோலிய மற்றும் இயற்கை எரிவாயு துறையின் சமுத்ரா மந்தன் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். 84,084 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இதற்கிடையே சமுத்ரா மந்தன் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த திட்டத்தில் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். எரிபொருள் இறக்குமதியை குறைப்பதற்கு இந்த திட்டம் உதவிடும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். தொழில்துறை, அரசு மற்றும் தொழிலாளர்களுக்கிடையே நல்லிணக்கம் நிலவுவது பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிடும் என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதுதொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். தொழிலாளர் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளை தேசிய இயக்கமாக மத்திய அரசு உருவாக்கியுள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அவர் பேசினார். அட்டல் புதுமை இயக்கம் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் அளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக ஐநா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், ஐநாவின் அமைதி பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் இந்தியா ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். ஐநா அமைதிப்படையில் இந்தியாவின் சார்பில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பணியாற்றுவதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறினார். நீதித்துறையின் செயல்பாடுகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்காக 53,57,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், நீதிபதிகளுக்கு உதவும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான மென்பொருள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பரீட்சார்த்த அடிப்படையில் இந்த மென்பொருள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் கூறினார். மகாராஷ்டிராவில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். தானே மாவட்டத்திற்குட்பட்ட பிவாண்டியில் உள்ள பழமையான இந்த அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததாகவும் இடிபாடுகளுக்கு இடையே 3 பேர் சிக்கியுள்ளதாகவும் அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸும் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். இதற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: தமிழகத்தில் குடிநீர் விநியோகம் மற்றும் நீர் ஆதாரங்களை மேம்படுத்துவதற்கான பணிகளை மேற்கொள்வதற்காக 340 கோடி ரூபாயை மாநில அரசு ஒதுக்கியுள்ளது. இன்று சென்னையில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இதுதொடர்பாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குடிநீர் தட்டுப்பாடு கிடைப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இதுவரை இல்லாத அளவிற்கு வாக்கு சதவீதம் பதிவானதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தேர்தலில் 86% அளவிற்கு வாக்குப்பதிவு நடைபெற்றதை சுட்டிக்காட்டினார். நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழகத்தில் பதிவான அதிக அளவு வாக்கு சதவீதமாக இது உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்காக வாக்காளர்களுக்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ஞானேஷ்குமார் கூறினார். மேற்கு வங்கத்தில் தீவிரவாதி என்ற சந்தேகத்தின் பேரில் ஒருவரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் சிறப்பு அதிரடி படையினர் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பர்தமான் பகுதியில் இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவரிடமிருந்து முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆந்திராவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின்னர் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. அமராவதியில் இதனை வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு விவேக் யாதவ், கடந்த மாதம் 15ஆம் தேதி தொடங்கி இம்மாதம் 24ஆம் தேதி வரை இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். இந்த பணிகளின் போது பல்வேறு காரணங்களுக்காக வாக்காளர் பட்டியலில் இருந்து 45 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நீக்கப்பட்டவர்கள் உரிய காரணங்களுடன் பெயர்களை சேர்க்க விண்ணப்பிக்கலாம் என்றும் இதற்கான கால அவகாசம் அடுத்த மாதம் இறுதி வரை உள்ளதாகவும் திரு விவேக் யாதவ் தெரிவித்தார். குஜராத்தில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் அம்மாநிலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நிவாரண ஆணையர் திரு கௌரங் மக்வானா கூறியுள்ளார். காந்திநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 13 மாவட்டங்களுக்கு அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இந்த மாவட்டங்களில் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கென 50 சிறப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தேசிய பேரிடர் மீட்பு படையின் 17 குழுக்களும் மாநில பேரிடர் மீட்பு படையின் 30 குழுக்களும் அம்மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு கௌரங் மக்வானா கூறினார். ஒடிஷாவில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்கென உயர்நிலை குழு கூட்டம் அம்மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சுரேஷ் புஜாரி தலைமையில் இன்று புவனேஸ்வரில் நடைபெற்றது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு பணிகளை இயல்பு நிலை திரும்பும் வரை நீட்டிப்பது என இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மழை வெள்ளத்தால் 15,000-க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாளத்தின் சில பகுதிகளில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சப்தாரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இந்த தடை உத்தரவு அமலுக்கு வந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இரு பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட மோதலையடுத்து இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அமைதி திரும்ப பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அந்நாட்டு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் பிரீத்தி பவார் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் ஜாம்பியாவின் கேத்ரின் வேப்பை வென்றார். ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அங்குஷ் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் கனடாவின் ஜோஷ்வா அஃபோரியை வென்றார். ஜூடோ பிரிவில் அஸ்மிதா தே, யாமினி மற்றும் ஹர்ஷ் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. விஜானி ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர்நிலைகளுக்கான சூரிய மின் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக ஐநா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்களினை கேட்கலாம். பண்ணை செய்தி

0: இன்றைய பண்ணை செய்தியில் மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து, தேனி பெரியகுளம் தமிழ்நாடு தோட்டக்கலை மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வாசனை மற்றும் மலை தோட்ட பயிர்கள் துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் தா பிரபு அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: வளர்ச்சி ஊக்கிகள் இது வந்து மிக மிக முக்கியமானது. இந்த வளர்ச்சி ஊக்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்க, செடிகளை நடவு செய்த 20, 40, 60 மற்றும் 80 நாட்களில் வந்து ட்ரையகாண்ட்ரனால் அப்படிங்கிற வளர்ச்சி ஊக்கியை வந்து 1.25 மில்லி 1 லிட்டர் தண்ணீர் என்ற அளவில் கலந்து நம்ம இலைகளின் மேல் நன்கு படுற மாதிரி நம்ம தெளிக்க வேண்டும். இது வந்து செடிகளின் ஒளிச்சேர்க்கை திறனை மேம்படுத்தி மகசூலை அதிகரிக்க செய்யும், மிகவும் உதவிகரமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இதில் வந்து நன்கு வந்து பராமரிக்கப்பட்ட ஒரு வயல்களிலிருந்து பொதுவாக வந்து நம்ம நடவு செய்த 75 நாளிலிருந்து நன்கு பழுத்த பழங்கள் வந்து அறுவடைக்கு நமக்கு வரும். இதில் வந்து நம்ம நாற்று நட்ட 3 மாதங்கள் கழித்து பச்சை மிளகாயும், 4 மாதங்கள் கழித்து வந்து பழங்களாகவும் நம்ம அறுவடை செய்யலாம். சராசரியாக பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஹெக்டருக்கு வற்றல் அதாவது மகசூல் வந்து ரகங்களுக்கு ரகங்கள் ஏற்ற மாதிரி மாறுபடும், மற்றும் கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு வந்து மகசூல் வந்து மாறுபடும். சராசரியாக ஒரு ஹெக்டர்லிருந்து 2 முதல் 3 டன் காய்ந்த வற்றலும், 15 முதல் 18 டன் பச்சை மிளகாயும் வந்து நமக்கு மகசூலாக கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு மிக முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா, அறுவடைக்கு பின்னாடி வந்து நம்ம செய்ய வேண்டியது வந்து அறுவடை பின்சை நேர்த்தி முறைகள். இது வந்து பொதுவான முறைகளை கடைபிடிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். இது வந்து என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் மிளகாய் தோட்டத்திலிருந்து பழம் அழுகல் நோயை வந்து பூஞ்சாணுக்கொல்லிகள் தெளித்து கட்டுப்படுத்த வேண்டும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பரிந்துரைக்கப்பட்ட உரங்களை வந்து சரியான முறை அளவில் எப்பவுமே கொடுக்கணும். குறிப்பாக வந்து பரிந்துரைக்கப்பட்ட பொட்டாஷ் உரங்களை அளிப்பதன் மூலமாக காய்களின் வந்து நிறம் மற்றும் காரத்தன்மையை வந்து அதிகரிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க, நம்ம மிளகாய் செடியில் பழங்கள் முழுவதும் சிவப்பு நிறமாக மாறியவுடன் பழங்களை பறிக்கலாம். அந்த பறிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, மிளகாய் வந்து காம்புடன் பறிக்க வேண்டும். அப்போ தான் அதனுடைய கெட்டு போகாமல் நீண்ட நாட்களுக்கு வந்து நம்ம பாதுகாக்க முடியும். அடுத்து பழங்களை பறித்தோம் அப்படின்னா, அன்றைக்கே அறுவடை செய்த அன்றைய வந்து நம்ம காய வைக்க வேண்டும். அதை வந்து எப்படி காய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, களங்களில் வந்து மணலை பரப்பி அதுக்கு மேலே வந்து உலர வைக்க வேண்டும். சராசரியாக வந்து சாதாரண சூழல் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு 4 நாட்கள் உலர விட்டமாக போதுமானது. மழைக்காலங்களில் இருந்ததுன்னா அதனுடைய வற்றல் உலர்றதுக்கு வந்து 7 முதல் 10 நாட்கள் கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க, பொதுவாக வந்து நம்ம நன்கு உலர்த்திய மிளகாய் வற்றலிருந்து இந்த காய்ப்புழு தாக்குதல் மற்றும் பல அழுகல் நோய் இந்த மாதிரியான தாக்குதல் இருந்ததுன்னா, அது தாக்குதலுக்கு உண்டான மிளகாய் வற்றலை நீக்கி நல்ல வற்றலை மட்டும் பிரித்து நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்களுக்கு நம்ம பயன்படுத்துவதன் மூலமாக நல்ல பவுடர் மற்றும் நல்ல வற்றலை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக வந்து மிளகாய் சாகுபடியில் வந்து என்னென்ன தொழில்நுட்பங்கள் கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அடுத்து வந்து நம்ம மிக முக்கியமானது வந்து பார்த்திங்கனாக்கா, பயிர் பாதுகாப்பு முறைகள். நம்ம என்ன தான் நம்ம தொழில்நுட்பங்களை கடைபிடித்தாலும் பூச்சி நோய் தாக்குதல் வந்து சரியான முறையில் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னாக்க, கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குற மகசூலை வந்து நம்ம எடுக்க முடியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா, பயிர் பாதுகாப்பு முறையில் பூச்சிகள் முதல்ல வந்து பூச்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா, காய்ப்புழுக்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனை. இந்த காய்ப்புழுக்களின் தாக்குதலை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன முறைகளை கடைபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஹெக்டருக்கு 12 நம்பர் இணக்கவர்ச்சி பொறிகளை வைப்பதன் மூலமாக நம்ம கட்டுப்படுத்த முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா, பாதிக்கப்பட்ட காய்கள் மற்றும் வளர்ந்த புழுக்களை வந்து சேகரித்து நம்ம அழிப்பதன் மூலமாக நம்ம கட்டுப்படுத்தலாம். அடுத்து வந்து ஒரு ஹெக்டருக்கு கார்பரில் 1.2 கிலோ, அரிசி தவிடு 12.5 கிலோ, வெல்லம் 1.25 கிலோ மற்றும் தண்ணீர் 7.5 லிட்டர் கலந்த கலவையை வைப்பதன் மூலமாகவும் வந்து நம்ம காய்ப்புழுக்கள் தாக்குதலிருந்து செடிகளை காப்பாற்ற முடியும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, அசுவினி. இந்த அசுவினி தாக்கப்பட்ட இலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுருங்கி போயிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னாக்க, டைமெத்தையேட் வந்து 2 மில்லி 1 லிட்டர் தண்ணீர்ங்கிற அளவுலேயோ, அல்லது மீத்தைல் டெமட்டான் 2 மில்லி 1 லிட்டர் தண்ணீர், அல்லது குயினால்ஃபாஸ் பவுடர் 20 கிலோ/ஹெக்டர் அந்த அளவில் கலந்து 3 முறை 14 நாட்கள் இடைவெளியில் தெளிப்பதன் மூலமாக, செடி ஃபுல்லாக முழுவதும் நன்கு நனையிற மாதிரி தெளிப்பதன் மூலமாக அசுனியின் தாக்குதலிருந்து நம்ம செடிகளை காப்பாற்ற முடியும்.
0: பண்ணை செய்தியில் இதுவரை மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து, தேனி பெரியகுளம் தமிழ்நாடு தோட்டக்கலை மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வாசனை மற்றும் மலை தோட்ட பயிர்கள் துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் தா பிரபு அவர்கள் வழங்கிய

0: தகவல்கள் கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
1: நேரம் 7:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்களினை கேட்கலாம். மண்ணும் மணியும்
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மண்ணும் மணியும்

0: இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் எம் அருண்ராஜ் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: ஒருங்கிணைந்த உர மேலாண்மை முறைன்றது வந்து பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து விவசாயத்தில் வந்து ஒரு முக்கியமான பேசும் பொருளாக வந்து பார்க்கப்படுது. ஏன்னா இன்றைக்கு காலகட்டத்தில் வந்து நம்ம இந்தியா முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா மண்ணினுடைய வளம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு மோசமான நிலையில் தான் வந்து இருக்குது. ஸோ அதற்கு காரணம் வந்து நம்ம தேவைக்கு அதிகமாக வந்து பயன்படுத்தக்கூடிய ரசாயன உரங்கள். தேவைக்கு அதிகமாக வந்து நம்ம ரசாயன உரங்களை வந்து பயன்படுத்துறதுனால மண்ணினுடைய பண்புகள் எல்லாமே வந்து மாறுபடுது. ஸோ ஒரு மண் வந்து வளமாக இருக்குது அப்படின்னா வந்து ஒரு சில அடிப்படை பண்புகளை வச்சு தான் நம்ம வந்து இந்த மண் வந்து வளமாக இருக்குது வளம் இல்லை அப்படின்றத சொல்லுவோம். ஒரு மண்ணினுடைய வளத்தை வந்து நிர்ணயிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையான மூன்று பண்புகள் சொல்லுவோம். அதில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இயற்பியல் பண்புன்னு சொல்லுவோம். இயற்பியல் பண்புகளில் வந்து என்னென்ன வரும்னா மண்ணினுடைய அமைப்பு, மண் வந்து என்ன அமைப்பில் இருக்குது, அதாவது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கா இல்லை வந்து லூஸாக இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண்ணினுடைய அமைப்புன்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மண்ணினுடைய நிறம், மண் வந்து என்ன கலரில் இருக்குது அப்படின்றது வந்து மண்ணினுடைய நிறம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மண்ணினுடைய கலவை. ஸோ மண்ணினுடைய கலவைன்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப களியாக இருக்கா இல்லை சரளையாக இருக்கா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண்ணினுடைய கலவை. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மண்ணினுடைய இயற்பியல் பண்புகள் வரும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வேதியியல் பண்புகள்னு சொல்லுவோம். வேதியியல் பண்புகள்னால் வந்து கெமிக்கல் கேரக்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து என்னென்ன வரும்னா வந்து மண்ணில் வந்து என்னென்ன தாது உப்புக்கள் இருக்குது, மண்ணில் வந்து என்னென்ன விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, ஸோ மண்ணில் வந்து என்ன விதமான வேதி வினைகள் நடைபெறுது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேதியியல் பண்புகள் வரும் கெமிக்கல் கேரக்டர்ஸில். ஸோ அடுத்து வந்து மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று உயிரியல் பண்புகள்னு சொல்லுவோம், பயாலஜிக்கல் கேரக்டர்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து என்னென்னா மண்ணில் வந்து என்னென்ன உயிரினங்கள் இருக்குது. ஸோ உயிரினங்கள்னால் வந்து கண்ணுக்கு தெரிகிறது இருக்குது, கண்ணுக்கு தெரியாததும் இருக்குது. ஸோ கண்ணுக்கு தெரிகிறதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மண்புழுக்கள். ஸோ கண்ணுக்கு தெரியாததுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கண்ணுக்கு தெரியாத நிறைய நுண்ணுயிரிகள் வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து நிறைய இருக்குது, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னு சொல்லுவோம், பாக்டீரியா, பூஞ்சானம். ஸோ இந்த மாதிரி நிறைய நுண்ணுயிரிகள் வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து பயாலஜிக்கல் கேரக்டர், உயிரியல் பண்புகள்னு சொல்லுவோம். ஸோ மூன்று பண்புகள் சொன்னோம் நம்ம. ஸோ இந்த மூன்று பண்புகளும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருந்ததுனா தான் அந்த மண் வந்து நல்ல வளமுள்ள மண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த மூன்று பண்புகளில் வந்து ஏதாவது ஒரு பண்புகளில் வந்து ஒரு சின்ன மாற்றம் அடைஞ்சாலும் கண்டிப்பாக வந்து மண் வளம் வந்து குறைஞ்சிருக்குன்றத நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த மூன்று பண்புகளுமே வந்து மண் வளத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்ணினுடைய இயற்பியல் பண்புகள். ஸோ இயற்பியல் பண்புகள் வந்து மண்ணினுடைய அமைப்பு வந்து மாறுது அப்படின்னா வந்து மண் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா என்னாகும், கெட்டியாக இருந்ததுன்னா அந்த மண்ணில் வந்து நம்ம ஏதாவது ஒரு பயிர் வந்து பயிரிடும் போது சரியாக வந்து நமக்கு முளைக்காது, முளைச்சாலும் வந்து வேர் வந்து சரியாக போகாது. ஏன்னா வந்து மண் வந்து ரொம்ப இறுகி போய் கெட்டியாக இருந்ததுன்னா வேரோட்டம் வந்து சரியாக இருக்காது. சரியான வேரோட்டம் இல்லைன்னா என்னாகும், நமக்கு எந்த ஒரு அது தண்ணியும் வந்து சரியாக உறிஞ்சாது, அதே போல் சத்துக்களும் வந்து சரியாக உறிஞ்சாது, அப்போ பயிரினுடைய வளர்ச்சி வந்து குறையும். அப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா வளம் குறைந்த மண்ணுன்னு சொல்லலாம். அதே போல் ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து ரொம்ப சரளையாக இருக்குது அப்படின்னா வந்து அதாவது ரொம்ப மணலாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம எவ்வளோதான் வந்து தண்ணி விட்டாலையும் வந்து தண்ணி கீழ் நோக்கி வந்து போயிட்டே இருக்கும், பயிர்களுக்கு வந்து கிடைக்காது. அதே போல் நம்ம ஏதாவது வந்து உரங்கள் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த உரத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து மேல் மண்ணில் இருந்தால் தான் அந்த பயிர் வந்து அதை உறிஞ்சி எடுத்துக்கும். அதே வந்து மண் வந்து ரொம்ப சரளையாக இருக்குன்ற பட்சத்தில் நம்ம தண்ணி பாசனம் பண்ணுறப்ப அந்த சத்துக்கள் எல்லாமே வந்து அரிமானம் ஏற்பட்டு மண்ணுக்கு கீழே வந்து போயிடும். அப்போ மேல் மண்ணில் எதுவும் ஒரு சத்துக்களும் இருக்காது, பயிர்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ அப்போ என்ன ஆகும், அதுவும் வந்து வளம் குறைந்த மண்ணுன்னு சொல்லலாம். இல்லை வந்து ரொம்ப களியாக இருக்குது அப்படின்னா வந்து ரொம்ப களியாக இருந்ததுன்னா என்னாகும், தண்ணியை வந்து பிடிச்சி வச்சுக்கும். ஸோ அதே போல் களி வந்து எப்போவுமே தண்ணியை பிடிச்சி வச்சுக்கும்.

0: அதே போல் வந்து சத்துக்களையும் வந்து பிடிச்சு வச்சுக்கும். அதாவது நுண்ணூட்ட சத்துக்கள்னு சொல்லுவோம் முக்கியமாக. ஸோ அந்த நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் வந்து களிமண் வந்து பிடிச்சி வச்சுக்கும். அப்போ வந்து என்ன, பயிருக்கு வந்து சரியாக வந்து அந்த நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து கிடைக்காது. ஸோ தண்ணி வந்து ரொம்ப தேங்கிட்டே இருந்ததுன்னா வந்து களிமண்ணில் வந்து என்ன ஆகுனா தண்ணி நிறையா தேங்கிட்டே இருந்ததுன்னா வேரல்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த களிமண்ணில் வந்து நம்ம வந்து காய்கறி பயிர்கள் இந்த மாதிரி பயிர்கள் வந்து பயிரிட முடியாது. வளர்ச்சி இருக்கும், பட் ஆனால் சரியான மகசூல் வந்து கிடைக்காது. என்ன காரணம் அப்படின்னா வந்து களிமண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து பிடிச்சி வச்சுக்கும். ஸோ இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பூ எடுக்கிறது வந்து தூண்டும். அதே போல் முக்கியமாக வந்து காய்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்துறது இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் தான். ஸோ அதே போல் வந்து குவாலிட்டி, அந்த பழங்களுடைய குவாலிட்டி இல்லை காய்கறிகளுடைய குவாலிட்டி தரத்தை வந்து நிர்ணயிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த நுண்ணூட்ட சத்துக்கள். ஸோ இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் என்ன பண்ணும், களிமண் வந்து பிடிச்சி வச்சுக்கும். அப்போ சரியாக வந்து நமக்கு சத்துக்கள் வந்து பயிர்களுக்கு கிடைக்காதனால நமக்கு மகசூல் இழப்பு வந்து ஏற்படும். அதனால் வந்து களிமண்ணில் வந்து மோஸ்ட்லி வந்து காய்கறி பயிர்கள் வந்து பயிரிட மாட்டாங்க. வேறு ஏதாவது அக்ரிகல்ச்சர் கிராப்னு சொல்லக்கூடிய நம்ம நெல் இந்த மாதிரி பயிர், பருத்தி இந்த மாதிரி பயிர்கள் வந்து களிமண்ணில் வந்து பயிரிடுவாங்க. இது வந்து வளம் குறைந்த மண்ணு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இயற்பியல் பண்புகள். ஸோ ரெண்டாவது வந்து நம்ம என்ன சொன்னால் வந்து வேதியியல் பண்புகள்னு சொல்லுவோம், கெமிக்கல் கேரக்டர்னு சொல்லிட்டு. இதில் வந்து என்னென்ன வரும்னு சொன்னோம், நம்ம வந்து அதாவது மண்ணில் என்னென்ன தாது உப்புக்கள் இருக்குது, என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, என்னென்ன வேதி வினைகள் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நடைபெறுது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேதியியல் பண்புகள் வரும். இப்போ சப்போஸ் வந்து வேதியியல் பண்புகள் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் அடையுது அப்படின்னா, இப்போ வேதியியல் பண்புகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் சொல்கிறோம். ஸோ ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறையா வந்து ஒரு பயிர் வளரணும்னா வந்து 16 வகையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஸோ இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நிலை ஊட்டச்சத்துக்கள்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேரூட்டச்சத்துக்கள்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசு. ஸோ இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னா பேரூட்டச்சத்துக்கள்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்னென்ன வரும்னா வந்து கால்சியம், மெக்னீசியம், சல்பர், இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்களில் வரும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நுண்ணூட்ட சத்துக்கள்னு சொல்லுவோம். ஸோ நுண்ணூட்ட சத்துக்கள்னால் வந்து ஜிங்கு, போரான், காப்பர், அயன், குளோரின், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நுண்ணூட்ட சத்துக்களில் வரும். அந்த 16 சத்துக்களும் வந்து ஈக்குவலாக, அதாவது சரி விகிதமாக வந்து பயிர்களுக்கு கிடைச்சாதான் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்து நமக்கு மகசூல் வந்து எடுக்க முடியும். ஸோ ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தலைச்சத்து இருக்குது அப்படின்னா, தலைச்சத்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதாவது வந்து வளர்ச்சியை வந்து துரிதப்படுத்தும். நம்ம தலைச்சத்து கொடுத்தோங்கன்னா பயிரினுடைய வளர்ச்சி வந்து மேம்படும். ஸோ தலைச்சத்து வந்து எதில் இருக்குன்னா நம்ம யூரியா வந்து போடுறோம். ஸோ அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பச்சை பசேன்னு வந்து பயிர் வந்து செழுமையாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன காரணம்னா வந்து அது வந்து வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மணிச்சத்து, பாஸ்பரஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன வேலையை செய்யும்னு பார்த்திங்கன்னா பயிரில் முக்கியமான வேலை, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வேர் வளர்ச்சியை வந்து துரிதப்படுத்தும், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தண்டு வளர்ச்சியை வந்து துரிதப்படுத்தும். இந்த மணிச்சத்து வந்து மெயினாக வந்து இந்த வேலையை தான் வந்து பயிர்களில் செய்யுது. அடுத்து வந்து சாம்பல் சத்துன்னு சொல்லுவோம், பொட்டாசு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து மகசூலை வந்து அதிகரிக்கும். ஸோ மகசூலை அதிகரிக்கிறது இந்த சாம்பல் சத்து தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம்னு சொல்லுவோம், கால்சியம்ன்ற சுண்ணாம்பு சத்து. ஸோ இது வந்து பயிரில் என்ன வேலையை செய்யும் அப்படின்னா வந்து அதாவது பழங்களுடைய அந்த தோல் வந்து கடினமாகிறதுக்கு இதுக்கு எல்லாமே வந்து இந்த சுண்ணாம்பு சத்து தான் காரணம். சப்போஸ் வந்து சுண்ணாம்பு சத்து வந்து நமக்கு மண்ணில் வந்து கம்மியாக இருக்குன்னா வந்து பழங்களில் இப்போ தக்காளி பழம் இருக்குன்னா அதனுடைய தோலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து சுண்ணாம்பு சத்து வந்து கம்மியாக இருக்குன்றது அர்த்தம். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மெக்னீசியம் இலைகளில் வந்து பச்சையத்தை வந்து உருவாக்கும். ஸோ இந்த இலை வந்து பச்சையாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து மெக்னீசியம் தான். மெக்னீசியம் வந்து கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு வந்து சரியாக வந்து பச்சையம் வந்து இலையில் வந்து இருக்காது, இலை வந்து ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி மஞ்சள் அடித்த மாதிரி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா மெக்னீசியம் வந்து முக்கியமாக என்ன வேலையை செய்யணும்னா வந்து பச்சையத்தை வந்து உருவாக்கும். ஸோ இலைகளில் வந்து பச்சையம் இருந்தால் தான் நமக்கு பயிர்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒளிச்சேர்க்கை நடைபெறும். ஒளிச்சேர்க்கை நடந்தால் தான் நமக்கு வந்து உணவுப் பொருள் உற்பத்தி நடைபெறும். ஸோ மெக்னீசியம் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ அடுத்து வந்து சல்பர், கந்தக சத்துன்னு சொல்லுவோம். இது வந்து கம்மியாக இருந்ததுன்னா பயிர்களில் வந்து அந்த குருத்து வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்கும், சரிங்களா? ஸோ அடுத்து வந்து நுண்ணூட்ட சத்துக்கள்னு சொல்லுவோம், மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜிங்கு, போரான், மெக்னீசியம், சல்பர், குளோரின், இதெல்லாம் வந்து நுண்ணூட்ட சத்துக்கள்னு சொல்லுவோம். ஸோ இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து என்ன வேலையை செய்யணும்னா முன்ன சொன்ன மாதிரி மெயினாக வந்து பூக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தும், காய்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தும். காய்கள் வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்கு அந்த நுண்ணூட்ட சத்துக்கள் தான் காரணம். பழங்கள் வந்து வந்த அப்புறம் அதனுடைய குவாலிட்டி அதை வந்து நிர்ணயிக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நுண்ணூட்ட சத்துக்கள் தான் வந்து முக்கியமாக காரணம். ஸோ இதுவும் வந்து கண்டிப்பாக வந்து பயிர்களுக்கு தேவை.
1: தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல்.

ஸோ உயிரியல் பண்புகளில் என்னென்னா வந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய நுண்ணுயிர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மண்புழு. ஸோ மண்புழு வந்து நம்ம உழவனுடைய நண்பன்னு சொல்லுவோம். உழவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, அதாவது மண் வந்து உழுது மேல் மண்ணு கீழேயும் கீழ் மண்ணு மேலேயும் வந்து தள்ளி வர்றதுனால மண் வந்து நல்லா லூஸ் ஆகும். ஸோ மண் லூஸ் ஆச்சுன்னா நமக்கு வேரோட்டம் வந்து நல்லா இருக்கும். வேரோட்டம் நல்லா இருந்ததுன்னா நமக்கு நிறைய சத்துக்களை வந்து பயிர்கள் வந்து எடுத்துக்கிட்டு வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும், மகசூல் வந்து அதிகரிக்கும். ஸோ அதே வேலையை தான் வந்து மண்புழுக்களும் வந்து செய்யுது. ஸோ எதுக்கான மண்புழுக்கள் வந்து இந்த வேலையை தான் வந்து நமக்கு மண்ணில் வந்து செய்யுது. அதனால் வந்து மண்புழுக்கள் வந்து கண்டிப்பாக வந்து இன்றியமையாத ஒன்று. ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மண்புழுக்கள்ன்றது வந்து நம்மளால் பார்க்க முடியாத ஒன்றாக வந்து மாறிடுச்சு. இதுக்கு எல்லாம் என்ன காரணம் வந்து நம்ம தேவைக்கு அதிகமாக ரசாயன உரங்களை வந்து பயன்படுத்துறதுனால தான் மண்புழுக்களுடைய எண்ணிக்கை எல்லாமே வந்து குறைஞ்சி போச்சு. ஸோ அடுத்து வந்து உயிரியல் பண்புகளில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்லுவோம். ஸோ நிறைய வந்து பாக்டீரியா பூஞ்சானம் இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா, வந்து மண்ணில் வந்து கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் வந்து இருக்கும். அந்த நுண்ணுயிர்களுடைய வேலை வந்து என்னென்னா வந்து பயிருக்கு வந்து கிடைக்கக்கூடாத நிலையில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து கிடைக்கக்கூடிய நிலைக்கு வந்து மாற்றி கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த நுண்ணுயிர்களுடைய வேலை. ஸோ இந்த நுண்ணுயிர்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து முக்கியமாக அந்த வேலையை செய்யும். இன்னொன்று வந்து என்ன பண்ணுன்னா வந்து இயற்கையாக வந்து நம்ம மண்ணில் வந்து சத்துக்கள் வந்து எப்படி வந்து பயிர்களுக்கு கிடைக்கிதுன்னா, இப்போ ஒரு பொருள் சப்போஸ் ஒரு மரம் இருக்கு, மரத்தினுடைய இலையை வந்து கீழே விழுது அப்படின்னா அது வந்து அப்படியே இருக்க போகிறதில்ல, கொஞ்ச நாள் கழித்து அந்த இலையோ இல்லை வேறு ஏதாவது வந்து பயிர் கழிவுகளோ இருந்துச்சுன்னா அது வந்து மக்கி உரமாகும். ஸோ மக்கி உரமாகிறது அந்த மக்க வைக்கிறது எதுனா வந்து மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் தான். ஸோ அந்த நுண்ணுயிர்கள் தான் வந்து அந்த பொருளை வந்து மக்க வச்சு இயற்கையாக வந்து நமக்கு திருப்பியும் வந்து உரமாக வந்து மாற்றி சத்துக்களை வந்து பயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய இது வந்து அந்த நுண்ணுயிர்கள் தான். நம்ம என்ன பண்ணிட்டோம் வந்து இப்போ ரசாயன உரங்களை போட்டு அந்த நுண்ணுயிர் ஃபுல்லாக வந்து நம்ம அழிச்சிட்டோம். ஏன்னா ரசாயன உரங்கள் போடுறப்ப நம்ம மண்புழுவே வந்து இப்போ எல்லாமே வந்து அழிஞ்சிருச்சு. மண்புழுவே வந்து எங்கேயும் வந்து பார்க்க முடியறதில்ல. மண்ணு வந்து நுண்ணுயிர்கள் இல்லாதனால ஒரு பொருள் வந்து நமக்கு விழுது மண்ணில்னா அதை மக்க வைக்கிறதுக்கு வந்து லேட் ஆகுது. அதை மக்க வைக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் இல்லாதனால இயற்கையாக கிடைக்கக்கூடிய சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்கிறதுல. இதனால தான் வந்து நமக்கு இனி வரும் காலங்கிறதுல ரசாயன உரங்களுடைய தேவை வந்து அதிகமாகுது. முன்னாடி வந்து ஒரு விவசாயி

0: வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏக்கருக்கு வந்து 2 மூட்டை யூரியா போட்டிருப்பாங்க. இன்னைக்கே வந்து அதே 2 மூட்டை யூரியா போடுறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 3 மூட்டை போடுவார் இல்லை 4 மூட்டை போடுவார், எக்ஸ்ட்ரா தான் போடுறாரு. இருக்க இருக்க ரசாயன உரங்களுடைய தேவை வந்து எதனால் வந்து அதிகரிக்குதுன்னா மண்ணில் இருக்கக்கூடிய இயற்கையாக கிடைக்கக்கூடிய சத்துக்கள் வந்து கிடைக்காம போனது தான் முக்கிய காரணம். இதுதான் வந்து பயாலஜிக்கல் கேரக்டர், உயிரியல் பண்புகள்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 பண்புகளையும் வந்து நம்ம சரியாக வந்து பாதுகாத்துக்கிட்டால் தான் நம்ம மண் வளம் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம ரசாயன உரங்கள் போடுறதுனால என்ன தீமை வந்தது அப்படின்னா வந்து ரசாயன உரங்களை போடுறதுனால மண்ணில் வந்து இருக்கக்கூடிய உயிரினங்கள் வந்து அழிய ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் வந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய புழுக்கள், மண்புழுக்கள் வந்து இறந்து போச்சு. மண்புழு வந்து இறந்து போனதுனால என்னாச்சுன்னா மண்ணு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இறுகி போய் கெட்டி ஆயிடுச்சு. முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணை வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பொலப்பொழப்பு தன்மையாக இருக்கும். நம்ம நார்மலாக வந்து நம்ம கையை வச்சு நம்ம மண்ணை வந்து தோண்டக்கூடிய ஒரு நிலை வந்து முன்னாடி இருந்தது, ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடப்பாறை போட்டு தோண்டினாலே நம்மளால் வந்து மண்ணை வந்து தோண்ட முடிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு வந்து மண் வந்து இறுகி போய் கெட்டியாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் வந்து அந்த மண்புழுக்கள் வந்து இல்லாததுனால தான், இது ஒரு காரணம். ஃபஸ்ட்டு வந்து உயிரியல் பண்புகளில் மாற்றம் அடைஞ்சிருச்சு, அடுத்து வந்து இயற்பியல் பண்புகள், மண்ணினுடைய அமைப்பும் வந்து மாறி போச்சு. அடுத்து 3வது வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், கெமிக்கல் கேரக்டர், அதுவுமே வந்து மாறி போச்சு. இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன 3 பண்புகளுமே வந்து மாறி போயிடுச்சு. இந்த 3 பண்புகளுமே மாறினதுனால என்னாச்சுன்னா மண் வளம் வந்து குறைஞ்சி போச்சு. இந்த மண் வளத்தை வந்து திருப்பியும் வந்து நம்ம மீட்டெடுக்கணும், மண் வளத்தை வந்து அதிகப்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் நிறைய வந்து இயற்கை முறை விவசாயத்தை வந்து ஊக்குவிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி நிறைய திட்டங்களை வந்து விவசாயிகளுக்கு வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அதே போல் இயற்கை முறையில் விளையக்கூடிய விளைபொருட்கள் வந்து தனியாக வந்து விளையிட்டுருந்துச்சும் அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக நிறைய வந்து சலுகைகளை வந்து விவசாயிகளுக்கு கொடுத்தாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து விவசாயிகள் மத்தியில் வந்து நிறைய விழிப்புணர்வு பயிற்சிகள் இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து நிறைய வேளாண்மை துறை மூலயமா இல்லை மற்ற சகோதர துறைகள் மூலயமா வந்து நிறைய பயிற்சிகள் வந்து விவசாயிகளுக்கு வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, விவசாயிகளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சு இனிமேல் வந்து நம்மளும் வந்து இயற்கை முறையில் வந்து விவசாயம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து கண்டிப்பாக வந்து மாறினாங்க. மாறிட்டு வந்து நிறைய விவசாயிகள் வந்து பண்ணாங்க. ஏன்னா வந்து நம்ம ரசாயனங்களை வந்து போடுறதுனால செலவினங்கள் வந்து அதிகமாகுது. ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மகசூல் எடுத்துடுறோம், பட் ஆனால் நமக்கு பண்ணக்கூடிய செலவினங்கள்னு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ செலவு அதிகமாகிறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய நிகர வருமானம் வந்து குறையுது. ஸோ விவசாயத்தில் செலவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உரச்செலவு. ஸோ உரச்செலவுக்காக வந்து ஒரு பெரும்பாலான தொகையை வந்து விவசாயிகள் வந்து செலவழிச்சிடுறாங்க. ஸோ அதை வந்து குறைக்கணும்னா வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இயற்கை முறையில் வந்து விவசாயம் பண்ணணும், ரசாயன உரங்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம குறைக்கணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கிய காரணம் என்னென்னா வந்து நம்ம ரசாயன உரங்களை வந்து போட்டு விளைவிக்கக்கூடிய எல்லா விளைபொருட்களுமே வந்து பார்த்திங்கன்னா நச்சுத்தன்மை வந்து அதிகமாக இருக்குது. அதை வந்து நம்ம சாப்பிட்றது மூலயமா நம்மளுடைய உடல்நிலையும் வந்து நமக்கு பாதிக்கப்படுது. முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் வந்து 100% இருக்காங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5% பேத்துக்கு தான் வந்து பிபி சுகர் இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் வந்து இருந்தது. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50% பேத்துக்கு வந்து பிபி சுகர் வந்து இருக்குது. இதுக்கு எல்லாமே காரணம் அந்த ரசாயன உரங்களை வந்து போட்டு விளைவிக்கக்கூடிய விளைபொருட்களில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை தான். ஸோ அதையும் வந்து நம்ம குறைக்கணும். இதில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்ன ஆச்சுன்னா இயற்கை முறையில் வந்து பண்ணுறப்ப வந்து திடீர்னு வந்து மாறினதுனால அவருக்கு வந்து மகசூல் வந்து குறைஞ்சது. அப்போ மகசூல் வந்து குறைஞ்சதுனால அவருக்கு வந்து வருமான இழப்பு வந்து ஏற்பட்டுச்சு. தொடர்ச்சியாக ரசாயன உரங்களை வந்து பயன்படுத்துகிறப்ப நமக்கு மண் வளம் வந்து குறையுது. மண்ணை வந்து திருப்பி வந்து பழைய நிலைமைக்கு வந்து கொண்டு வரணும், பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னா எப்படி, மண்ணில் வந்து நுண்ணுயிர்களுடைய கட்டமைப்பை வந்து ஏற்படுத்தணும். ஏன்னா மண்ணில் நுண்ணுயிர்கள் வந்து இருந்தால் தான் வந்து அந்த இயற்கையை வந்து சத்துக்கள் வந்து பயிர்களுக்கு எடுத்து கொடுக்கும். அந்த கட்டமைப்பை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கால அவகாசம் வந்து கண்டிப்பாக தேவை. அது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 வருஷம் ஆகலாம் இல்லை 2 வருஷம் ஆகலாம். ஸோ அது எதை பொறுத்துனா நீங்கள் கொடுக்கக்கூடிய இடுபொருட்கள். நீங்கள் வந்து ரசாயன உரங்களை ஃபுல்லாக தவிர்த்துட்டு இயற்கை உரங்களே வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு 1 வருஷம் 2 வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மண் வந்து திருப்பி பழைய நிலைமைக்கு வந்து மாறிடும், கட்டமைப்பு வந்து நல்லா வந்து மேம்படும். அப்போ என்னாகும், உங்களுக்கு மண்ணினுடைய அமைப்பு வந்து மாறிடும், மண் வந்து பழைய நிலைமைக்கு மாறிடும்.
1: இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் இதுவரை ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் எம் அருண்ராஜ் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம்.

0: தொடர்வது வேளாண் தகவல்.
1: இன்றைய வேளாண் தகவல் பகுதியில் மழை காலத்தில் பயிர்களை காக்கும் முறைகள் குறித்து தெரிந்து கொள்வோம். மழை காலத்தில் பயிர்களில் தோன்றும் வாடல், வேரழுகள் மற்றும் தண்டழுகள் நோய் காரணிகளான ஃபியூசோரியம், ரைசோக்டோனியா, ஸ்க்லிரோசியம் பூஞ்சாணங்களை கட்டுப்படுத்தி விளைச்சலை அதிகரிக்கலாம். உயிரியல் முறையில் பருத்தி, பயறு வகைகள், எண்ணெய் வித்து பயிர்கள், காய்கறிகள், மலர்கள், பழப்பயிர்களில் நோய்களை கட்டுப்படுத்தலாம். இதற்கு விதைக்கும் முன்பே 1 கிலோ விதைக்கு ட்ரைகோடர்மா விருடி 4 கிராம், 10 கிராம் பேசிலஸ் கலந்து விதை நேர்த்தி செய்தால் அனைத்து நோய்களும் கட்டுப்படுத்தப்படும். மண்ணில் ஹெக்டேருக்கு 2.5 கிலோ ட்ரைகோடர்மா விருடி அல்லது பேசிலஸை 50 கிலோ மக்கிய உரத்துடன் கலந்து 10 முதல் 15 நாட்கள் நிழலில் வைத்திருந்து இடுவதன் மூலம் வேர் அழுகளையும் வாடல் நோய்களையும் கட்டுப்படுத்தலாம். வேப்பம் புண்ணாக்கு ஹெக்டேருக்கு 250 கிலோ இடும்போது மண்ணில் தோன்றும் நோய்கள் கட்டுப்படுத்தப்படுகிறது. வேதியியல் முறையில் கார்பன்டிசம் மருந்தை 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்கலாம். கார்பன்டிசம் மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் கலந்து பாதிக்கப்பட்ட செடிகள் அவற்றின் தூர்களில் ஊற்றினால் மண் மூலம் தோன்றும் வாடல், வேர் அழுகளை கட்டுப்படுத்தலாம். மேன்கோசெப் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு லிட்டருக்கு 2 கிராம் கலந்து தெளித்தால் இலை மூலம் பரவும் நோய்களையும் கட்டுப்படுத்தலாம். ஸ்ட்ரெப்டோமைசின் சல்பேட் லிட்டருக்கு தண்ணீருக்கு 0.5 கிராம் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் கலந்து தெளித்தால் பாக்டீரியா நோய்களை கட்டுப்படுத்தலாம். நோயுற்ற நாற்றுகளை நடக்கூடாது. அளவான தலைச்சத்து, மணிச்சத்து, அதிகமான சாம்பல் சத்து அளிப்பதன் மூலம் நோய் தாக்கத்தை குறைக்கலாம் என மதுரை வேளாண் அறிவியல் நிலையம் தொழில்நுட்ப வல்லுநர் தெரிவிக்கின்றார்.
0: இதுவரை வேளாண் தகவல் நிகழ்ச்சியில் சோலார் டிரையர் குறித்த தகவல்கள் கேட்டீர்கள். இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை: மண் வளம் இருந்தால் மக்களின் வளம் பெருகும். மண் வளம் இருந்தால் மக்களின் வளம் பெருகும். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். விடை பெறும் முன் வறண்ட வானிலை மற்றும் திடீர் மழை போன்ற சூழ்நிலைகள் வேர் அழுகல் நோய் தோன்றுவதற்கு ஏதுவான காரணிகளாக உள்ளது. இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சி.

வணக்கங்கள். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி

0: விஷ்ணவ் இதற்காக 3,15,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 4,47,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாற்றியமைக்கப்பட்ட கேலோ இந்தியா திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறிய அவர், அடுத்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்திற்காக 36,441 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தேசிய விளையாட்டு அமைப்புகளுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இதற்கிடையே விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு விவசாயிகளின் பொருளாதார பாதுகாப்பை மேலும் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த முடிவை மேற்கொண்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இதுவரை இல்லாத அளவிற்கு வாக்கு சதவீதம் பதிவானதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமார் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தேர்தலில் 86% அளவிற்கு வாக்குப்பதிவு நடைபெற்றதை சுட்டிக்காட்டினார். நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழகத்தில் பதிவான அதிக அளவு வாக்கு சதவீதமாக இது உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்காக வாக்காளர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு யானேஷ்குமார் கூறினார். தமிழகத்தில் குடிநீர் விநியோகம் மற்றும் நீர் ஆதாரங்களை மேம்படுத்துவதற்கான பணிகளை மேற்கொள்வதற்காக 340 கோடி ரூபாயை மாநில அரசு ஒதுக்கியுள்ளது. இன்று சென்னையில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இதுதொடர்பாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குடிநீர் தட்டுப்பாடு இன்றி கிடைப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த நிலைப்பாட்டில் முதலமைச்சர் திரு விஜய் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் தவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் காரணமாக தொழில் முதலீடுகள் அதிகரிக்கும் என்றார். உயர் மருத்துவ படிப்பிற்கான இடங்களை தவேக அரசுதான் மத்திய அரசுக்கு விட்டுக் கொடுத்துள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளது தவறானது என்றும் திரு அருண்ராஜ் தெளிவுபடுத்தினார். உரங்கள் மற்றும் வேளாண் இடுபொருட்களின் விநியோகம் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். விவசாயிகளுக்கு சிறந்த சேவைகளை இந்த நிறுவனம் வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் தெரிவித்து வரும் கருத்துகள் ஏற்புடையது அல்ல என்று கூறினார். மேகதாது போன்ற முக்கிய பிரச்சினைகளில் கூட முதலமைச்சர் திரு விஜய் கருத்துக்களை தெரிவிக்காமல் மௌனம் காப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார். திருச்சி கிழக்கு, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை மற்றும் கரூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் பிரீத்தி பவார் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் ஜாம்பியாவின் கேத்ரின் வேப்பை வென்றார். ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அங்குஷ் பங்கல் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் கனடாவின் ஜோஷ்வா அஃபாரியை வென்றார். ஜெய்ஸ்மின் லம்போரியாவும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஜூடோ பிரிவில் அஷ்மிதா தே, யாமினி மற்றும் ஹர்ஷ் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. விஜானி ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் மார்டின் க்ரூமிக்கை வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், அறிவியல் வெள்ளி. இன்றைய நிகழ்ச்சியில் மாசுபாடுகளும் மனித நடவடிக்கைகளும் தகவல்கள் கேட்கலாம்.

0: வழங்குபவர் முனைவர் இ பிரேமா அவர்கள்.
1: நீர், நெருப்பு, காற்று இம்மூன்றும் மனித உடலுக்கும் இயற்கைக்கும் சரி விகிதத்தில் அத்தியாவசியமானது. இவை இல்லாமல் இயங்குவது கடினம். இம்மூன்றையும் நீண்ட காலம் தக்க வைத்து கொள்ள வேண்டுமென்றால் அவற்றை மாசுபடுத்தாமல் பாதுகாக்க வேண்டும். இயற்கை வளத்தை பாதுகாப்பதற்கு பல வழிகள் இருக்கின்றன. பல வழிகள் இருந்தும் சிலர் சாக்கு போக்கு சொல்லி சுற்றுச்சூழலை பாதுகாக்காமல் இருக்கின்றார்கள். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்ற பழமொழிக்கேற்ப சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நம் கடமை என்று அவர்களது கடமையை செய்கிறார்கள். வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்ற பழமொழிக்கிணங்க இயற்கைக்கு நாம் எதை செய்கின்றோமோ இயற்கை அதைவிட பல மடங்காக நமக்கு செய்யும். நீர் மாசுபாடு என்பது ஆறு, ஏரி அல்லது கிணறு அழுக்காக மாறுவது மட்டுமல்ல, தொழிற்சாலை கழிவுகள், சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர், அதிகப்படியான ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் நீரில் கலக்கும்போது நீரின் இயற்கை சமநிலை பாதிக்கப்படுகிறது. இதன் விளைவாக நீரின் நிறம், மனம், சுவை மட்டுமல்லாமல் அதில் வாழும் உயிரினங்களின் வாழ்வும் பாதிக்கப்படுகின்றன. ஐஐடி சென்னை, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, நடத்தப்பட்ட பரிசோதனையில் பல்வேறு நீர் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு நீரின் pH, பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன், நீரின் திறம் என்பதை ஆய்வு செய்து ஆக்சிஜன் கரைந்து போவது மற்றும் BOD மற்றும் COD போன்ற அளவுகளில் ஆய்வு செய்யப்பட்டன. BOD மற்றும் COD என்பது என்னவென்றால் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் மற்றும் கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் என்பது ஆகும். இதன் தரம் மற்றும் அளவும் திறனும் குறைந்ததும் உயிரியல் ஆக்சிஜன் அதிகரித்ததும் இந்த ஆய்வில் கண்டறியப்பட்டது. மேலும் சில இடங்களில் நுண்ணுயிர் மாசுபடும் கனிம உலோகங்களின் தடயங்களும் காணப்பட்டன. இந்த முடிவுகள் நீர் மாசுபாடு மனித ஆரோக்கியத்துக்கும் உயிரியல் சமநிலைக்கும் எவ்வளவு ஆபத்து என்பதை அறிவியல் ரீதியாக வெளிப்படுத்துகின்றன. நீர் மாசுபாட்டின் தாக்கம் குடிநீரில் மட்டுமல்ல, விவசாயம், மீன்வளம் போன்றவற்றிலும் அதிகரித்துள்ளன. காற்று மாசுபாடு மற்றொரு மிகப்பெரிய சவாலாகும். வாகனங்களிலிருந்து வெளிவரும் புகை, தொழிற்சாலைகளின் வாயுக்கள், நிலக்கரி மற்றும் பெட்ரோல் எரிப்பினால் உருவாகும் கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு மற்றும் நுண் துகள்கள் காற்றின் தரத்தை மோசமாக்குகின்றன. இதனால் ஹாஸ்துமா, நுரையீரல் நோய்கள், இதய நோய்கள் போன்றவை அதிகரிக்கின்றன. அதே நேரத்தில் பசுங்குடி வாயுக்கள் பூமியின் வெப்பநிலையை உயர்த்தி காலநிலை மாற்றத்தை வேகப்படுத்துகின்றன. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அரசின் சட்டங்களில் மட்டுமல்ல, ஒவ்வொரு தனி மனிதனின் அன்றாட வாழ்க்கை முறையிலும் உள்ளது. ஒரு முறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்பது, குப்பைகளை தரம் பிரித்து அகற்றுவது, நீரை வீணாக்காமல் பயன்படுத்துவது, மரங்களை வளர்ப்பது, பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது போன்ற சிறிய செயல்கள் பெரிய சுற்றுச்சூழல் மாற்றத்தை உருவாக்குகின்றன. அறிவியல் நமக்கு பிரச்சனையை விளக்குகிறது, ஆனால் தீர்வு என்பது சமூகத்தின் கையில்தான் இருக்கிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பது ஒவ்வொரு குடிமகனின் மேல் விழுந்த தலையாய கடமையாக இருக்கிறது. சுற்றுலாவுக்காக கடலுக்கு சென்று தண்ணீரில் நனைத்தால் கடலிலிருந்து பலவிதமான குப்பைகளும் நமது காலில் வந்து சிக்கிக் கொள்ளுகின்றன. அவை நம் காலில் படும்போதே அரிப்பும் எரிச்சலும் வருகிறது. குப்பைகளின் முனைகள் மீன்களிலோ கடலில் உள்ள மற்ற ஜீவராசிகளின் மீது உரசும்போது அவைகளின் உயிருக்கு கூட அது மிகவும் ஆபத்தாக அமையக்கூடும். இவை மாசுபடாமல் தடுப்பதற்கு பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க வேண்டும், முடிந்த அளவு தவிர்க்க வேண்டும். சுப காரியங்கள் என்றால் வாழை இலையில் உணவு பரிமாறுவது, பிளாஸ்டிக் பாட்டில்களை வைக்காமல் வருபவர்களுக்கு முன்னர் காலத்தில் உள்ளது போல டம்ளர்களிலோ அல்லது பாட்டில்களிலோ நீரை நாம் வழங்கலாம். பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்து துணிப்பைகளை பயன்படுத்தலாம். பல தொழிற்சாலைகள் சுத்திகரிக்கப்படாத ரசாயன கழிவுகளை நேரடியாக ஆறுகள் மற்றும் கடல்களில் கலக்கின்றன. எண்ணெய் கசிவுகள் கடலில் ஏற்படுத்துகின்றன. கச்சா எண்ணெய் கசிவுகள் கடற்பரப்பில் படர்ந்து சூரிய ஒளியையும் ஆக்சிஜனையும் தடுத்து கடல் சூழலை நாசம் செய்கின்றன. நிலத்தில் பயன்படுத்தப்படும் ரசாயன பூச்சிக்கொல்லிகள் மற்றும் உரங்கள் மழை நீரால் அடித்து செல்லப்பட்டு கடலை அடைகின்றன. நச்சுக்கள் கடந்த கடல் உணவுகள் உண்பதன் மூலம் மனிதர்களுக்கும்

பல்வேறு வகையான நோய்கள் ஏற்படுகின்றன. ரசாயன கழிவுகள் மற்றும் வெப்பநிலை அதிகரிப்பால் கடலில் பல்லுயிரிகளின் ஆதாரமான பவளப்பாறைகள் பெருமளவில் அழிகின்றன. ஆகையால் இத்தகைய மாசுபாடுகளை தவிர்க்க பிளாஸ்டிக்கு பதிலாக மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை பயன்படுத்த வேண்டும். கழிவு மேலாண்மை துறை மூலமாக தொழிற்சாலை மற்றும் வீடுகளில் உருவாகும் கழிவுகளை கடினமாக இருப்பினும் அறிவியல் பூர்வமாக சுத்திகரித்த பின்னரே நீர்நிலைகளில் கலக்க அனுமதிக்க வேண்டும். கடற்கரை தூய்மைப்படுத்தலுக்கு தன்னார்வலர்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளில் உள்ள NSS, NCC, YRC இளைஞர் செஞ்சிலுவை சங்கங்கள் மூலமாக கடற்கரையில் சேரும் குப்பைகளை அகற்றுதல் வேண்டும். கடலில் குப்பைகளை வீசும் கப்பல்கள் மீது கட்டாய அபராதம் விதித்தல் வேண்டும். இது போன்ற நடவடிக்கைகளை நாம் எடுப்பதன் மூலம் இந்த மாசுபாடுகளை குறைக்க நம்மால் இயலும். கடல்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் பூமியின் சுற்றுச்சூழல் சமநிலை பாதுகாக்கப்படும். நீர் மாசுபாட்டை குறைக்கும் மேம்பட்ட தொழில்நுட்ப முறைகளையும்

0: மற்றும் வீடுகளில் உருவாகும் கழிவுகளை கடினமாக இருப்பினும் அறிவியல் பூர்வமாக சுத்திகரித்த பின்னரே நீர்நிலைகளில் கலக்க அனுமதிக்க வேண்டும். கடற்கரை தூய்மைப்படுத்தலுக்கு தன்னார்வலர்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளில் உள்ள NSS, NCC, YRC இளைஞர் செஞ்சிலுவை சங்கங்கள் மூலமாக கடற்கரையில் சேரும் குப்பைகளை அகற்றுதல் வேண்டும். கடலில் குப்பைகளை வீசும் கப்பல்கள் மீது கட்டாய அபராதம் விதித்தல் வேண்டும். இது போன்ற நடவடிக்கைகளை நாம் எடுப்பதன் மூலம் இந்த மாசுபாடுகளை குறைக்க நம்மால் இயலும். கடல்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் பூமியின் சுற்றுச்சூழல் சமநிலை பாதுகாக்கப்படும். நீர் மாசுபாட்டை குறைக்கும் மேம்பட்ட தொழில்நுட்ப முறைகளையும் நாம் பயன்படுத்தலாம். மேம்பட்ட கழிவு நீர் சுத்திகரிப்பு, செயல்படுத்தப்பட்ட கார்பன் மெம்பிரேன் வடிகட்டுதல், ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ், கிருமிநாசினி போன்ற தொழில்நுட்பங்கள் மூலம் தீங்கு விளைவிக்கும் மாசுக்கள் மற்றும் நுண்ணுயிரிகள் அகற்றப்படுகின்றன. பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள், பாசிகள் மற்றும் தாவரங்களை பயன்படுத்தி நச்சு வேதிப்பொருட்களை இயற்கை முறையில் சிதைத்து நீரை தூய்மைப்படுத்தும் முறை உயிரியல் சீரமைப்பு முறையாகும். இதன் மூலம் நீர் மாசுபாட்டை வெகுவாக நாம் குறைக்கலாம். நீர் மாசுபாட்டை தடுக்கும் மேம்பட்ட நவீன முறைகள் நானோ தொழில்நுட்பம். நானோ துகள்கள் மற்றும் நானோ பொருட்கள் மூலம் கன உலோகங்கள், சாய பொருட்கள், பூச்சிக்கொல்லிகள் மற்றும் பிற மாசுபடுத்திகளை மிகுந்த திறனுடன் அகற்ற முடியும். இரண்டாவதாக, செயற்கை ஈரநிலங்கள் அதாவது கன்ஸ்ட்ரக்டட் வெட்லேண்ட்ஸ் போன்ற நீர்வாழ் தாவரங்கள் மற்றும் நுண்ணுயிரிகளை பயன்படுத்தி கழிவு நீரை இயற்கையான முறையில் வடிகட்டி சுத்திகரிக்கும் செயற்கை ஈரநிலை அமைப்புதான் செயற்கை ஈரநிலங்களாகும். அடுத்ததாக, தாவர சீரமைப்பு. சில சிறப்பு தாவரங்கள் மாசடைந்த நீர் மற்றும் மண்ணில் உள்ள கன உலோகங்கள் மற்றும் நச்சு பொருட்களை உறிஞ்சி அகற்றுகின்றன. இயற்கை கொடுத்த வரமாகும். பொருட்களின் இணையம். பொருட்களின் இணையம் அடிப்படையிலான நீர் தர கண்காணிப்பு என்பதை நாம் வெகுவாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய கட்டாய சூழலில் உள்ளோம். அதாவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வாட்டர் மானிட்டரிங் என்பது அறிவார்ந்த சென்சார்கள் அதாவது ஸ்மார்ட் சென்சார்ஸ் மூலம் நீரின் தரம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு மாசுபாடு ஏற்பட்டவுடன் உடனடியாக கண்டறியப்படுகிறது. கழிவுகளை மறுசுழற்சி செய்து அவற்றிலிருந்து ஆற்றலை உற்பத்தி செய்வதன் மூலமும் திறந்தவெளி கழிவு எரிப்பை தடுத்து காற்று மாசுபாட்டையும் குறைக்கிறது. சொல்லப்பட்ட நவீன முறைகளின்படி மாசில்லாத நீரையும் காற்றையும் உருவாக்கி அதை காப்பாற்றுவோம். நல்ல சுற்றுச்சூழலை உருவாக்குவோம். இயற்கையை நாம் முன்னோர்களிடமிருந்து பெற்ற சொத்தாக அல்ல, நம் பிள்ளைகளிடமிருந்து கடனாக பெற்றிருக்கிறோம் என்ற அழகான சிந்தனை சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் அவசியத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. சுற்றுச்சூழல் என்பது வெறும் மரங்களும் மலைகளும் ஆறுகளும் மட்டுமல்ல. நாம் சுவாசிக்கும் காற்று, குடிக்கும் நீர், உண்ணும் உணவு, வாழும் நிலம், நம்மை சுற்றியுள்ள உயிரினங்கள் அனைத்தும் சுற்றுச்சூழலின் ஒரு பகுதியாகும். சுற்றுச்சூழல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் மனித வாழ்வும் ஆரோக்கியமாக இருக்கும். இன்றைய உலகம் பல்வேறு சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொள்கிறது. காலநிலை மாற்றம், வெப்பநிலை உயர்வு, காடுகளின் அழிவு, நீர் பற்றாக்குறை, காற்று மாசுபாடு, பிளாஸ்டிக் கழிவுகள் ஆகியவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. இந்த பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் மட்டுமே தீர்வு காண முடியாது. ஒவ்வொரு தனி நபரும் தமது பொறுப்பை உணர வேண்டும். மரக்கன்றுகளை நட வேண்டும். ஒரு சுபகாரியம் வருகிறதென்றால் பிறந்த நாளோ திருமண நாளோ அன்று நமக்கு பிடித்த இயற்கைக்கு ஏற்ற மரக்கன்றுகளை நட வேண்டும். ஒரு துளி துளியாக சேர்த்து பெருவெள்ளம் உருவாகிறது. நம் பெரியோர்கள் சிறு துளி பெருவெள்ளம் என்று சொன்னது சரிதான். ஒவ்வொரு மனிதரின் சிறிய செயல்களும் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். முதலாவதாக, மரங்களை நட்டு வளர்ப்பது என்பது மிக மிக முக்கியமான அவசியமான ஒரு கடமையாக அமைகிறது. ஒரு மரம் நமக்கு நிழல் மட்டுமல்ல, உயிர் கொடுக்கும் ஆக்சிஜனையும் வழங்குகிறது. மரங்கள் மழையை ஈர்க்கின்றன, மண்ணை பாதுகாக்கின்றன, பறவைகளும் விலங்குகளும் வாழ்விடமாக இருக்கின்றன. ஒரு குடும்பம்
1: PTI. The Lok Sabha today passed the Registration of Births and Deaths Amendment Bill 2026 amid opposition protests over the police crackdown on students during the Parliament March on 20th of July. Amidst the ruckus, the legislation was cleared without a debate. The bill was taken up for consideration and passage after the House reassembled at noon with BJP MP Dilip Sekia in the chair. It was passed by voice vote amid sloganeering by opposition members, several of whom trooped into the well demanding the presence of Home Minister Amit Shah in the House. Parliamentary Affairs Minister Kiran Rijiju expressed displeasure over the opposition.

0: என்ன பதிலையே காணோம், எங்க போயிட்டாரு இவரு? என்னங்க அடடடா, மனுஷனை காலையில எழுப்பி விட்டா இங்க வந்து சோஃபால இழுத்து போத்திக்கிட்டு தூங்குறாரு. என்னங்க என்னங்க, எழுந்துக்கிறீங்களா இல்லையா?
1: ஐயோ சரளா, இப்ப எதுக்கு நடு ராத்திரியில எழுப்புற?
0: நடு ராத்திரியா? மணி 7 ஆக போகுது.
1: 7 தான ஆகுது, அதுக்குள்ள என்ன? என்ன தூங்க விடு, குட் நைட்.
0: இப்ப எழுந்துக்க போறீங்களா இல்லையா?
1: இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, கொஞ்சம் லேட்டா எழுந்தா தான் என்னவா?
0: ஞாயிற்றுக்கிழமைனா லேட்டா எழுந்திருக்கணும்னு எந்த சட்டத்துல எழுதிருக்கு? வீட்டு வேலை நிறைய இருக்குங்க.
1: இத பாரு சரளா, இது நியாயமே இல்லை. வாரம் முழுக்க ஆபீஸ்ல கடுமையா உழைச்சிட்டு வரேன், இருந்து இருந்து கிடைக்கிறது இந்த சண்டே மட்டும்தான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விட.
0: கரெக்ட், இருந்து இருந்து கிடைக்கிறது இந்த சண்டே மட்டும்தான். சண்டே மட்டும்தான் நீங்க வீட்டுல இருக்கீங்க, அன்னைக்காவது வீட்டு வேலையில எனக்கு உதவியா இருக்கலாம் இல்லையா?
1: ஏன், வாரத்துல 6 நாள் நான் ஆபீஸ்ல நாயா உழைக்கிறேனே, அங்கே எனக்கு உதவியா நீ வரைய இல்லதானே? அதனால இங்கேயும் என்னால உதவி பண்ண முடியாது. குட் நைட்.
0: விளையாடாதீங்க, இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டிய வேலைன்னு நிறைய லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன்.
1: லிஸ்டா?
0: பால் பூத்துக்கு போய் கார்டு வாங்குறதுல இருந்து ஒற்றை அடிக்கிறது, தூசி தட்டுறது, துணி எல்லாம் இஸ்திரி பண்றதுன்னு லிஸ்ட் நிறைய இருக்கு. நீங்க இப்ப எழுந்தாதான் எல்லாம் முடிக்க முடியும். எழுந்துருங்க. அட எழுந்துருங்கண்ணா, பல்ல தேய்ச்சிட்டு வாங்க, ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு வைக்கிறேன். எழுந்துருங்க எழுந்துருங்கண்ணா.
1: என்ன சரளா, இது ஸ்கூல் வாத்தியார் பெரம்பு எடுத்துக்கிட்டு பசங்களை மிரட்டுற மாதிரி மிரட்டுற. கடவுளே, நீயே கஞ்சத்தனமா வாரத்துல ஒரே ஒரு சண்டே தான் கொடுத்துருக்க, அதே சரளா இப்படி பறிக்கிறது எந்த விதத்துல நியாயம்?
0: அங்க என்ன புலம்பல்? என்னங்க, பேஸ்டும் பிரஷும் எடுத்து வச்சிருக்கேன், இப்ப வரீங்களா?
1: அப்படியே நீயே பல் தேய்ச்சறேன்.
0: விளையாடாதீங்க.
1: சரி சரி வரேன். சண்டேல யாரையும் 9 மணிக்கு குறைஞ்சி எழுப்ப கூடாதுன்னு கவர்மெண்ட்ல ஒரு சட்டமே போடணும்.
0: அதெல்லாம் அப்புறம் போட வைக்கலாம், இப்ப சீக்கிரம் வரீங்களா இல்லையா?
1: இரு இரு இரு வரேன். 9 மணிக்கு முன்னால எழுப்புறவங்கள கடுமையா தண்டிக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும்.
0: என்னது?
1: வந்துட்டேன் வந்துட்டேன். சொல்ல போனா சண்டேனா சூரியனே 9 மணிக்கு முன்னாடி உதிக்க கூடாது.
0: இப்ப வர போறீங்களா இல்லையா? உங்களைதான் கேக்குறேன், வரீங்களா இல்லையா?
1: என்ன பண்ணுவேன்,
0: உங்க தலையில ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துவேன்.
1: அஜுஜோ அம்மாலாம் பண்ணாதே, அதோ வந்துற.
2: அம்மா சரளம்மா,
0: இதோ வந்துட்டேன் வந்துட்டேன். என்ன செந்தாமரை இவ்வளவு சீக்கிரம் வேலைக்கு வந்துட்ட?
2: ரெண்டு வீட்டுல ஊருக்கு போய்க்கிறாங்கம்மா, அதான் சீக்கிரம் வந்துட்டேன்.
0: இத பாரு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஒரு வேலையும் ஆகல, அதனால நீ அவசரப்படுத்த கூடாது, கொஞ்சம் நிதானமா வா. நீ வெட்டியா உட்காந்துருப்பியோ வெட்டாம உட்காந்துருப்பியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, போயிட்டு கொஞ்சம் மிருத்துவா. இல்ல இங்கேயே உட்காந்து டிவில சீரியல் பாத்துட்டு அதுக்குள்ள வேலையை முடிச்சிடுறேன்.
2: அதெல்லாம் ஒன்னும் வேணாமா, நான் போய் நம்ம கன்சுவா கண்டுக்குன்னு வரேன்.
0: கன்சுவா? அது யாரு?
2: அதாம்மா பக்கத்து தெரு கோயில்ல மோயா நீல தும்பிக்கையோட குந்திக்கு நிக்கிறாரு.
0: ஓ புள்ளையார சொல்றியா?
2: நான் வரதுங்காட்டியும் உன் வேலையெல்லாம் முடிச்சிருமா, இல்லாங்காட்டி பெஜாரா போடும், வரட்டா?
0: என்ன இப்படி அழுத்துக்கிட்டு போற? ஞாயிற்றுக்கிழமை இப்படி அவசரப்படுத்தினா எப்படி?
1: சரளா, நானும் எல்லாம் பாத்துட்டு தான் இருக்கேன், இது ரொம்ப அநியாயம். உனக்கு ஒரு நியாயம், செந்தாமரைக்கு ஒரு நியாயமா?
0: என்ன சொல்றீங்க?
1: ஞாயிற்றுக்கிழமை அவசரப்படுத்த கூடாதுன்னு செந்தாமரை கிட்ட சொல்றேன், ஆனா பாதி தூக்கத்துல நீ எழுப்பி அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு அவசரப்படுத்துறியே.
0: அதுவும் இதுவும் ஒண்ணாங்க, இது வீட்டு வேலைங்க.
1: அது மட்டும் வீட்டு வேலை இல்லாம காட்டு வேலையே.
0: இப்படி வெட்டியா கேள்வி கேட்டது போதும், உள்ள வந்து சீக்கிரம் காஃபிய சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு வேலையா ஆரம்பிங்க. என்ன அப்படி பாக்குறீங்க?
1: இல்ல உன் கையில சாட்டை இருக்கான்னு பாக்குறேன். சர்க்கஸ்ல ரிங் மாஸ்டர் சாட்டையாலேயே அடிச்சு சிங்கத்தையும் புலியும் வேலை வாங்குவேன, அதே மாதிரிதான் இப்ப பண்ற.
0: சரி சரி சரி, என்ன வர்ணிச்சது போதும், முதல்ல எழுந்துருங்க, வேலையை ஆரம்பிங்க.
1: சரளா, உனக்கு ஒரு பெரிய தத்துவம் தெரியாதுன்னு நினைக்கிறேன், அருமையான தத்துவம்.
0: அப்படியா? அப்படி என்ன தத்துவம்?
1: அப்படி கேளு. ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ஆண்டவன் ஆண்களுக்கு கொடுத்துருக்க வரப்பிரசாதம். ஆண்கள் வாரம் முழுக்க களைச்சு போய் வராங்கல்ல, அந்த களைப்பை போக்கிக்க ஒரு சந்தர்ப்பமாக தான் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவன் படைச்சிருக்கிறான். இதை நான் சொல்லணுமா, பெரிய பெரிய மகான்களும் சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா?
0: அப்படியா? எனக்கு தெரியாது.
1: எனக்கே இப்போதான் தெரியும்.
0: என்னது?
1: இல்லை இல்லை, உனக்கு தெரியாதுங்கிறத இப்போதான் எனக்கு தெரியுங்கிற சொல்ல வந்தேன்.
0: எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, ஆனா இன்னொரு தத்துவம் தெரியும்.
1: அப்படி என்ன தத்துவம்?

0: பொம்பளைங்க வாரம் முழுக்க ஆபீஸ்ல உழைச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சுதந்திர தினம், குடியரசு தினம், பொங்கல், தீபாவளின்னு நிறைய லீவ் அவங்களுக்கு கிடைக்குது.
1: அதுக்கு என்னப்போ?
0: ஆனா பெண்கள் வருஷம் முழுக்க வீட்டுல மாடா உழைக்கிறாங்க, அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் லீவ் கிடையாது, பொங்கல் தீபாவளின்னு லீவும் கிடையாது. சொல்ல போனா அவங்களுக்கு அன்னைக்குதான் ஓவர் டைம் வேலை பார்க்கணும். ஆக பெண்களுக்கு ஓய்வுங்கிறதே கிடையாது. இத நான் சொல்லலங்க, இவ்ளோ பெரிய தத்துவத்தை பெரியவங்க எல்லாம் சொல்லி இருக்காங்க.
1: அப்படியா? எனக்கு தெரியாது.
0: எனக்கே இப்பதானே தெரியும்.
1: என்னது?
0: உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு இப்பதான் தெரியும்னு.
1: என்ன பேசுற நீ? ஆபீஸ்ல வேலை பண்றதும் வீட்டுல வேலை பண்றதும் ஒன்னா? ஆபீஸ்ல மூளைய கசக்கி புழியிடும். எவ்வளவு டென்ஷனை சந்திக்கணும் தெரியுமா? கீழே இருக்கிறவங்க வேலை பண்ண மாட்டாங்க, அவங்க கிட்ட போராடணும். பாஸ் வேற தலைமையில் ஏறி நிப்பாரு, அவரை சமாளிக்கணும். கிளைண்ட்ஸ் என்ன எதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு எரிச்சல் படாம பதில் சொல்லணும், இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும். இதுக்கு நடுவில் அப்பப்போ யூனியன் பிரச்சனை வேற, அதை உடனே கவனிக்கலன்னா ஆபீஸே ஸ்தம்பிச்சு போயிடும். இவ்வளவு பிரச்சனைகள் ஆபீஸ்ல தெரியுமா உனக்கு? இதனால தான் ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் கொடுத்து லீவ் கொடுக்குறாங்க.
0: கரெக்டுங்க, நீங்க சொல்றது தான் கரெக்ட். ஆபீஸ்ல கடுமையா தான் உழைக்கிறீங்க, ஆனா பாருங்க வீட்டுல நாங்க உடம்பு முடியுதோ முடியலையோ அலாரம் வச்சு 5 மணிக்கு எழுந்து பால் வரலன்னா அதுக்கு ஏற்பாடு பண்ணி, காலையில காஃபி சாப்பிடலனா உங்க மூடு ஆஃப் ஆயிடும் பாருங்க. அப்புறம் டிஃபன் பண்ணி, காய்கறி நறுக்கி, சமையல் பண்ணி, உங்களுக்கு டப்பா கட்டி கொடுத்து, இதுக்கு நடுவுல 1008 ஃபோன் கால், அது வேணுமா இது வேணுமான்னு. அப்புறம் துணியை துவச்சி செந்தாமரை வரலனா 10 பாத்திரம் கழுவுறதுலேருந்து வீடு பெருக்கி துடைக்கிறது வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டு துணியை காய போட்டு அது காஞ்சபுரம் மடிச்சு வச்சு, அப்பப்பா மளிகை கடைக்காரரு, பேப்பர் காரரு, கேபிள் காருன்னு இவங்களெல்லாம் டீல் பண்ணிட்டு, வீட்டுக்கு வர விருந்தாளியும் கவனிச்சுக்கிட்டு, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் அனுசரிச்சு போறது தான்.
1: நீ பாட்டுக்கு அடிக்கிட்டே போற.
0: இல்லைங்க, வீட்டில் நாங்களும் இவ்வளோ வேலை விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கும் ஒரு நாள் லீவு கொடுத்து ரெஸ்ட் கொடுத்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா?
1: ஏதோ வீம்புக்கு பேசுகிறனே, நீ சொல்கிற வீட்டு வேலைகளாம் விரல் சொடுக்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் ரொம்ப சுலபமாக பண்ணுற வேலைகள். ஆனால் ஆஃபீஸ் வேலைகளை சமாளிக்கிறது உண்மையிலே ரொம்ப கஷ்டம்.
0: நீங்கள் சொல்கிறது தப்புங்க, ரொம்ப ரொம்ப தப்பு. ஆஃபீஸ் வேலை மாதிரியே வீட்டு வேலையை சமாளிக்கிறதும் கஷ்டம் தாங்க.
1: ஒத்துக்க முடியாது, ஆஃபீஸ் வேலை தான் கஷ்டம்.
0: நமக்குள்ள எதுக்கு வாக்குவாதம்? ஒரு டீல் வச்சுப்போமா?
1: டீலா?
0: சரி, சவால்னே வச்சுக்கங்களேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் லீவ் எடுத்துக்கிறேன், சமையல்ல இருந்து எந்த வேலையும் பண்ண மாட்டேன். நீங்க சொன்னீங்களே விரல் சொடுக்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட்னு ரொம்ப சுலபமா பண்ற வீட்டு வேலைகள், அத நீங்களே சமாளிங்க பாப்போம்.
1: என்னால முடியாதுன்னு நினைச்சியா?
0: நான் எங்க அப்படி சொன்னேன், கண்டிப்பா உங்களால முடியும். அதை நிரூபிச்சு காட்டுங்க. இன்னைக்கு முழுக்க நான் எதுலையும் தலையிட மாட்டேன். வீட்டுல யார் வந்தாலும் என்ன நடந்தாலும் நீங்க தான் சமாளிக்க போறீங்க. என்ன சொல்றீங்க?
1: ஓகே ஓகே, சவால நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன்.
0: என்ன கண்டிஷன்?
1: நான் சவாலை ஜெயிச்சிட்டா இனிமே ஞாயிற்றுக்கிழமையிலயோ லீவ் நாள்லயோ என்ன 9:30 மணிக்கு முன்னாடி எழுப்பவே கூடாது. வீட்டுல இந்த வேலை பண்ணு, அந்த வேலை பண்ணுன்னு ஆர்டர் பண்ணக்கூடாது.
0: அவ்வளவுதானே கண்டிஷனுக்கு? நானும் ஓகே. அதே சமயத்துல எனக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு.
1: என்னது?
0: நான் சவால்ல ஜெயிச்சா இனிமே வாரம் ஒரு நாள் கண்டிப்பா எனக்கு வீட்டு வேலையில இருந்து லீவ் கொடுத்தே ஆகணும்.
1: ஓகே ஓகே. ஆனா பாவம், உனக்கு வாரம் ஒரு நாள் லீவ் கிடைக்கவே போறது இல்ல.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: சவால்ல கண்டிப்பா நான் தானே ஜெயிக்க போறேன்.
0: சரி சரி, ஆல் தி பெஸ்ட்.
1: எனக்கே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. போனா போறது. உனக்கும் ஆல் தி பெஸ்ட்.
0: ஓ, அவ்வளவு கான்ஃபிடண்டா உங்களுக்கு?
2: அம்மா அம்மா,
1: கொஞ்சம் கொஞ்சம் இருங்க, அடுப்பில் கறி போட்டிருக்கிறேன், கிளறி கொடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா, யார்ப்பா நீ?
2: அம்மா இல்லைங்களா?
1: ஏன், அம்மா கிட்ட தான் பேசுவீங்களோ, எங்ககிட்டலாம் பேச மாட்டீங்களோ?
2: அது இல்லை.
1: யார்ப்பா நீ?
2: பேப்பர் கடைக்காரருங்க.
1: அதான் காலையிலே பேப்பர் பையன் போட்டு போயிட்டானே.
2: அதுக்காக வரல, போன மாதம் பேப்பருக்கு காசு வாங்க வந்திருக்கேன்.
1: காசா?
2: என்ன காசான்னு கேட்குறீங்க? நீங்கள் அம்மாவை கூப்பிடுங்க.
1: அது என்ன அம்மாவை கூப்பிடுறது? அதெல்லாம் கிடையாது, எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட சொல்லு.
2: சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, இந்தாங்க பேப்பர் பில்லு 320 ரூபா.
1: 320 ரூபாயா?
2: ஆமாம் சார், அம்மாவுக்கு தெரியும், நீங்கள் அம்மாக்கிட்ட கேளுங்களேன்.

0: மறுபடியும் சொல்றேன், எதுவா இருந்தாலும் என்கிட்ட தான் பேசணும்.
1: சரிங்க, உங்ககிட்டயே பேசுறேன், பணத்தை எடுங்க.
0: இந்த பாரு, அது எப்படி 320 ரூபான்னு எனக்கு தெரிஞ்சாகணும்.
1: தினம் இங்கிலீஷ் தமிழ்ன்னு ரெண்டு பேப்பர் வாங்குறீங்க, அதான் 320 ரூபா.
0: போன மாசம் 3 நாள் பண்டிகை லீவு, அன்னைக்கெல்லாம் பேப்பர் வரல, அதுக்கெல்லாம் காசை கழிக்கணும். கழிக்காம அப்படியே பில்ல போட்டா எப்படி?
1: அது வந்துங்க,
0: நான் யார் தெரியுமா? எங்க ஆபீஸ்ல கோடி கோடிய பணம் பரவலும், அங்கேயே 5 பைசா அங்க இங்க போனாலும் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன். என்ன யாராலும் ஏமாத்த முடியாது.
1: சரிங்க.
0: என்ன சரிங்க? நான் கதையா சொல்லிட்டு இருக்கேன். 2 நாள்னா கிட்டத்தட்ட 9 ரூபாய். அந்த 9 ரூபாய சம்பாதிக்க நான் எவ்வளவு மூளைய கசக்கி பிழிஞ்சு உழைக்கிறேன் தெரியுமா?
1: இல்ல சார், அம்மா
0: அம்மாவது அப்பாவது அதெல்லாம் தெரியாது. 9 ரூபாய் கழிச்சாதான் உனக்கு பணம் தர முடியும். இல்லைனா இது ஏமாத்துறதுக்கு உன் பேர்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஏமாத்து பெறுவி. அதோட
1: சார், அந்த பில்லை கொண்டாங்க.
0: அந்த பயம் இருக்கட்டும். இந்த பிடி பில்லை மாத்தி கொடு.
1: மாத்தி கொடுக்கறதா? நான் அம்மா இருக்கும்போது வந்து பில்ல கொடுத்து பணம் வாங்கிக்கிறேன். மேட்ரு புரியாம பெருசா பேச வந்துட்டாரு ஆடிட்டர்.
0: ஐயோ, என்ன இப்படி மரியாதை பேசிட்டு போறான்?
2: அவன் பில்ல நீட்டினா பணத்தை கொடுக்க வேண்டியது தானே?
0: அவன் இஷ்டத்துக்கு பில் போட்டு நம்மளை கொள்ளையடிப்பான். அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? நான் உழைச்சி சம்பாதிக்கிற காசு இது. இப்படி கணக்கு பார்க்காம எல்லாருக்கும் அள்ளி வீசுறதுனால்தான் நம்ம பட்ஜெட்ல துண்டு விழுந்து மாச கடைசியில விழி பிதுங்க வேண்டியதா இருக்கு.
2: பேசி முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் பேசலாமா?
0: பெருசா என்ன பேச போற?
2: பேப்பர் கடைக்காரு ஏற்கனவே என்கிட்ட வந்து பேசியாச்சு. பேப்பர் போடாத நாளுக்கெல்லாம் பணத்தை கழிச்சுதான் அவர் பில்லு போட்டு கொடுத்துருக்காரு. அன்னைக்கே காசு கொடுத்துருப்பேன், ஆனா சில்லற இல்ல, அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன்னு போயிட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, நீங்க சொன்ன மாதிரி 9 ரூபாய் இல்ல, தமிழ் இங்கிலீஷ் பேப்பர் ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட 18 ரூபாய் கழிச்சிருக்காரு. உங்க ஆபீஸ்ல 5 பைசா அங்க இங்க போனாலும் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களை யாரால ஏமாத்த முடியும்? இதெல்லாம் ஏமாத்துறோம்.
0: சரி சரி சரி, அந்த பேப்பர்காரன் இதை எங்கிட்ட சொல்லிட்டலாம்ல?
2: அவரு எங்க பேச விட்டீங்க? ஏதோ எல்லாம் உங்களுக்கு தான் தெரிஞ்ச மாதிரி விடாம அவனை கத்திட்டு இருந்தீங்க. உங்க ஆபீஸ்ல கத்தி வேலை வாங்கலாங்க, ஆனா இங்க வீட்டுல கத்தினா வேலைக்காகாது. கத்தாம சாதுரியமா பேசிதான் வேலை வாங்கணும்.
0: ஓ, எனக்கே பாடம் எடுக்கிறியா? எல்லாம் தெரியும், நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு முழுக்க லீவுன்னு தானே சொல்லியிருக்க? அப்ப வாய மூடிக்கிட்டு பேசாம உட்காரு, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னது இப்படி மூக்க உறிஞ்சற?
2: இல்லங்க, ஏதோ தீர வாசனை வரல.
0: நான் சொன்ன மாதிரி சாமர்த்தியமா வீட்டு வேலைகளை கவனிக்கிறேனே, அதை பார்த்து உன் வயிறு எரியுது. அதுதான் அந்த தீஞ்ச வாசனை.
2: இல்லைங்க, கிச்சன்லேருந்து தான் அந்த தீஞ்ச வாசனை வருதுன்னு நினைக்கிறேன்.
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது எப்படி கிச்சன்லேருந்து? அய்யோ,
2: எங்க ஓடுறீங்க? என்னங்க என்னங்க என்ன ஆச்சு?
0: இல்ல சொல்லா, அது வந்து அடுப்புல கோஸ் கறி வச்சிருந்தேனா?
2: ஆமா, அதுக்கு என்ன இப்போ
0: கறி? நிஜமாவே கறியா எடுத்து பேப்பர்காரோட பேசிக்கிட்டு இருந்ததுல அடுப்புல வச்சிருந்த கறிய மறந்தே போயிட்டேன்.
2: என்னங்க நீங்க இப்படியா மறந்து போவீங்க? அடுப்புல வேலை பண்ணும் போதுதான் இப்படிதான் பேப்பர்காரு பால்காரு கேபிள்காருன்னு எல்லாரும் வருவாங்க. எல்லாத்தையும் சமாளிக்கணுங்க, அதாங்க சாமர்த்தியம்.
0: போதும் போதும், நிறுத்து. வந்து வேணும்னு தான் கோஸ்கரிய தீயை விட்டேன். தீயை விட்ட கோஸ்கரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: ஓ அப்படியா? முதல்ல உங்க முகத்தை தொடச்சுக்கங்க.
0: எதுக்கு?
2: ஹசடு வழியுது.
3: சரளம்மா சரளம்மா, கன்சுக்கு இன்னைக்கு ரொம்ப சூப்பரா அலங்காரம் பண்ணிக்கிறாங்கம்மா, நீயும் போய் கண்டுகிடுவா. ஆ சரி, வேலை ஆரம்பிக்கலாமா?
0: நோ நோ நோ நோ நோ நோ, இப்பெல்லாம் நீ வேலை பண்ண முடியாது. சமையல் வேலையே இன்னும் முடியல, அப்புறம் தான் பாத்திரம் போட முடியும். போயிட்டு அப்புறம் வா, அப்புறம் வா.
3: சார், அம்மா கிட்ட ஏற்கனவே சொல்லிக்கிறேன் சார், இன்னைக்கு எனக்கு வேற வீட்டில் வேலையே இல்லை.
0: அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எங்கள் வீட்டில் இப்போ நீ வேலை பண்ண முடியாது.
3: நீங்கள் சரளம்மாவை கூப்பிடுங்க, நான் அவங்க கையில் பேசிக்கிறேன்.
0: என்ன பெரிய சரளம்மா, இந்த வீட்டில் நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும்.
3: என்ன சார் இவ்வளோ ரஃபாக பேசுகிறீங்க? அதெல்லாம் முடியாது சார்.
0: நீ என்ன இப்படி எழுத்து பேசுகிற? கொஞ்சம் கூட மரியாதையே தெரியல.
3: முடியாது சார், ஒன்றுன்னா இப்பயே வேலையை முடிச்சுக்கின்னு போகிறேன், அதுவும் சரளம்மாக்காக. வானான்னா

0: வீட்டுக்கு போயினே இருக்கேன்.
1: அதெல்லாம் வேலையை முடிக்காம நீ வீட்டுக்கு போகவே முடியாது. ஆமா, வேலை பண்ணாம சம்பளம் மட்டும் வாங்கலாம்னு பாக்குறிய? விடமாட்டேன், விடமாட்டேன்
0: சார். இன்ன சார் ஏமாத்து வேலை அது இதுன்னு கூவுற?
1: இத பாரு, வேலையை முடிக்காம நீ வீட்டுக்கு போக முடியாது. வெயிட் பண்ணி வேலையை முடிக்கிற.
0: முடியாது சார்.
1: என்ன இவ கூப்பிட கூட காதலியே விடாத மாதிரி போயிட்டே இருக்கிற? ஹைலி இன்டிசிப்ளின். நான் சும்மா விட மாட்டேன், எடுப்பேன்.
2: என்னங்க என்ன, உங்க ஆபீஸ்ல குடுக்கற மாதிரி மெமோ கொடுக்க போறீங்களா? இல்ல வேலையை விட்டு அவளை தூக்க போறீங்களா?
1: நான் எதையோ பண்றேன், உனக்கு என்ன?
2: இல்லங்க, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சா அதுக்கு ஏத்த மாதிரி நான் செந்தாமரகிட்ட பேசணும்ல.
1: நீ ஒண்ணும் பேச வேண்டாம். வேலை பண்ண முடியாதுன்னு போயிட்டா போகட்டுமே. இவ இல்லைன்னா உலகமே அஸ்தமிச்சு போயிடுமா?
2: உலகம் அஸ்தமிச்சு போயிடாதுங்க, ஆனா சமையல் அறையில சிங்க்ல பாத்திரம் குவிஞ்சு போயிடும். எனக்கு வேற லீவ் கொடுத்துட்டீங்க, பக்கத்திலயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. பாவம், எல்லா பாத்திரத்தையும் நீங்க தானே தேய்ச்சு
1: கழுவணும்.
2: வீட்டை கூட்டுறது கூட அப்புறமா பண்ணிக்கலாம். என்ன, வீடு முழுக்க ஒரே தூசியா இருக்கும். தூசுல நடந்தா கைகாலெல்லாம் அரிக்கும். பரவாயில்லையா?
1: எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம்.
2: சரிங்க, சமையல் ரெடியா? வயத்த ரொம்ப பசிக்குதுங்க.
1: வயத்த பசிக்காம கைகால பசிக்கும். எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணு, இப்பதான் ஜவ்வரிசி சாம்பார் ரெடி ஆயிட்டு இருக்கு.
2: என்னது
3: படிங்கலாம்.
1: என்னப்பா இது, என்னமோ கோழி கிரிக்க நம்ம இருக்க, ஒன்றும் புரியலப்பா. என்ன இது?
3: தமிழ்தான் சார், நல்லா பாருங்க.
1: தமிழா? ஓ தமிழா? ஆமாம். இது என்ன ஊப்பா காப்பா பாப்பா ஊக்கும், இதெல்லாம் எங்கள் வீட்டு சாமானு இல்லையாப்பா. வேற யாருக்கோ போக வேண்டியது இங்கே கொடுத்துருக்குற.
3: சார் இந்த வீட்டு சாமான் தான் சார்.
1: இது பாரு, நான் ஊப்பா பீப்பாலாம் ஆர்டர் பண்ணலை
3: சார். ஊப்பானா உளுத்தம் பருப்பு, காப்பானா கள்ள பருப்பு,
1: பாப்பானா
3: பாசி பருப்பு சார்.
1: மாட்டிக்கிட்டேன்.
3: என்ன
1: நீ கொடுத்த லிஸ்ட்டை பாரு. முதல்ல ஒரு ஊப்பா, அதாவது உளுத்தம் பருப்புக்கு பில்லு போட்டிருக்க. ஓகே, இங்க பாரு. மறுபடியும் கீழே அங்கே ஒரு ஊப்பாக்கு பில் போட்டிருக்கியே, இப்படி ஃப்ராட் பண்ணி எங்களை கொள்ளையடிக்கலான்னு பாக்குறிய? விடமாட்டேன், விடமாட்டேன். நான் யார் தெரியுமா
3: சார்? அந்த பில்லை கொஞ்சம் கொடுங்க.
1: என்ன
3: கொடுங்க சார்? நீங்கள் சொன்ன மாதிரி மேலே இருக்கிறது ஊப்பா, அப்படின்னா உளுத்தம் பருப்பு தான். ஆனால் கீழே இருக்கிறது ஊப்பா இல்லை, உப்பு. ஊப்பாவுக்கும் உப்புக்கும் வித்தியாசம் தெரியல சார் உங்களுக்கு?
1: நினச்சேன் அது உப்பா தான் இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா விலையில வித்தியாசம் இருக்கு. இனிமே இது போல பில்லெல்லாம் கூடாது. உலகமே மாறிட்டு இருக்குப்பா. இனிமே தெளிவாக கம்ப்யூட்டரைஸ்டு பில்லு வேணும், இல்லைனா நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். உங்கள் பேரில் ஆக்ஷன் எடுத்து உங்கள் கடையை சீல் வைக்க ஏற்பாடு பண்ணிடுவேன். என்ன நினச்சிட்ருக்க, நான் யார் தெரியுமா
3: சார்? அந்த பில்லை கொஞ்சம் கொடுங்க.
1: எதுக்கு எதுக்கு எதுக்கு
3: கொடுங்க சார் சொல்கிறேன்.
1: என்ன மளிகை சாமான்கள் பையோட கிளம்புறானவன்? டேடே நில்டா, நில்டா
3: சார். எல்லாத்தையும் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போகிறேன்.
1: அதெல்லாம் முடியாது. எங்கள் வீட்டுக்கு மளிகை சாமான் கொண்டு வந்தாச்சு, அதை வச்சுட்டு போ.
3: முடியாது சார், முடியாது. எப்போ எங்கள் கடையை சீல் வைக்கிறத பற்றி பேசுனீங்களோ, இனிமே நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. மேற்கொண்டு எதா இருந்தாலும் எங்க முதலாளிகிட்ட வந்து பேசிக்கங்க.
1: என்ன முதலாளிகிட்ட பேசுங்க, நான் யார் தெரியுமா?
2: எங்க எங்க எங்க கொஞ்சம் சும்மா இருங்க.
1: என்ன என்ன சும்மா இருக்கிறது? நான் யாருன்னு இவனுக்கு காட்ட போறேன்.
3: நீங்க யாராவது இருங்க சார், அதை பத்தி நான் இருக்கிற. ஓகேவா?
1: ஆஃப்டர் ஆல் கடையில் வேலை செய்யற பையனு உனக்கு இவ்வளவு திமிர?
2: ஏங்க சும்மா இருங்களேங்க.
1: நீ சுமாரு மணிக சமாளம் எடுத்துட்டு போடா.
3: போறேன் போறேன், ஆனா ஒண்ணு சொல்லிட்டு போறேன், இதை நான் சும்மா விட மாட்டேன்.
2: என்னங்க நீங்க அவனை இப்படி விரட்டி அனுப்பிச்சிட்டீங்க? மளிகை சாமான்லாம் எடுத்துட்டு போறான் பாருங்க.
1: நான் விரட்டி அடிச்சதுதான் உனக்கு தெரியல, அவன் தப்பு தப்பா நடந்துகிட்டது தெரியலையே.
2: மளிகை சாமான எடுத்துட்டு போயிட்டான், இப்ப என்ன பண்ண போறீங்க?
1: உலகத்துல இவன் கடையை விட்டா வேற கடையே கிடையாதா? அதான் இப்ப தெருக்கு தெரு

0: சூப்பர் மார்க்கெட் திறந்துருக்காங்களே, போய் வாங்கிட்டா போச்சு.
1: தாராளமா வாங்குங்க, 2000-3000 அதிகம் செலவு பண்ணுவீங்க. ஏற்கனவே பட்ஜெட்ல துண்டு வேஷ்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்களே பாத்துக்கங்க. இதுல நான் தலையே இட மாட்டேன். இந்த ஒரு நாள் கூத்துலயே இவ்வளோ கலாட்டாவா?
0: இது கலாட்டா இல்ல, தப்பு தப்பா நடக்கிறத சரி பண்றேன், சிஸ்டம் சரி பண்றேன்.
1: இத பாருங்க.
0: எதுவும் பேசாத, எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் நானே சரி பண்றேன்.
1: என்ன கேட்டா, நானும் இங்க தானே இருக்கேன், நீங்களே வெளியில போய் பாருங்க.
2: மன்னிப்பு கேக்கலன்னா உடமாட்டோம்.
0: நிறுத்துங்க,
2: முன்னால ஆயிரக்கணக்கா எங்க ஆளுங்க வந்து நிப்பானுங்க. என்ன சரிதானா?
3: நிக்கிறது மட்டும் இல்ல, கோஷம் போடுவாங்க, தர்ணா பண்ணுவோம், போலீஸ் வரும், அப்புறம் எல்லா மூலையிலயும் ஸ்பீக்கரை போட்டு மைக் செட்ல வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கும்.
2: வெளியில
0: மைக்கிலும் உங்களால முடிஞ்சத பாத்துங்க.
3: இன்னும் எண்ணி 10 நிமிஷத்துல இன்னும் நடக்குது மட்டும் பாருங்க.
2: வரண்டா தம்பி, செல்லுல ஒரே ஒரு மிஸ்டு கால் அவ்வளவுதான். தலையெழுத்து ஒரே கிருகலாக்குது போல இருக்குதே, வாடா போலாம்.
0: போங்கடா, இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்.
1: என்னங்க, நீங்க நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லங்க. நீங்க மட்டும் மன்னிப்பு கேட்டிருந்தா இந்த பிரச்சனையே இல்லாம போயிருக்கும் பாருங்க.
0: என்ன, எனக்கு வெக்க மானம் சூடு சொல்லணும் எதுவுமே இல்லைன்னு நினைச்சிய? என்னால மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது.
1: வீட்டுக்கு
2: போய் பசங்களை கவனிக்கலாம்னு பார்த்தேன்.
1: அடடா, பசங்கன்னு சொன்ன உடனேதான் ஞாபகம் வருது, உன் சின்ன பையனுக்கு டியூஷன் கேட்டிருந்தல்ல, பக்கத்து தெருவில் ஒரு ரிட்டையர்ட் டீச்சர் வசதி இல்லாத குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக டியூஷன் சொல்லி தராங்களாம். உன் பையனை அங்கே சேர்த்து விட்டுரு, நான் வேணா கூட்டிகிட்டு போகிறேன்னே.
2: அப்படியாம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா, அவன் நல்லா படித்து வரணும், அதான் எனக்கு வேணும். சரி சரி, நீ பொறுமையாக வேலையை கவனி. 6 நம்பர் அம்மா கூப்பிட்டாங்க, என்ன ஏதுன்னு கேட்டு வரேன்.
1: சரி செந்தாமரே, நீ போயிட்டு வா.
3: மா, மா, இந்த டூத் பேஸ்ட்டும் ஹேர் ஆயிலும் டிஸ்ல விட்டு போயிருந்துன்னு சொன்னீங்களே, இந்தாங்கம்மா.
1: ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அடடா, உன்னை இந்த வெயிலில் வர வச்சிட்டேன், கொஞ்சம் மோர் சாப்பிட்றியா?
3: அதெல்லாம் எதுக்குமா, இதெல்லாம் வேணாம்மா. உங்களுக்கு எப்போ என்ன வேணாலும் ஒரு ஃபோன் போடுங்க, வந்து உடனே கொடுத்துட்றேன்.
1: எதுக்கு மறுபடியும் மறுபடியும் இப்படி அசிங்கமாக சிரிக்கிறீங்க?
0: சரளா, நான் சொன்ன போது நீ நம்பல, இப்ப அது நடந்திருக்கு.
1: என்ன சொன்னீங்க, என்ன நடந்துருச்சு?
0: ஏதோ நான் மன்னிப்பு கேட்கணும், கும்பல கூட்டுவோம், அது இதுன்னு மிரட்டிட்டு போனாங்களே செந்தாமரையும் இந்த மளிகை கடைக்கார பையனும். அதுக்கெல்லாம் அவங்களுக்கு தைரியம் கிடையாதுன்னு நான் சொன்னேன்ல, ஆனா நீ நம்பல. இப்ப பாத்தியா, இப்ப பாத்தியா, அதை பத்தி எதுவுமே கண்டுக்காம எனக்கு பயந்து திரும்பி வந்திருக்காங்க.
3: என்னது, உங்களுக்கு பயந்தா?
0: ஆமா, எனக்கு பயந்து தானே பொட்டி பாம்பா அடங்கி வந்திருக்கிறீங்க.
3: ஆடச்சி, நாங்க வந்திருக்குது அம்மாவுக்காக, அவங்க வார்த்தைக்காக, உங்களுக்காக இல்ல.
0: என்ன சொல்றீங்க?
3: நானும் செந்தாமரை அக்காவும் சொன்ன மாதிரியே இங்க ஆளுங்களை கூட்டிட்டு வந்து கோஷம் எழுப்பி உங்களோட வழி பண்ணலான்னு தான் இருந்தோம். ஆனா சரளம்மா தான் எங்ககிட்ட வந்து பேசி எங்களை சமாதானப்படுத்துறாங்க.

0: அவங்க மட்டும் வந்து பேசி இருக்கலனா இந்நேரம் உங்க கதை கண்டல் தான். சரளாமாவால நீங்க தப்பிச்சீங்க.
1: டேய், இது என்னடா புது கதை?
0: இது கதை இல்லை, நிஜம். ஒன்னே ஒன்று சொல்றேன், கேட்டுக்குங்க. இனிமே அனாவசியமா எந்த மேட்டர்லையும் வேணாம், எங்க மேட்டர்ல தலையிடாதீங்க. நாங்க அம்மா கிட்ட டீல் பண்ணிக்கிறோம், பட்டா?
2: சிரிக்க கூட உங்க பர்மிஷன் கேட்கணுமா?
1: தெரியும், நீ எதுக்கு சிரிக்கிறேன்னு தெரியும். செந்தாமரை மளிகை கடைக்கார பையன் அவங்க காரில் விழுந்து சரண்டர் ஆகி எனக்கு எதிராக இப்படியெல்லாம் பேச வச்சிருக்க, இதனால ஜெயிச்சிட்டோன்னு மனசில் ஒரு நினைப்பு வேற. அதுதானே,
2: இதை பாருங்க, நான் யார் காலையும் விழலை, யார்கிட்டையும் சரண்டரும் ஆகலை.
1: ஆ, நீ சரண்டர் ஆகாம தான் இப்படி பேச போறானுங்களா?
2: அப்படி ஏன் பேசினான்னு நீங்க தான் அவங்ககிட்ட கேட்கணும்.
1: அதான் சொல்லிட்டேனே, நீ அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேசிட்டேன்னு, அதாவது சரண்டர் ஆயிட்டேன்னு.
2: சரண்டர் ஆகலைங்க, அவங்களோட சங்கடத்தை புரிஞ்சு வச்சிருக்கேன். இப்படி ஆளுங்களை கூட்டிட்டு கோஷம் போட்டா எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு உங்க ரெண்டு பேர் பேர்லயும் பிரச்சனைக்காரங்கன்னு முத்திர விழும். அப்புறம் இருக்கிற வேலை போறது மட்டும் இல்ல, வேற எங்கேயும் வேலை கிடைக்கிறதும் கஷ்டம். வேலை கிடைக்கலனா எதிர்காலமே போய் குடும்பத்தோட நடுத்தருவுல நிக்கணும் அப்படின்னு புரிய வச்சேன். அவ்வளவுதாங்க, நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு வழிக்கு வந்துட்டாங்க ரெண்டு பேருமே.
0: வந்து
2: இத பாருங்க, ஆபீஸ்ல நீங்க 100 பேரை திறமையா சமாளிக்கலாம். அவங்க கிட்ட உங்க அதிகாரத்தை காட்டி வேலை வாங்கலாம். நல்ல வேறக்காரன்னு பேர் எடுக்கலாம். ஆனா ஆபீஸ் வேலை வேற, வீட்டு வேலை வேற. வீட்டில் நான் சந்திக்கிறதெல்லாம் அதிகமாக படிக்காதவங்க, இல்லை படிப்பறிவே இல்லாதவங்க. அவங்க கிட்ட அவங்க வழியில் போய் தாங்க வேலையை வாங்கணும். ரொம்ப கண்டிப்பாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப இடமும் கொடுக்கக்கூடாது.
1: சரி சரி, கடைசியாக என்னதான் சொல்ல வர?
2: வீட்டு வேலைங்கிறது ஷேரிங் தாங்க, கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய வேண்டியது. இன்னும் சொல்ல போனால் கணவன் எந்த உதவியும் செய்ய வேண்டாம், உதவி பண்ணுற மாதிரி சும்மா கொஞ்சம் பாவலா கட்டினா கூட போதும். அந்த சந்தோஷத்திலேயே மனைவி சலிப்பில்லாம எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவாங்க. இதுதாங்க யதார்த்தம். அதனால என்னால முடியும் உன்னால முடியுங்கிற சவாலே தேவையில்லைங்க.
1: சரளா, என்ன மன்னிச்சிரு, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இன்னைக்கு உனக்கு லீவ் விட்ட மாதிரி ஜென்மத்துக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டேன். இனிமே உனக்கு நோ லீவ், 365 நாளும் நீ ஆன் டியூட்டி. ஓகே,
2: அதுதான் இந்த சரளா கிட்ட நடக்காது.
1: என்னது,
2: வருஷத்துல உங்களுக்கு இவ்வளோ நாள் லீவுன்னு ஆபீஸ்ல கொடுக்கற மாதிரி எனக்கு இவ்வளோ நாள் லீவுன்னு நீங்க கொடுக்கணும்.
1: லீவா?
2: எதுவும் பேசக்கூடாது. இப்போ ஆடி பண்டிகை வரப்போகுது, என்ன பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கீங்க?
1: ஐயோ சரள, அதெல்லாம் வேண்டாமே.
2: என்ன வேண்டாம், சின்ன விஷயம் தானே, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா?
3: வானொலி நாடக விழா 2026 இதுவரை இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் SL நானு அவர்கள். நடிப்பு குடும்பத் தலைவராக அப்பா ரமேஷ், குடும்பத் தலைவியாக சி கற்பகம், வீட்டு வேலை செய்யும் செந்தாமரையாக பி உமா மகேஸ்வரி, மளிகை கடைக்காரராக பி ராமன், செய்தித்தாள் விநியோகிக்கும் நபராக பி வாசுதேவன் ஆகியோர். அமைப்பில் உதவி எஸ் நந்தினி, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ எம் ஷகுன் சோப்ரா வித் தி நியூஸ் அட் 9. The headlines. Center approves Pradhan Mantri Surya Sarovar Yojana for development of floating solar photovoltaic projects with energy storage systems. Also clears National Offshore Exploration Scheme Samudra Manthan to strengthen country's energy security and unlock vast offshore potential. Union Cabinet gives nod to continuation of PM Kisan Samman Nidhi Scheme for next 5 years. Former Aam Aadmi Party councillor Tahir Hussain and four others get life term for murder of IB officer.

0: agencies safely rescued 11 stranded individuals in Narmada and Chota Udaipur districts. Meanwhile, as a precautionary measure, schools and college will remain closed in several districts tomorrow, including Surat, Banaskantha and Mehsana. Aparna Khunt, Akashwani News, Ahmedabad.
1: Benchmark domestic equity indices ended in positive zone for the third consecutive session today. The Sensex rose 166 points or 0.2% to close at 78,095. The Nifty added 66 points or nearly 0.3% to settle at 24,384. On to sports. Indian judoka Asmita Day created history by winning the country's first ever Commonwealth Games judo gold at Glasgow today. She defeated Canada's Heidi Quach 2-1 in the women's 48kg final. After the match was tied 1-1 at the end of regulation, Asmita secured a decisive yuko with a leg tangle into the golden score period, sealing a memorable victory in extra time. India's medal tally at the Commonwealth Games has risen to 18, including 4 gold, 9 silver and 5 bronze medals. Indian boxers continued their impressive run at the Commonwealth Games in Glasgow, with 5 pugilists securing places in the finals today. Preeti Pawar, Ankush Panghal, Jasmine Namboria, Arundhati Chaudhary and Jadumani Singh advanced to the title bouts in their respective categories, assuring the country of at least 5 silver medals. Preeti entered the final with a unanimous 5-0 victory over Zambia's Catherine Mwape in women's 54kg final. Ankush Panghal entered the men's 80kg final, defeating Canada's Joshua Ofori by a unanimous 5-0 decision in the semi-final. Jasmine Lamboria produced a dominant performance to storm into the women's 57kg final as she defeated Lesotho's Riplink Masisila via referee stop contest in the semi-final. And now, before we end the bulletin, the headlines once again. Centre approves Pradhan Mantri Surya Sarovar Yojana for development of floating solar photovoltaic projects with energy storage systems. Also clears National Offshore Exploration Scheme Samudra Manthan to strengthen country's energy security and unlock vast offshore potential. Union Cabinet gives nod to continuation of PM Kisan Samman Nidhi Scheme for next 5 years. Former AAP councillor Tahir Hussain and 4 others get life term for murder of IB officer Ankit Sharma during 2020 Delhi riots. New Delhi slams Islamabad over brutal crackdown against peaceful protesters in Pakistan-occupied Jammu and Kashmir. Flood crisis deepens in Odisha, relief and rescue operations in full swing. And Asmita Day clinches India's first ever judo gold at Commonwealth Games. Indian boxers Preeti Pawar, Jasmine Lamboria, Arundhati Chaudhary, Jadumani Singh and Ankush Panghal advance to final in their respective bouts. That is all in the news at 9. Good night.
2: நேரம் 9:15.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் மழைநீரை சேகரிப்போம் இயக்கம் மற்றும் மழைநீரை சேகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு கௌதம் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2 பாகத்தை கேட்கலாம். மழைநீர் சேமிப்பு பத்தி முதல் பாகத்திலேயே நிறைய விஷயங்கள் பேசணும்.
5: அதுல வந்து ரொம்ப ஆச்சரியமான உண்மைகள் அப்படின்னு சொன்னோம்னா, 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து மழைநீரை சேமிக்கிறதுடைய அவசியம் என்னன்னு புரிஞ்சிருந்திருக்காங்க நம் முன்னோர்கள். ஆனா இப்ப இடைப்பட்ட காலத்துல தான் வந்து நம்ம வந்து அதை வந்து மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. இன்னொன்னு, இந்த நீர்நிலைகளை வந்து சரியா பராமரிக்காம போனதனுடைய விளைவு தான் வந்து இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து ஃபேஸ் பண்றதுக்கு காரணமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. பருவநிலை மாற்றங்கள் எந்த அளவுக்கு மழை பொழிவை பாதிக்குது, மேலும் இந்த பருவநிலை மாற்றங்களுக்கே நம்மளுடைய மனிதனுடைய செயல்பாடுகள் தான் காரணமா?
6: ஃப்ளட்டிங் ஒன் ஆஃப் அன் எக்ஸாம்பிள். ஃப்ளட்டிங் வந்து இப்போ ரீசெண்டாக கூட எல்லா இடங்களையும் பகிரங்கமாக சொல்லப்பட்டது. இட்ஸ் அ மேன்மேட் டிசாஸ்டர். இந்த சாயில் எரோஷனாக இருந்தாலும் சரி, அதெல்லாமே மேன்மேட் டிசாஸ்டர் தான். கிளைமேட் சேஞ்ச் ஒரு வைட்டல் ரோல் பிளே பண்ணுது, பட் அதுதான் உண்மைன்றதை சொல்ல முடியாது. அன்பிரடிக்டபிள் ரெயின்ஃபால் தானே இப்போது நம்ம ஃபேஸ் பண்ணுறது. நம்ம ஏதோ சென்னையில் இருக்கோம், நம்ம உங்களால் சொல்ல முடியுமா எப்போ மழை பெய்யுது எப்போ மழை இல்லை?
5: ஆமாம், ஷார்ட் ஸ்பெல்லாம் இப்போ நிறைய வந்துருது, நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக வந்து அதை பார்க்குறோம்.
6: ஆமாம், நான் நல்லா நான் எனக்கு வயசு 33, 31 வரைக்கும் என் பர்த்டே அப்போ மழை பெஞ்சு, மார்ச் மாதம் மழை பெஞ்ச மாதிரி சரித்திரமே எனக்கு இல்லை. ஆனால் கடந்த 2 வருஷம் என் பிறந்த நாள் அப்போ மழை பெஞ்சுது. இதை நான் பிளெஸிங்காக பார்க்குறதா இல்லை வந்துட்டு இல்லை வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறதான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ ஆப்வியஸ்லி கிளைமேட் சேஞ்சஸ் தேர், அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம பார்க்குறோம்ல கடந்து
5: பார்த்து எதிர்பாராத காலத்தில் பெய்யக்கூடிய ஒரு மழை.
6: ஆமாம், சம்மர்லலாம் அழகாக

0: மழை பெஞ்சிட்டு இருக்கு, நினைச்சு சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதான்னு தெரியல. ஒன்று
1: பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்ய மாட்டேன்.
0: ஆமாம், அது அன்பிரடிக்டபிள் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ கிளைமேட் சேஞ்ச் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அன்பிரடிக்டபிள் ரெயின்ஃபால். அட் த சேம் டைம் ரெயின்ஃபாலும் இல்லாத சுச்சுவேஷன்ஸும் 2019 கூட நடந்தது. அந்த கிளைமேட் சேஞ்சுக்கு வந்துட்டு நம்ம தான் காரணம். அது எல்லாம் நம்மளோட சின்ன சின்ன பங்களிப்புகளாக இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரீஸோட பெரிய பங்களிப்புகளாக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் டிராஃபிக், வரக்கூடிய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இருந்து வரக்கூடிய மிஷின்ஸ், இது எல்லாத்துமே ஒரு காம்பவுண்டட் எஃபெக்ட் தான். இட் ஹஸ் பிராட் அப் இயர் அண்ட் ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு டெம்பரேச்சர் இன்க்ரீஸும் ஆயிருக்கு. லாஸ்ட் 100 இயர்ஸில் மட்டும் 2-3 degrees இன்க்ரீஸ் இருக்கு. இது ஒவ்வொரு வருஷமும் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இன்னும் 10 இயர்ஸில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வந்துருச்சுன்னா நம்ம திருப்பி ரிவர்ஸ் பண்ண முடியாது. வி ஹாவ் டு ஃபேஸ் கம்ப்ளீட் கலாமிட்டி. அதுலேருந்து நிறைய நம்ம யோசிக்கவே முடியாத விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ இதை தடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யூரோப்லலாம் பார்த்துருப்பீங்க, இன்டென்ஸ் கிளைமேட் சேஞ்சால் வந்துட்டு அவங்களோட ரோட்ஸ் எல்லாம் கூட வந்து மெல்ட் ஆகுறது. ஸோ நம்ம ஊரில் வந்துட்டு இந்த கிளைமேட் சேஞ்சால் அன்பிரடிக்டபிள் ரெயின்ஃபால் இஸ் அன்டவுட்டட்லி தேர். எஸ்பெஷலி ட்ராபிக்கல் ரீஜன், நம்ம இந்த கிளைமேட்டை ஃபேஸ் பண்ணுறவங்க மான்சூன்ஸ் டிஃபர் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஷார்ட் ஸ்பெல்ஸ் பயங்கரமாக இருக்குது, இன்டென்ஸ் ரெயின்ஃபால் இருக்குது. 30 நாள் பெய்யக்கூடியது வந்து 2 நாளில் பெஞ்சு முடிஞ்சிருது. ஸோ அப்படி இருக்கும்போது ஐ ஃப்ளட்ஸ் கிரியேட் ஆகுது. இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து தடுக்கிறதுக்கு வந்துட்டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் ஒரு 30-40% வந்துட்டு வெளியே போகிறத வந்து தடுக்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஆப்வியஸ்லி சொன்னபடி கிளைமேட் சேஞ்ச் வந்து இருக்குது. இதில் நம்மளுடைய பங்களிப்புன்றது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் அப்படின்றது தான் இருக்குமே தவிர்த்துட்டு, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள், அதுலேருந்து வரக்கூடிய எஃப்யூலன்ஸ், முடிஞ்சளவுக்கு கார்பனை வந்து கம்மி பண்ணுறது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறது, இப்படின்ற விஷயங்கள் டெஃபினெட்லி ஒரு பெரிய பங்களிப்பு கொடுக்கும் அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன்.
1: நிச்சயமா, நீங்க ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் அப்படிங்கறதுனால உங்கள்ட்ட இந்த கேள்வியை முன்வைக்கிறது சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நமக்கான சோர்சஸை வந்து நம்ம நல்ல வகையில பயன்படுத்தணும் அப்படின்றது சாதாரணமாவே நமக்கே தெரிஞ்சிருக்கணும். ஆனா அரசு வந்து நமக்கு சொல்லிட்டே இருக்காங்க, சூரிய சக்தியை பயன்படுத்துங்க, சோலார் போட்டுக்கோங்க, மழை நீரை சேமிச்சிருங்க, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிட்டே இருக்காங்க. முன்னாடி எல்லாம் வந்து பில்டிங்க்கு வந்து அப்ரூவல் வேணும்னாவே வந்து வீட்டுல கண்டிப்பா இது இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம் எல்லாம் இருந்துச்சு. அதுக்காக வந்து அப்ப கட்டாயமா அமைச்சாங்க. ஆனா சரியான முறையில தான் அமைச்சாங்களான்றது தெரியல. எந்த அளவுக்கு மக்கள் வந்து இதுல கவனம் செலுத்தினாங்க கௌதம்?
0: குறிப்பிட்டு தமிழ்நாடு எடுத்துப்போமே, இங்க வந்து 2000 வந்து இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பல இடங்கள் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு இப்போ இதை செயல்படுத்துற மூலியமா, இப்போ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் சே ஒரு அபார்ட்மெண்ட்டில் பண்ணுறாங்க, கட்டும் போதே வந்து அந்த ஸ்கீமை வந்து கொடுத்துருவாங்க, வி ஹவ் இது ப்ரொவிஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. இஸ் இட் ஃபங்க்ஷனபிள் அப்படின்ற கேள்வி வந்து டெஃபினெட்லி கேட்டாகணும். அது ஃபங்க்ஷனபிள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சீசனுக்கு முன்னாடி வந்து அதை வந்து வெரிஃபை பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு ஜியாலஜியில் வந்து ஒரு ஒரு இடத்துலையும் வந்து வேறு வேறு ஃபில்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ ஒரு ரொம்ப கிளேயான ஏரியாவில் வந்து வேறு ஃபில்டர் யூஸ் பண்ணுவாங்க, இந்த இடத்துல வந்து கார்பன் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய டஸ்ட் இருக்க இடத்துல வந்து இன்னும் கூட லெவல் ஆஃப் ஃபில்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் முன்னெடுப்புகள் வந்து அதை வெரிஃபை பண்ணணும். அப்புறம் வந்து இந்த செடி மண் மிச்ச ஃபார்ம் ஆஃப் டெப்ரிஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக அதில் வந்து உட்காந்துரும், அதை எடுத்தாங்களா அப்படின்றத வெரிஃபை பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளஷ் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது ஏன் வைக்கணும்னா, சிலதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய வேஸ்ட் எல்லாமே வெளியே போயிடணும், தென் அதுக்கப்புறம் திருப்பி உள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி அது வந்து பார்க்கணும். அதன் அப்புறம் ரீசார்ஜ் வெல் வந்துட்டு அந்த இடத்துக்கு ஏற்றபடி டிசைன் ஆயிருக்கா இல்லையா, சின்ன குழி தோண்டிட்டு சின்ன ஒரு போர்வெல் போட்டுட்டு, ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ போடணுமோ அந்த மாதிரியான சிஸ்டமைஸ் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ அந்த ரீசார்ஜ் வெல் வந்து கரெக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எஸ்பெஷலி நான் சொன்ன மாதிரி அந்த சாயில் கண்டிஷனுக்கு அது பண்ணியிருக்காங்களா அப்படின்றது எல்லாமே, அண்ட் இது எல்லாமே மெயின்டெனன்ஸ், இந்த மெயின்டெனன்ஸ் டிக்காக இருக்கா அப்படின்றதும் ஒரு ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டாக மூவ் பண்ணுற மூலயமா சென்னையில் எஸ்பெஷலி இந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் வந்துட்டு ஃப்ளட்டிங்கை வந்து டெஃபினட்டாக பெரிய லெவலில் தடுக்க முடியுன்றதை நான் நம்புகிறேன். ஸோ இதை தான் முன்னெடுப்பாக எடுத்து பண்ணணும். அதுக்கு வந்து சுற்றுச்சூழல் கண்காணிப்பாளர் தான் வேணுன்றதில்ல, ஏய் நம்ம தண்ணியா, நம்ம தண்ணி நமக்கு வேணும், நமக்கு வீணாவது அப்படின்றத உணர்ந்தாலே போதும். இது கான்ட்ராஸ்டாக நிறைய ஆர்வலர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் வர தண்ணி அந்த ரெயின் வாட்டரை வந்து ப்ராப்பராக ஃபில்டர் பண்ணி கேன் கேனாக வச்சு யூஸ் பண்ணுவாங்க.
1: இப்போ இங்கேயும் கூட அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்து மக்கள்கிட்ட ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்களா?
0: சிட்டியில் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேரே வந்துட்டு தே ஆர் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ இட், நான் உட்பட பண்ணிட்டு தான் இருக்காது. நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லுவாங்கள்ல, நீர்நிலையின்றி அமையாது நீர் அப்படின்றது சொல்லுவாங்க. இதை டெஃபினெட்லி எல்லாருமே பண்ணாங்கன்னா இன்னும் பெரிய மாற்றங்கள் உருவாக்க முடியும்.
1: நிச்சயமா, ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ அரசு வந்து திட்டங்களை வந்து கொண்டு வந்து செயல்படுத்த முடியும், ஆனா அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது மக்களுடைய கடமை அப்படின்னு சொல்லலாம். மக்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த புரிதலை வந்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லி தெரியல. இப்போ

0: வெட்டப்படுறதும் பிளாஸ்டிக் பயன்பாடும் கூட வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு காரணம்னு சொல்லலாமா? மழை வெள்ளம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அதெல்லாம் ஒரு காரணம் தானே கௌதம்?
1: கண்டிப்பா, இட்ஸ் நாட் அ டைரக்ட் ரீசன். ஃபார் எக்ஸாம்பிள், மரம் வெட்டுறனால வந்து மழை பெய்யாது அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு பின்னாடி இருக்கக்கூடிய கார்பன் கால்குலேஷன் என்ன ஆகும்னு சொல்கிறேன். இப்போ ஒரு மரம் வெட்டுற மூலயமா ஒரு அர்பன் ஏரியாவில் எடுத்துப்போம், மரம் எதுக்கு வெட்டுறாங்கன்னா அங்கே ஏதோ ஒரு கட்டணும் அப்படின்றது தான். ஸோ அப்போ மரத்துக்கு கீழே என்ன இருக்குன்னா மண் இருக்குது, அண்ட் மரமே வந்து வாட்டர் ஸ்டோரிங் ஒரு சேனல் தான் அது. மண்ணுக்கு மேலே கான்கிரீட் போட்டுறாங்க, ஸோ தண்ணி எப்படி உள்ளே இறங்கும்? கான்கிரீட் இஸ் ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் வெப்பன் ஃபார் தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த அர்பன் ஏரியாஸில் இந்த சிக்கல் இருக்குது. ரூரல் ஏரியாஸில் மரம் வெட்டுறதுன்றது வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட ஸ்டில் அங்கே மேம்பாடு, ரோடு எக்ஸ்பேன்ஷன் அப்படின்ட்டு வரும்போது இந்த இதே விஷயங்கள் தான் நடக்கும், சரிங்களா? ஸோ அப்போ வந்து இந்த மரம் என்னவா ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் அப்சார்ப்ஷன் டூலாகவும் ஒரு வாட்டரை வந்து டைவர்சிஃபை டூலாகவும் தான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அண்டு ஃப்ளட்டிங்கை பயங்கரமாக தடுக்குது, அன்டவுட்லி ரொம்ப பெரிய லெவலில் வந்து தடுக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து மேஜர்லி இது பண்ணுறது. பிளாஸ்டிக் இன்னொரு புறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜில் நிறைய வந்துட்டு அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. ஸோ எதுக்கு ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜ் கட்டுறாங்க? நிறைய மழை பெஞ்சதுன்னா தண்ணி நிறைய வரும், தண்ணி நிறைய இருக்கும்போது வந்துட்டு அந்த ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் மூலயமா தான் வந்து கடலுக்கு போவோம் அப்படின்றதுக்கு தான் கட்டுறது. சரி, இங்கே அரசு வந்து இன்னொரு முன்னெடுப்பு கூட எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அங்கங்கே போர்வெல் பிட் கட்டலாம். ஒரு பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் டெஃபினெட்லி பண்ணலாம் இது. பட் ஸ்டில் கம்மிங் டு த பிளாஸ்டிக், இது இந்த பிளாஸ்டிக் ஸ்டெப்பில் வந்து அவ்வளோ கிளாகிங் நடக்குது. இது வெறும் ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயினில் மட்டும் இல்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெரிய கிளாகிங்கை வந்து உருவாக்கிட்டே தான் இருக்கு.
0: இப்போ குப்பையவே வந்து தரம் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு வந்து தரம் பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போது எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அவங்க நினைக்கணும்,
1: தண்ணியை சேமிக்கிறதுன்றது வந்து நமக்கு தானே முதல் பங்கு. வாட்டர் பெட் சீக்கிரமாக இருக்கிறது மூலயமா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி நிறைய சேவ் ஆகும், டப்புன்னு நல்ல தண்ணி மேலே வந்து நல்லா புஷ் கொடுக்கும், கம்மியான மோட்டர் டைம்லேயே வந்து உங்களுக்கு நல்ல இது கிடைக்கும். மோட்டர் வந்து நீங்கள் பெரிய ஹெச்பி போட தேவையில்லை, சின்ன ஹெச்பி இருந்தால் போதும், கரண்ட்டில் சேமிக்கலாம். இது எல்லாமே ஹிடன் ஃபேக்டர்ஸ். வாட்டரை வந்து திருப்பி ட்ரைனிங்கை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் சென்சார்ஸ் போடலாம். 1500 ரூபாயிலேருந்து 3500 ரூபாய் வரைக்கும் செலவாகும். நீங்கள் வந்து ஸ்விட்ச் போடணும் ஆஃப் பண்ணுன்ற அவசியமே இல்லை, அதுவே பண்ணுவோம்
0: ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும்.
1: நான் பண்ணி ஒரு 8 வருஷம் ஆகுது, நான் எவ்வளோ தண்ணி சேமிச்சிருக்கேன், எவ்வளோ நேரம் சேமிச்சிருக்கேன். 2 இயர்ஸ் ஒன்ஸ் மெயின்டெனன்ஸ் வரும். கரெக்டான எலக்ட்ரிக்கல் யூனிட் பண்ணிங்கன்னா மேபி அது கூட இருக்காது. இது பண்ணிங்கனாலே வந்து போதும். எங்ககிட்ட 2500 ரூபாய் இல்லை 3000 ரூபாய் இல்லைனா நீங்கள் 2 வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ தண்ணியை வீணடிக்கிறீங்க. நீங்கள் எத்தனை வாட்டி போயிட்டு ஸ்விட்சை போட்டு ஆஃப் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கணக்கெடுத்தீங்கன்னா இந்த 2000 ரூபாய் 3000 ரூபாய் ஒரு விஷயமே இல்லைன்றது உங்களுக்கே தெரியும்.
0: இன்னொன்று, இன்றைக்கி வந்து வாட்டர் கேனுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். ஒரு கேன் வாட்டர் வந்து எவ்வளோ கொடுத்து வாங்குகிறோம், ஒரு நாளைக்கு எத்தனை கேன் யூஸ் பண்ணுறோம் அப்படிலாம் பார்க்கும்போது அதுக்கு இந்த செலவே பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு தோணும் இல்லையா? மக்களுக்கு எந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எல்லா விஷயமும் நம்ம கிட்ட இருக்க தான் செய்யுது, இல்லைன்ற விஷயமே கிடையாது. இப்போ நமக்கு சோர்சஸ் இருக்கு, அதே மாதிரி டெக்னாலஜியும் இருக்கு. இப்போ நீங்க சென்சார்லாம் பத்தி சொன்னீங்க இல்லையா, டெக்னாலஜியும் நம்ம கிட்ட நிறையவே இருக்கு. இவ்வளோ விஷயம் இருக்கும்போது எந்த இடத்துல மக்கள் தவறு பண்றாங்க, இன்னும் எந்த விஷயத்துலலாம் அவங்களுக்கு விழிப்புணர்வு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: நமக்கு தான் சேமிப்பு இருக்கு அப்படின்றது வெளிப்படையாக தெரிஞ்சக்கப்புறமும் பண்ணாமல் இருக்காங்கன்னா ஒரு சோம்பல் நின்னதுக்கப்புறம் எனக்கு என்ன அப்படின்றது அந்த தாட் ப்ராசஸ் தான். சி, ஒரு 50 இயர்ஸ் பேக் தண்ணியை காசு கொடுத்து வாங்கலை அதெல்லாம் ஓகே, பட் வாட்டரை பேஸ் பண்ணி தான் அவங்க லைஃப் லைனே இருந்திருக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய கொழு தத்தா கொழு பட்டியில் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஒரு வாட்டர் ஸ்ட்ரீம் பக்கத்தில் தான் அவங்களோட லைஃபே இருந்திருக்கும். அண்ட் அதுவே வந்து அவ்வளோ சைக்ளிக் ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1000-2000 வருஷம் வந்து இந்த இடத்துல இருந்தால் தண்ணி வந்து அதிகமாக வரும், இந்த இடத்துல தண்ணி இருக்காது அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க எவ்வளோ தண்ணிக்கு கஷ்டப்பட்டுருக்காங்கன்றது வந்து நமக்கு தெரியாது. அதுவும் லாஸ்ட் 5-10 இயர்ஸில் பிறந்தவங்க வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் ஸோ பெரிய லெவலில் வந்து தண்ணிக்கு வந்து பாதிப்புகள் அர்பன் ஏரியாஸில் வந்து இது பண்ணியிருக்க மாட்டாங்க. டெக்னாலஜி அவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம், ஆனால் நீங்கள் இன்னும் ஏதாவது குக்கிராமத்துக்கு போகிறீங்க, குறிப்பிட்டு வந்து வானம் பார்த்த பூமின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டிலையும் நிறைய இருக்குது. இன்னொன்று, நீங்கள் மலைப்பிரதேசத்துக்கு போனீங்கனாலும் அங்கே அவங்க தண்ணியை சேமிக்கிற மெத்தட்லாம் இருக்குது பாருங்கள், இப்படி பார்த்து பார்த்து இது பண்ணுவாங்க. அதுக்காக அந்த ஒரு குடம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. ராமநாதபுரத்துலேயே பல மாவட்டங்களில் இன்றைக்கும் வந்து தண்ணியை வந்து தள்ளிட்டு போகிற சிஸ்டம்லாம் இருக்குது. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து நமக்கு தெரியும், ஓ நம்ம எவ்வளோ பிளெஸ்டு, நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சுவிட்ச் போட்டால் தண்ணி கிடைக்குது அப்படின்றதெல்லாம். ஆனால் இன்னும் நம்ம ஃபண்டமெண்டல்ஸு நமக்கு தெரியாமல் இந்த அர்பன் லைஃப்ன்றது நம்மளை மூடி மறைச்சி ஒரு மாதிரி ஒரு கண்ணில் வந்து ஒரு துணியை கட்டின மாதிரி தான் ஒரு வாழ்க்கையை வந்து நம்மளே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். வி ஆர் ஜஸ்ட் ஒரு 1 சீசன் அவே, தண்ணி இல்லை.

0: வச்சுக்கோங்களேன், அப்போ தான் நமக்கு தெரியும். நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்மலாம் வந்துட்டு அந்த ப்ளூ கலர் டேங்கர் வரும், வந்து அதுக்காக தண்ணிக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம், லைனில் அடிக்கிட்டு ஓகே அப்படியெல்லாம் இருந்ததுலாம். அந்த மாதிரி ஒரு சூழல் வரக்கூடாதுன்றது தான் இந்த கேட்ச் த ரெயின் திட்டங்கள்லாம் வந்து பெரிய லெவலில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எல்லா நீர்நிலைகளை வந்து பாதுகாக்கிறது, எல்லாமே இன்னும் எக்ஸ்டெண்டடாக இன்னும் நிறைய வேலைகள் பண்ணுறதுட்டு. ஸோ இந்த நீரோட தேவையை எல்லாரும் புரிதல் அப்படின்றது, தண்ணியை காசு கொடுத்து வாங்கும் போதே உணரணும். அது வந்து உங்கள் கையில் காசு இல்லாத போது, தண்ணியும் இல்லாத போது, அன்னைக்கு அது உங்களுக்கு வந்து இட்டிங் ரியலைசேஷனாக இருக்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் இன்றைக்கே அந்த ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு பெரிய அலாமிங். நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்போ நான் சொன்ன அந்த 1786 கியூபிக் அந்த இதெல்லாமே வந்து என்ன அர்த்தம்னா, இந்தியா இஸ் ஏ வெரி வாட்டர் ஸ்ட்ரெஸ்ட் கண்ட்ரி, வி ஆர் ஜஸ்ட் ஒன் சீசன் அவே ஆஃப் நமக்கு வந்து தண்ணி போகாமல் கிடைக்கிறது அப்படின்றது. அதை புரிஞ்சுட்டு நம்ம உண்மையிலேயே எந்த அளவுக்கு சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேமிச்சிட்டோன்னா ஃபியூச்சரில் வந்து நம்ம பெரிய பாதிப்புகளை வந்து தடுக்கலாம் அப்படின்றதுக்கான சான்று தான் அது. இதில் நான் என்ன பண்ணுறது, எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை, எங்கள் வீட்டில் வந்துட்டு காசு இருக்குது, இல்லை மெயின்டெனன்ஸ்க்கு காசு கொடுத்துட்றேன், அதனால் வந்து எனக்கு மேலே ஸ்விட்ச் போட்டால் எனக்கு பம்ப்லேருந்து வந்துடும் அப்படின்லாம் ரொம்ப ஏளனமாகவோ இல்லை ரொம்ப ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் ஆன்சர்லாம் இல்லாமல் வந்துட்டு இதை நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்ற கேள்வி வந்து இப்போ கேட்கணும். எப்படி வந்து உங்களோட வீக்கெண்ட்ஸை நீங்கள் டிசைன் பண்ணுறீங்களோ, இல்லை இந்த இயருக்கு நான் என்ன பண்ண போகிறேன்ற சில டிசைன் பண்ணுறீங்களோ, எவ்வளோ காசு சம்பாதிக்கணும்னு நீங்கள் டிசைன் பண்ணுறீங்களோ, உங்களோட ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் இருக்கா, எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, எப்போ மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், செயல்படுத்தி ஆகணும், அதுலேருந்து நல்ல பயனடையணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள்.
1: நிச்சயமாக ரொம்ப அழகாக சிறப்பாக வந்து சொன்னீங்க. என்ன அப்படின்னா, தண்ணீர் அப்படின்றது நமக்கு எந்த அளவுக்கு அவசியம். இப்போ நம்ம இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அளவு வந்து குறைஞ்சிட்டே வருது. அதை வந்து நம்ம மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து நமக்கு இந்த கேட்ச் த ரெயின் அப்படின்ற ஒரு மிஷனை வந்து நமக்கு வந்து தொடங்கி கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுடைய பங்களிப்புன்றது கண்டிப்பாக அவசியம். எந்த அளவுக்கு நாம் வந்து ஒரு உணர்வோடு இருந்தால் எதிர்கால தேவைக்கான தண்ணீரை நம்மளால் வந்து சேமித்து வச்சுக்க முடியும். நிறைய விஷயங்களை வந்து சொன்னீங்க. இன்னொன்று, டெக்னாலஜியை வந்து இதில் எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்களையும் சொன்னீங்க. நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்க மக்கள் வந்து என்ன மாதிரி எல்லாம் செஞ்சுக்க முடியும், கிராமப்புறங்களில் இருக்கிற மக்கள் நீர்நிலைகளை எப்படி வந்து பராமரிச்சுக்க முடியும், நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. மிக்க நன்றி.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9:30. ஆகாஷவாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் திருப்பூந்துருத்தி வி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்க இருக்கிறோம். எம் எஸ் அனந்தராமன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம், கே எஸ் ரங்காச்சாரி அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சிக்கு துவக்கமாக மனசு கருக, பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றியது, ஹம்சத்வனி ராகம், ரூபகதாளம்.

மலர்ச்சிக்கு ஓ.

ಅನುಪಗಯ್ಯ ಯೂನವು ಅನುಪಗಯ್ಯ ಯೂನವು ಅನುಪಗಯ್ಯ ಯೂನವು ಅನು

நேரம் 9:56. நேர்களே, அரங்கிசை நிகழ்ச்சியில் திருப்பூந்துருத்தி வி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எம் எஸ் அனந்தராமன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம், கே எஸ் ரங்காச்சாரி அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் இனி ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே, முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, காம்போஜி ராகம், ரூபகதாளம்.

ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯಾಯ ನಮಸ್ತೆ ನಮಸ್ತೆ ಮನಸ್ಸು ಕೋಟಿ ಕೋಟಿ ನಡವಣ.

ಕೋಕಿಲವ

அஞ்சேல் அஞ்சேல். திருப்பூந்துருத்தி வி. வெங்கடேசன் அவர்களின் சொந்த சாகித்யம். குந்தளவராளி ராகம், ஆதிதாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சிக்கு நிறைவாக விரித்த செஞ்சடையாட ராகமாளிகை விருத்தம்.
1: விரித்த

நேர்களே, இதுவரை அரங்கிசை நிகழ்ச்சியில் திருப்பூந்துருத்தி வி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எம் எஸ் அனந்தராமன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம், கே எஸ் ரங்காச்சாரி அவர்கள் கஞ்சிரா.

காலை 6 மணி 5 நிமிடத்தில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சல் வழங்குகிறார் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள் சென்னையிலிருந்து. 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளில் இன்று ஒரு செய்தி. அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தி: வறட்சி தாங்கி வளர விதை நேர்த்தியின் அவசியம் குறித்து ராமநாதபுரம் மாவட்டம் விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் முருகேஸ்வரி அவர்கள் தரும் தகவல்கள். 6:45 மாநில செய்திகள். சென்னை அஞ்சல் 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எம் கே மணிமேகலை. 7 மணிக்கு சுழல் விளக்கு சென்னை அஞ்சல். 7:10 மதுரை தேண்டல். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 நலமாய் வாழ இயற்கையின் வரம் தாய்ப்பால். உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி தாயமுதம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் தாய்ப்பால் புகட்டலுக்கான ஆலோசகர் த. அன்பரசி அவர்கள் உடன் உரையாடுகிறார். அர்ஜுனன். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் ஸ்ரீ தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தேன்றல். 8 மணிக்கு ஒத்துழையாமை இயக்க தினம் உரை வழங்குகிறார் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியின் மீனாள் இணை பேராசிரியர் முனைவர் எஸ் பகவதி பெருமாள் அவர்கள் சென்னை அஞ்சல். படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோவில். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 நேற்று 31/7/2026 மாலை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜி சோசப் விஜய் அவர்கள் இந்திய குடியரசுத் தலைவர் மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கங்களை காவல்துறையினருக்கு வழங்கி சிறப்பித்த நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு. 9 மணிக்கு அரங்கிசை என் விஸ்வேஸ்வரர் புல்லாங்குழல். 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல். 11 மணிக்கு மதுரை தேண்டல். 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 12:10 சங்கீத சாரல்.

12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 பெருமை மிகு பாரதம் பிஎம் ஸ்கீம்ஸ் உரை சித்திரம் எழுதியவர் டி சுரேந்தர், அமைப்பு எஸ் ஜோசப்ராஜ், சென்னை அஞ்சல்.

0: 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மல்லிசை, 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரை தென்றல், 2:55 வானிலை அறிக்கை, 3 பகல் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மாலை ஒலிபரப்பு 5:27 குரல் அமுதம், 3:41, 5:30 மதுரை தென்றல், 6 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒரு பட பாடல்கள் அக்னி நட்சத்திரம், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மதுரை தென்றல், 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி சி மூர்த்தி, 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி தேன் தேன் தேன் தேனி வளர்ப்பு குறித்து நேர்முகத்தில் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்ட சோமங்கலம் ஆர் ஷியாம் ஜான் அவர்கள், உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். இயற்கை வேளாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய பயிர் பாதுகாப்பியல் தொழில்நுட்ப வல்லுநர் வி கார்த்திக் பாண்டிய அவர்களுடன் நேர்முகம் சென்னையிலிருந்து. 8 செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், 8:15 பாராளுமன்றத்தில் இந்த வாரம் டெல்லி அஞ்சல், 8:30 இசை மஞ்சரி, 8:45 கல்வெட்டு ஆணைகளின் தாயகம் திரும்புதல் பகுதி 2, சோழர்கால செம்பேடுகளை திரும்ப பெறுவது குறித்து மூத்த வழக்கறிஞர் திரு பி ஜெகநாத் உடனான நேர்காணல், ஆர் ராகப்பிரியா சுயாதனபி பத்திரிகையாளர். 9 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 மதுரை தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10 அகில பாரத இசை நிகழ்ச்சி, 11 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. இனிதே நிறைவு பெற்றது நிகழ்ச்சியும் நேரமும், தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: The Union Cabinet has approved the Pradhan Mantri Surya Sarovar Yojana PMSSY for development of floating solar photovoltaic projects with energy storage systems. Addressing media in New Delhi after the Union Cabinet meeting today, Information and Broadcasting Minister Ashwini Vaishnaw said that the scheme has been approved with a total outlay of 5,070 crore rupees.
2: सोलर कैपेसिटी पर कैपिटा के हिसाब से देखें तो वर्ल्ड हाईएस्ट देश में लगी है. वाटर बॉडीज हैं, डैम्स हो, लेक्स हो, कैनाल्स हो, उन सब का उपयोग करके जो सोलर पावर जनरेशन कैपेसिटी क्रिएट करना है उसका अप्रूवल लिया गया है. 102 गीगावाट की कैपेसिटी पोटेंशियल है भारत में. टोटल 5000 मेगावाट फ्लोटिंग सोलर पीवी फोटोवोल्टेक कैपेसिटी भारत में क्रिएट की जाएगी. 5 की स्कीम है. 1 पर मेगावाट का इसका सपोर्ट दिया जाएगा. 10 टन ऑफ CO2 एमिशंस को ये प्रिवेंट करेगा.
1: In order to strengthen country's energy security and unlock vast offshore potential, the Union Cabinet has given its nod to the National Offshore Exploration Scheme, Samudra Manthan, with an approved outlay of 84,084 crore rupees for implementation up to financial year 2030-31. The Union Cabinet has given its approval to the continuation of the Pradhan Mantri Kisan Samman Nidhi, PM Kisan scheme, from 2026-27 to 2030-31. Mr. Vaishnaw said a total financial outlay of 3.15 lakh crore rupees has been approved for this scheme during the period of 5 years. Both Houses of Parliament have been adjourned for the day following opposition uproar over several issues, including alleged police action during students' protest over the NEET issue. When the Lok Sabha met after the first adjournment, the presiding officer, Dilip Sekia, took up the Registration of Births and Deaths Amendment Bill 2026 for consideration and passage. Minister of State for Home, Nityanand Rai, removed the bill amid opposition uproar. The bill was passed in the House amid ruckus.

நேரம் இரவு 11:10. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம். ஜெய்ஹிந்த்.